வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம். திரை இசை பக்தி பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம் இசை அமுதம். இன்றைய இசை அமுதம் நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம். இசை அமுதம் தரும் அடுத்த கானம் ஆதிபராசக்தி திரைப்படத்திலிருந்து.

முகத்தில் காட்சி தந்த செல்வநாயகி, புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி, பத்திரகாளி ருத்ரகாளி பாரடி அம்மா, இந்த பாவி மகன் வீட்டிலே போய் ஓரடி அம்மா, ஆத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்சு

அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசை அமுதம். இசை அமுதம் தரும் அடுத்த பாடல் பாளையத்து அம்மன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரேஃபம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். 5:54 நாங்களுடைய இசை அமுதம். இசை அமுதம் தரும் அடுத்த பாடல் அரண்மனை பூர் திரைப்படத்திலிருந்து.

அங்கே நிதி முடங்குது, எஸ் ஆகி வர்ற அண்டா நடு நடுங்குது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நிறைவு பெறும் நேரம் இது. ஆகாஷ்வாணி மதுரேகம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டுமென்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். கல்வியை கொண்டாடுவோம் என்ற சிறப்பு போட்டியில் வெற்றி பெற்ற 48 மாணவர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதல் கடம்பன்குளம் வரை அமைக்கப்பட்டு வரும் புதிய சாலை பணிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர் ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் மறைவை ஒட்டி 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஜப்பானில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்திற்கான செய்தி, விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது என விருதுநகர மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கூட்டங்களில் இன்று, அதாவது 22/9/2026 முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியாளர், சிவகாசி வருவாய் கோட்டாட்சியாளர், அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் அவர்களோட தலைமையில் கோட்டாட்சி அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கோட்ட அளவிலான

கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாய மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியாளர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாய மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு அந்த மனு மீதான நடவடிக்கை விவரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். ஆகாஷ்வாணி மதுரை FM 90.3 MHz, ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஷ் வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். 6:10
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.
2: நேர்மை நிம்மதியான வாழ்க்கையின் அழியாத அடித்தளம். இந்த உலகத்தில் பணத்தால் வாங்க முடியாத சில விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்று நம்பிக்கை. ஒருவர் நம்மை நம்புகிறார் என்றால் அந்த நம்பிக்கையை பாதுகாப்பது நமது கடமை. அந்த நம்பிக்கையின் அடித்தளம் என்ன தெரியுமா? அது நேர்மை என்ற உயரிய பண்பு. நேர்மை என்பது உண்மையை பேசுவது மட்டுமல்ல, நாம் நினைப்பது, பேசுவது, செய்வது, இந்த மூன்றுக்கும் இடையே பெரிய முரண்பாடு இல்லாமல் வாழ்வதே நேர்மையான வாழ்க்கை. சில நேரங்களில் பொய் சொல்வது எளிதாக இருக்கலாம், உண்மையை சொல்வதால் நமக்கு சிரமம் வரலாம். ஆனால் பொய் நமக்கு தற்காலிகமாக தப்பிக்க உதவலாம், உண்மையை மட்டுமே நீண்டகால நிம்மதியை தரும். ஒரு சிறிய பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்ல வேண்டி வரும், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய். இப்படி பொய்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வாழ்க்கையை சிக்கலாக்கிவிடும். ஆனால் உண்மையை சொல்லும் மனிதனுக்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய பொய்களின் பட்டியல் தேவையில்லை. அவர் மனதில் அச்சமும் இருக்காது, பயமும் இருக்காது. நேயர்களே, நேர்மை என்பது பெரிய விஷயங்களில் மட்டும் தேவைப்படுவதில்லை, சிறிய விஷயங்களில்தான் அது முதலில் வெளிப்படுகிறது. கடைக்காரர் தவறுதலாக நமக்கு கூடுதலாக பணம் கொடுத்தால் அதை திருப்பிக் கொடுப்பது நேர்மை. சாலையில் கிடைத்த பொருளை உரியவரிடம் சேர்ப்பதும் நேர்மை. அலுவலகத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலையை குறித்த நேரத்தில் செய்வது நேர்மை. ஒருவர் நம்மை நம்பி ஒப்படைத்த தகவலை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதும் நேர்மைதான். இன்னும் ஒரு முக்கியமான செயல் ஒன்று உள்ளது, அது என்னவென்றால் யாரும் எதிர்பார்க்காத நேரத்திலும் தவறு செய்யாமல் இருப்பதே உண்மையான நேர்மை. ஏனெனில் பிறர் பார்க்கும்போது நல்லவராக இருப்பது எளிது, யாரும் பார்க்காத போது நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது என்பதுதான் நமது உண்மையான அடையாளம். நேர்களே, இன்றைய உலகில் போட்டி அதிகம். அவர் ஏமாற்றுகிறார், எனவே நானும் ஏமாற்றலாம். அவர் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறார், அதே போல நானும் சம்பாதிக்கலாம் என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் நாம் யாரோடு போட்டியிடுகிறோம்? பிறரோடு அல்ல, நமது மனசாட்சியோடு. ஒரு நேர்மையான வாழ்க்கையின் மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? மன அமைதி. நாம் செய்த தவறை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லாத வாழ்க்கை மிகவும் அழகான வாழ்க்கை. நமது குடும்பத்தினர் நம்மை நம்ப வேண்டும், நமது நண்பர்கள் நம்மை நம்ப வேண்டும், நமது பணியாளர்கள் நம்மை நம்ப வேண்டும், நமது சமூகத்தினர் நம்மை நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை பெற பல ஆண்டுகள் ஆகலாம், ஆனால் அதை இழக்க ஒரு நிமிடம் போதும். எனவே நேர்மையை பாதுகாப்பது நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய பொறுப்பு. பெற்றோர்களே, குழந்தைகளுக்கு நேர்மை பற்றி அறிவுரை கூறுவது மட்டும் போதாது, அவர்கள் முன் நாம் நேர்மையாக வாழ்ந்து காட்ட வேண்டும். குழந்தைகள் நமது அறிவுரையின் மூலம் கற்றுக்கொள்வதை காட்டிலும் நாம் செய்வதை பார்த்து அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள். பொய் சொல்லக்கூடாது என்று குழந்தையிடம் சொல்லிவிட்டு தொலைபேசியில் நாமே பொய் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த குழந்தை என்ன கற்றுக்கொள்ளும்? எனவே நேர்மையை போதிப்பதற்கான சிறந்த வழி நேர்மையாக

0: வாழ்ந்து காட்டுவதுதான். இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையின் தொடக்கத்தில் நீங்கள் உருவாக்கும் நற்பெயர் மிகவும் முக்கியமானது. உங்கள் கல்வி, திறமை, பணம் ஆகியவை உங்களுக்கு வாய்ப்புகளை தரலாம். ஆனால் உங்கள் நேர்மையும் நம்பகத்தன்மையும் மட்டுமே அந்த வாய்ப்புகளை நீண்டகால உறவுகளாக மாற்றும். ஒரு நிறுவனத்தில் திறமையான ஊழியரை பெறுவது எளிதாக இருக்கலாம். ஆனால் திறமையும் நேர்மையும் கொண்ட ஒருவரை பெறுவது அரிது. அதனால் நேர்மை உங்களுடைய மிகப்பெரிய சொத்து. நேயர்களே, நேர்மையான மனிதனுக்கு எல்லா நேரமும் உடனடி வெற்றி தராது. சில நேரங்களில் அவர் தோல்வியடையலாம். சில நேரங்களில் அவர் பிறரை விட பின்தங்கியிருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல உண்மை வெளிப்படும். நேர்மை மெதுவாக வளரக்கூடிய மரம் போன்றது. ஆனால் அது வளர்ந்த பிறகு தரும் நிழல் நீண்டகாலம் இருக்கும். திருக்குறள் அறம், வாய்மை, ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு மிக உயர்ந்த இடத்தை அளிக்கிறது. நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் நேர்மை தேவை. கல்வி, தொழில், வணிகம், அரசியல், உறவுகள், நட்பு, பொது வாழ்க்கை ஆகியவற்றில் நேர்மை மிக மிக அவசியம். எனவே நேர்மையை தேர்ந்தெடுப்போம், உண்மையை பாதுகாப்போம், நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக வாழ்வோம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: 8 3 37 27
2: ஆகாஷ்வாணி மதுரை FM 93.3 MHz ராமேஸ்வரம் FM 100.9 MHz இணைந்திருக்கிறோம் புதிய காலை.

0: இணைக்கிறோம் புதிய காலை நிகழ்ச்சியில் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில்.
1: இந்நாளின் சிறப்பு. செப்டம்பர் 22 தேதியான இன்றைய சிறப்புகள்.
2: செப்டம்பர் 22 தேதியான இன்று பல்கேரியாவில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது.
1: மாலியில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது.
2: செப்டம்பர் 22 தேதியான இதே நாளில் தான் 3 ஜார்ஜ் பெரிய பிரித்தானியாவின் அரசராகவும் சார்லட் அரசியாகவும் முடிசூடிய ஆண்டு 1761.
1: செப்டம்பர் 22 தேதியான இதே நாளில் தான் அலாஸ்காவின் கோடியாக் என்ற இடத்தில் உருசியா தனது குடியேற்றத்தை ஆரம்பித்த ஆண்டு 1784.
2: செப்டம்பர் 22 தேதியான இதே நாளில் தான் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் வானியலாளர் சோல் பெல்மல்டர் பிறந்த ஆண்டு 1959.
1: செப்டம்பர் 22 தேதியான இதே நாளில் தான் நோபல் பரிசு பெற்ற கனடிய அமெரிக்க மருத்துவர் டேவிட் ஹண்டர் ஹியூபல் என்பவர் மறைந்த ஆண்டு 2013.
2: செப்டம்பர் 22 தேதியான இதே நாளில் தான் நாசாவின் மாவின் விண்கலம் செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்டத்தை அடைந்த ஆண்டு 2014.
3: சீக்கிய சமயத்தை தோற்றுவித்த குருநானக் அவர்களின் நினைவு தினம் 1539 செப்டம்பர் 22. தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் பிறந்த தினம் 1930 செப்டம்பர் 22. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

காலை நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 6:22 18:00. நம் பண்பலையில் இன்று கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று ஓர் செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டக் வேளாண் அறிவியல் மைய மணியளவுத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:55 பூந்தளிர் காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாவலூர் நவ நரசிம்மர் திருக்கோவில் தகவல்கள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து கேட்கலாம். 8:00 சிதிச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை காலை 9:00 சிதிச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக. 9:02 ட்ரை டே மீட்ஸ் காத்திருக்க நிறமில்லை. காலை 9:30 மற்றும் 10:30 மற்றும் 11:30 பிற்பகல் 12:30 1:30 மதியம் 2:00 மதியம் 3:30 மாலை 4:30 மாலை 5:30 மாலை 6:30 இரவு 7:30 க்கும்

இரவு 10 மணிக்கும் ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10 மணிக்கு செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக 10:02 விருப்ப கானங்கள். விருப்ப கானங்களில் இன்று விருந்தினர் விருப்பமாக புதுக்கோட்டையைச் சேர்ந்த அசோக்குமார். காலை 10:35 இருபட பாடல்கள். இருகப்பற்று மற்றும் சித்தா திரைப்படங்களில் இருந்து கேட்டு ரசிக்கலாம். காலை 11 மணிக்கு செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மெய்ப்பட வேண்டிய கனவு. நண்பகல் 12 மணிக்கு செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக 12:02 ஸ்நேகிதியே. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 2 மணிக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 2:30 தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3 மணிக்கு செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள விழாவில் 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வென்றவர்களுக்கு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் விருதுகளை வழங்க உள்ளார். அதன் நேரடி ஒளிபரப்பு கேட்கலாம். மாலை 6 மணிக்கு செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சி நேரம் கேட்கலாம். மாலை 6:35 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி இருக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இளையோர் உலகம். NMS சேர்மத்தாய் வாசன் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. முதலாவதாக பெண்களும் பெரியாரும் உரை வழங்குகிறார் மாணவி எஸ் கௌசிகா ரிஷ்வானா அவர்கள். மரத்தின் குரல் உரை வழங்குகிறார் மாணவி விருந்தியா. எங்கள் இந்தியா மாணவிகள் வழங்கும் குழுப்பாடல். மிக்சப் சாங் வழங்குகிறார் மாணவி ஜே ஹர்ஷிதா அவர்கள். அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள். அதனைத் தொடர்ந்து தகவல் இது புதுசு கேட்கலாம். 9:00 காற்றில் வரையும் கடித மலர்கள் கேட்கலாம். 10:00 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:20 பட்டச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் ஒளிபரப்பு நிறைவு. 11:00 நிகழ்ச்சி நேரம் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:44 வரை வித் பாரதி தமிழ் FM 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். புதிய காலை இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த

0: எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
1: காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இனி கேட்கலாம்
5: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
6: இயற்கையோடு இயற்கையா இணைந்திருத்தல் நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இயற்கைனா வெறும் மரம், நீர், காற்று இவை மட்டுமா? மனிதர்களும் சேர்ந்துதானே. மனிதர்கள் இயற்கையோடு சேர்ந்து இருக்கிறப்ப விலங்குகளும் இயற்கையை வளர்க்கறதுக்கு துணை புரிகின்றன. விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மனிதனோட பங்கு. விலங்குகள் மனிதனோட சகோதரர்கள் மாதிரி. இயற்கையை வழிபடுறப்ப விலங்குகளையும் சேர்த்து வழிபட்டது தமிழர்களோட மரபு. பொங்கல் சிறந்த உதாரணங்க. அவை நமக்கு உணவு, பால், இறைச்சி, உரம் இது எல்லாத்தையும் கொடுக்குதுங்க. ஆனால் இன்னைக்கு பல விலங்குகள் அழிவு நிலையில இருக்குங்க. அதுக்கு காரணம் நம்ம தாங்க. மனிதனோட செயல்பாடுகள் விலங்குகளோட வாழ்விடங்களை அழிக்கிறது, வேட்டையாடப்படுகிறது, கொல்லப்படுகிறது. விலங்குகளை பாதுகாப்பது மனிதனோட தலையாய கடமை. விலங்குகள்னா என்னங்க? மனிதனும் விலங்கு தானேங்க. பூமியில வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து பூமிக்கு சொந்தமானவை தானே. பாலூட்டிகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழ் உயிரினங்கள், பூச்சிகள் அப்படின்னு பல வகைகள் இருக்குங்க. இவை எல்லாத்தையும் பாதுகாப்போம். இவை எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இயற்கையோட இயற்கையா இணைந்திருக்க முற்படுங்க. ஆனா செயற்கையான விஷயங்களை இவைகள் தவிர்த்துடுங்க. மனிதன் மட்டும்தான் செயற்கையான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கான். விலங்குகளோட முக்கியத்துவம் மனிதனுக்கு தெரிஞ்ச காரணத்தினாலதான் இவைகளை வளர்க்கறதுனாலையும் அதன் மூலமா வாணிபம் செய்யறதுலையும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சுற்றுச்சூழல்ல உணவு சங்கிலி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. விலங்குகளோட உணவு சங்கிலி அது அழியாம பாதுகாக்கிறதுக்காக தாங்க இருக்குங்க. சுற்றுச்சூழல் அழியாம இருக்கிறதுக்கு தேனி முக்கிய பங்கு வகிக்குது. இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் ரொம்ப சிறப்பா பேசுவோம். பல்லுயிரோட பெருக்கம் என்ன அப்படின்னு பார்ப்போம். விலங்குகளோட பல்லுயிர் பெருக்கத்தோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம விலங்குகளை கொல்ல மாட்டோங்க. சுற்றுச்சூழலோட சமநிலை வேணும் அப்படிங்கிறதுக்காக விலங்குகளோட சமநிலையை பாதுகாக்கிறதுல நம்ம முனைப்பு காட்டணுங்க. மனிதர்களோட உணவுகள்லையும் விலங்குகள் வந்து முக்கியமான பகுதிகளா இருக்குங்க. பால், இறைச்சி, முட்டை இவைகளை தர்றதும் விலங்குகள் தாங்க. மனிதர்கள் உணவளித்த விலங்குகளை ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக பாதுகாக்க வேணுங்க. போக்குவரத்துகளில் விலங்குகள் பயன்படுத்தப்பட்டன. உரங்கள்ல தரதுலேயும் விலங்குகள் இருக்குது. மாடு, எருமை, ஆடு, கோழி இவைகள்லாம் இருக்குங்க. துணை புரியல விலங்குகளுக்கு நிகர் விலங்குகள் தாங்க. பூனை, நாய், குதிரை இவைகள் எல்லாம் வீட்டு விலங்கா இருந்தாலும் இவைகள் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி வேற விதமாக இருக்குங்க. பொருளாதாரத்திற்கும், வேளாண்மைக்கும், தொழிலுக்கும், சுற்றுலாக்கும் விலங்குகள் நம்மளுக்கு துணை புரிகின்றனங்க. விலங்குகளோட அழிவில்லாம வளர்க்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். வாழ்விடம் அவர்களோட வாழ்விடத்துல தான் நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நகரமயமாக்கல், தொழிற்சாலைகள் விலங்குகளோட வாழ்விடங்களை அழிச்சிடக்கூடாதுங்கிறது

0: ரொம்ப முனைப்போட இருக்குங்க. பண்டைய காலத்துல ராஜாக்கள் வேட்டையாடுனாங்க, இப்ப தடை செய்யப்பட்ட விலங்குகள் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம தொந்தரவு செய்யக்கூடாதுங்க. ஏன்னா சுற்றுச்சூழல் சமநிலையில இருக்கணும். சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்து நம்மளுக்கு அறிவு இருக்கணும். அதோட காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, மண் மாசுபாடு, விலங்குகளோட அழிவு, இவை பத்தி மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க. பருவநிலையோட மாற்றங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க. வெப்பநிலை உயர்றதுக்கான காரணங்களும் காரணிகள் என்னன்னு கண்டுபிடிக்கணுங்க. மழை ஏன் குறையுது, மழை ஏன் அதிகமாக பெய்யுது, வெள்ளம் ஏன் வருது, புயல் ஏன் வருது, இது எல்லாத்துக்குமான காரணங்களை சிறு வயதுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணுங்க. இயற்கையான காரணங்கள், இயற்கை சீற்றங்கள், இவைகள் மூலமாக நம்மளுக்கு என்ன தொல்லைகள் வந்தாலும் நாம் அது சரிப்படுத்துறதுல தான் முனைப்பு காட்டணுமே ஒழிய இயற்கையை அழிக்கிறதுல முனைப்பு காட்டக்கூடாதுங்க.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஷ் வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இன்று பராப வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதத்திற்கான இலவச பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பயிற்சி காலை 10 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும். 2 நாள் பயிற்சியாக இன்றும் நாளையும் ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற இருக்கின்றது. அனைவரும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர்களே, பூஞ்சை நோயிலிருந்து மாடுகளை காப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்வோம். ஜோன்ஸ் நோய் என்பது மாடுகளின் சிறுகுடலை பாதிக்கும் பாக்டீரியா சார்ந்த நோயாகும். 6 மாதங்களுக்கும் குறைவான கன்றுகள் இந்த நோயால் எளிதில் பாதிக்கப்படுகின்றது. நோய் தாக்கத்தால் கால்நடைகளில் கழிச்சல் ஏற்படும். மாடுகள் நன்றாக தீவனம் இழுத்தாலும் உடல் எடை அதிகரிக்காது, கீழ்த்தாடையில் வீக்கம் காணப்படலாம். பாதிக்கப்பட்ட மாடுகள் நாளுக்கு நாள் பலவீனம் அடையும். இது அருகில் உள்ள மற்ற மாடுகளுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கின்றது. எனவே மாடுகளை வாங்கும்போது ஜோன்ஸ் நோய்க்கான பரிசோதனைகள் மேற்கொண்ட பிறகுதான் வாங்க வேண்டும். காச நோய் பாதிக்கப்பட்ட பசு மாடு, எருமை மாடுகளின் எடை குறைதல், உடல் மெலிதல், இருமல், சளி, உணவு உண்ணாமை, மூச்சுவிட சிரமம், நிணநீர் முடிச்சு வீக்கம், வயிற்று அடைப்பு போன்ற அறிகுறிகளுடன் காணப்படும். இந்த நோய் நிலக்கடலை, பின்னாக்கு, சோளம் போன்ற தீவனங்களில் இருக்கும் பூஞ்சை காளான் மூலம் கால்நடைகளுக்கு பரவி நச்சு ஏற்பட்டு உருவாகின்றது. இந்த நோய் எருமை மாடுகளில் டிக்னலா நோய் என்று அழைக்கப்படுகின்றது. பசியின்மை, உடல் எடை குறைதல், அடிக்கடி கழிச்சல், வால் மற்றும் காது பகுதிகளில் உடல் மெலிவு, கால் குழம்பு அழுகல், தீவனம் குறைவாக எடுப்பது, சினைப்படுதல் தாமதம், கருச்சிதைவு, நஞ்சு கொடி தங்குதல், கருப்பை அலர்ச்சி நோய், மடிவீக்கம், எதிர்ப்பாற்றல் குறைவு போன்றவை ஏற்படலாம். பூஞ்சை தொற்று பாதித்த உலர் தீவனங்களை மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கக்கூடாது. தீவனங்களை ஈரப்பதம் இல்லாமல் தர வேண்டும். தாது உப்பு கலவை பசுந்தீவனங்களை தேவையான அளவு கொடுக்க வேண்டும். நோய் அறிகுறிகள் தென்பட்டால் கால்நடை மருத்துவரை அணுகி உடனே சிகிச்சை அளிக்க வேண்டும். இவ்வாறு கால்நடை மருத்துவக் கல்லூரி தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாய பெருமக்களே, சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் இன்று முற்பகல் 11 மணியளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கின்றது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாய மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அழைத்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாய மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு அந்த மனு மீதான நடவடிக்கை விவரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை

0: மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்துகின்றார். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நிறைய பேர் வருவாங்க, மேடம் என்னோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கு, நாவல் ப்ராடக்ட், இதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. ஸோ அதுக்கும் வந்து நம்ம என்னன்னா பேட்டன்ட் வந்து ஃபைல் பண்றோம். அது வந்து என்னுடைய ப்ராடக்ட் வந்து புதுமையான ப்ராடக்ட் அப்படின்னு இந்திய அரசளவு சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க, அதுக்கு தான் வந்து பேட்டன்ட். யாரும் பண்ணாததா இருக்கலாம், இல்லை ஏற்கனவே பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க அதுல பிரச்சனை இருந்தது, அதுக்கு நான் வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன், அந்த மாதிரி ப்ராடக்டாக இருக்கலாம். அதாவது புதுமையாகவும் நீங்க கண்டுபிடிக்கலாம், இல்லை ஏற்கனவே கண்டுபிடிச்சதுல ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு காண்றேன் அப்படின்றாலும் அதுவும் புத்தாக்கத்தில் வரும். அப்ப இந்த மாதிரி பேட்டன்ட் பண்றதுக்கும் அரசு திட்டங்கள் என்ன இருக்குது, அந்த பேட்டன்ட்டை வந்து எப்படி வந்து நீங்க அப்ளை பண்றது, அதில் நாங்களே வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அந்த துறை சார்ந்த அரசு நிறுவனங்களில் தொடர்பு கொண்டு என்னெல்லாம் விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நாங்கள் சான்றிதழ்கள் என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாமே வந்து நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக அதுவும் வந்து வழங்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கிராஸ் ரூட் இன்னோவேட் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டுபிடிப்புகள் வந்து இன்னைக்கு நிறைய இருக்குதுங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு ஒரு விஞ்ஞானிகள் இருப்பாங்க நமக்கே தெரியாத அளவுக்கு. அதுக்குன்னு ஒரு நிறுவனம் தான் அந்த குஜராத்தில் இருக்கு, நேஷனல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன், அதுல தேசிய புத்தாக்க நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து என்னன்னா இதுல வந்து கிராஸ் ரூட் இன்னோவேஷன்ஸ், அதாவது 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் 12ஆம் வரைக்கும் கீழே படிச்சவங்க வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து புதிய தொழில்நுட்பங்களை பல்வேறு திட்டங்கள் மூலம் பரவலாக்குவாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய இது கேட்டுக்கிட்டு இருக்கவங்க கூட, நான் வந்து இந்த மாதிரி புதுமையாக பண்ணுறேன், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு புது ப்ராடக்ட் இருக்குது, இது வந்து விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்தந்த வேளாண் அறிவியல் மையத்தில் போய் துறை தலைவரை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக உங்களுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துலேயுமே அந்த மாதிரி நிறைய விதமான புத்தாக்க நிகழ்ச்சிகளும் சரி நிறைய விதமான திட்டங்களும் இருக்குது, அதுலேயும் உங்களை வந்து தொடர்பு பண்ணி உங்களுக்கு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஏதுவாக இருக்குங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ எல்லாத்துக்குமே சான்றிதழ்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து தனித்தன்மையாக பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய பிராண்ட் வந்து நான் ஒரு பேரில் போட்டு பண்ணுறேன் அப்படின்னா எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க, காமனான வார்த்தை ட்ரேட் மார்க் வாங்கணும், ஏன்னா நான் பண்ணுற ப்ராடக்ட் வந்து இன்னொருத்தவங்க அந்த பேரை வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ட்ரேட் மார்க், ஏன்னா ட்ரேட் மார்க் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கவர்மெண்ட் இதில் வந்து அரசு திட்டங்களே இருக்குது ட்ரேட் மார்க் வாங்குறதுக்கே. நீங்கள் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எம்எஸ்எம்இல உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த சர்டிபிகேட்டை மட்டும் வச்சு அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாலே போதும், 5000 ரூபாய் அதுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணணும். உங்களுக்கு ட்ரேட்மார்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த செலவு பண்ண அந்த 5000 ரூபாய் வச்சு பில்லே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பல்வேறு விதமான அரசு திட்டங்கள் வந்து தொழில் பண்ணுறவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த துறையில் பண்ணுவாங்களா அந்த துறையில் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு குழப்பமே இல்லை, நீங்கள் வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த துறையில் தொழில் பண்ணணும் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எங்களால் சப்போஸ் முடியல, நீங்கள் கேட்டு வந்த தகவல் வந்து எங்களுடைய நம்ம வேளாண் அறிவியல் மையத்துக்கு கீழே வந்து இல்லை அப்படின்னா, நம்ம வந்து லிங்கேஜஸ் பண்ணியிருப்போம், நம்மளுடைய துறை சார்ந்த நிறுவனங்கள் கூட, அதை சகோதர துறைகள்னு சொல்லுவாங்க, லைன் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, துறை சார்ந்த துறைகள் கூட உங்களை வந்து என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வந்து லிங்க் பண்ணி விடுவோம். ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, மேடம் நான் வந்து காளான் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது மேம், எங்களுக்கு வந்து காளான் வளர்க்குறதுக்கு அரசு திட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. காளான் வளர்க்குறதுக்கு பயிற்சிகள் வந்து நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக வழங்கலாம், ஆனால் காளான் வளர்க்குறதுக்கு ஒரு ஷெட்டு போடுறதுக்கு நம்மளால் நிதி உதவி கொடுக்குமானா அந்த அளவுக்கு வந்து நம்ம நிதிகள் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோன்னா தோட்டக்கலையில் வந்து இருக்குது, அப்போ தோட்டக்கலை அலுவலர்களை நீங்கள் போய் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தோட்டக்கலை அலுவலர்களை அறிமுகப்படுத்தி அவங்கள வந்து தொடர்பு கொண்டு விட்டுனா அந்த திட்டங்கள் அவங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இந்த லிங்கேஜஸ் அண்ட் கன்வர்ஜன்ஸ் அவங்க வந்து ஒருங்கிணைச்சு பண்றதுல நம்ம வேளாண் அறிவியல் மையமும் சிறப்பாக செயல்பட்டு. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேடம் எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கோழி வளர்க்கணும், ஒரு ஆடு வளர்க்கணும், இல்லை மாடு வளர்க்கணும், இல்லை செம்பரி ஆடு வந்து வளர்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்திலேயே கால்நடை மருத்துவர் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு அரசு திட்டங்கள் வேணும், ஒரு மானியம் பெறணும், அது என்ன பண்றது அப்படின்னு சொன்னா பேங்க் லிங்கேஜஸ். எப்பயுமே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே வந்து முதலீடு போட்டு நம்ம லோன் வாங்கி பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வேளாண் அறிவியல் தொடர்பு கொள்ளணும். அதில் ஒரு 6 மாதம் நீங்கள் பயிற்சி பெற்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சின்ன அளவில்

0: ஒரு லோன் வாங்கி ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், தொழில் அப்படின்றது ஒரு ஒரு வருஷம் ஆகுற வரைக்கும் நம்மளுக்கே நம்ம வந்து கால் ஊண்டி நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா எல்லாத்தையும் அனாலிஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு தொழிலை வந்து பண்ண முடியும். எடுத்தோன்னே நம்ம பண்ண முடியும். நம்ம எங்கே சந்தைப்படுத்துறது, அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த இதுவும் நம்ம பண்ணுறோம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
1: நிகழ்ச்சியில் இதுவரை இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மணியியல் தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். புதிய கலை

நிமிடம் 47 நொடி கேட்டு வச்சிட்டு இருக்கோம். நம்ம மதுரை FM 103.3 MHz, ராமேஸ்வரம் FM 100.9 MHz, புதிய காலை தலகோ.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மாய சுதர்ஷனா. வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சிக்காக நம்ம நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க மாய சுதர்ஷனா. வணக்கம் மாய சுதர்ஷனா.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாயசுஷனா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எஃப் செக்ஷன், திருக்குறள், அழகாண்டு அறிவில், கடவுள் வாட்டு, அகலமுங்களை எடுத்தலாம், ஆதிபவர் முகட்டே ஒழுகு, கட்டாய மைனோப்பு வாழ நட்டா தொழார் எனில், மதமிசை ஏந்தினா மாந்தவி செஞ்சா, இதழ் மிசை ஈண்டு வாழ்வால் முடியாது, வேண்டுனே வேண்டாமே இளநாடி செஞ்சால் யாரும் முயக்கு நிழல். நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு நாளைக்கு ஒரு காக்கா பறந்துட்டு இருந்துச்சா, அதுக்கு ரொம்ப தவறுதா, பானையில கொஞ்சம் தண்ணி இருந்துச்சா, ஆனா அதுக்கு எட்டலையா, அதெல்லாம் கொஞ்சம் மண் இருந்துச்சா, மண்ணு போட்டுச்சா சுட்டு, அதெல்லாம் அந்த கொஞ்சோண்டு தண்ணி இருந்து அது மேல வந்துச்சா, மண்ணை போட்டு போட்டுச்சா காக்கா, அடுத்து அந்த தண்ணி நிப்பிடுச்சா, அடுத்து அந்த காக்கா அந்த தண்ணி குதிச்சு. இப்ப நான் கதை சொல்ல போறேன். ஒரு பொண்ணு காட்டு வழியா வந்தாளா, அதோட அப்ப ஒரு பட்டர்ஃபை அங்க சிக்கிட்டுச்சா, அந்த புலவுக்குள்ள அழால அந்த பொண்ணு அந்த பட்டர்ஃபைய விடுவிச்சாளா, அதால அந்த பட்டர்ஃபை ஒரு தேவடையா மாறிச்சா. இந்த தேவதை சொல்லி உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிச்சா. அந்த சின்ன பொண்ணு சொன்னா, நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஊர் மக்களா வந்து கேக்குறாங்க, ஏன் நீ இவ்வளவு நாளா மகிழ்ச்சியா இருக்கன்னு கேக்குறாங்க. அதனால எங்களுக்கும் சொல்லி ஒன்னால மறைஞ்சு போக வேணாம். அட்டு அந்த அவளும் ஓகே சொல்லிட்டு சொல்லுலாளா. அடுத்து அவ சொல்றா, சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். அடுத்த கடை கேட்கலாம். தேங்காய் விற்கிறவர் எல்லா ஊருக்கும் போய் தேங்காய் விற்க போனா, அங்கேயோ கிடைக்கல தேங்காய், ஆனா ஒரு ஊர்ல கழிச்சிச்சா. தேங்காவை வாங்கிட்டு போனானா நெல்லூருக்கு, ஆனா அவங்க சின்ன பையன் தானா, உங்ககிட்ட கேட்டா நெல்லூருக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அடுத்து அந்த சின்ன பையன் சொல்றா, வேகமா போனா 2 மணி நேரம் ஆகும், மெதுவா போனா 1 மணி நேரம் ஆகும். அவன் தப்பு தப்பா சொல்றானே, அந்த தேங்காய் விற்கிறவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. வண்டிய ஃபாஸ்டா ஓட்டிட்டானா, பள்ளத்துக்குள்ள எந்திரிச்சு விழுதானா, அல்லால இந்த தேங்காய்தான் செதறிட்டு போயிடுச்சு. பல்ல வேண்டு சால அல்லால அந்த கல்லு மலையே போனால தேங்காய்லாம் கீழே வந்துச்சு. அது எடுத்துக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதால அவன் புரிஞ்சுக்கிட்டான். அடுத்ததா அவன் புரிஞ்சுக்கிட்டான், மெதுவான போனோன்னு மெதுவா போய் போய் நெல்லுக்கு சேர்ந்தான். இன்னும் கதையை கேட்கலாம். கடை இப்ப வந்து ஒரு ஆடை தூக்கிட்டு ஒத்தையும் போயிட்டு இருந்தா, இன்னொருத்தவன் பூச்செடி தலை வச்சுட்டு போயிட்டே இருந்தா. ரெண்டு பேரும் ஒரு பூச்செடி வச்சவன் கேக்குறான், ஏன் ஆட்டுக்குட்டையை தூக்கிட்டேங்க.

0: போல அப்படின்னு கேக்கலானா அடுத்து அந்த ஆட்டுக்குட்டி அச்சன் சொல்றான், நான் என் ஆட்டுக்குட்டிக்கு உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல செக் பண்ண போகலாம். அதால அப்படியே அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தெரியுது அந்த ஆடு எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சுன்னு. நம்ம வெட்டி பேச கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். தேங்க்யூ.
1: இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா திருக்குறள் கதைன்னு அற்புதமா சொன்னீங்க மாயசோஸ்னா. உங்களுக்கு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.
2: மீனாட்சி பிரமாதம்.
3: என்னன்னா சொல்றேன்,
2: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மண்ணாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: நிகழ்ச்சி நிறைவு பெறும் நேரம் இது.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
6: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: முதலாவது ஒரு பாடல் கேட்டுட்டு

மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. உதவி பேராசிரியர் 64, உதவி அரசு வழக்கறிஞர் 40, சட்ட அதிகாரி 4, அசிஸ்டன்ட் எடிட்டர் 2 உட்பட மொத்தம் 212 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி MBBS மற்றும் BL. வயது வரம்பு 21-50. இது வந்து அக்டோபர் 9 நிலவரப்படி. தேர்வு வந்து எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு என இரு முறைகளில் தேர்வு நடைபெறுகிறது. விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ₹25. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. இதற்கான கடைசி தேதி அக்டோபர் 9. மெகாஹெர்ட்ஸ் ரமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல.

மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். இதில் மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கு பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர், வடக்கம்பட்டி, தீனாவிளக்கு மற்றும் நாகமலை, புதுக்கோட்டை. நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணிக்கு.

தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக

0: கொண்டது சைபால்.
1: மற்றும் ராமேஸ்வரம் 100.9 மெகாஹெர்ட்ஸில்

0: 25 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று ஏகாதசி, நாவலூர் நவ நரசிம்மர் திருக்கோவிலுக்கு செல்வோமா? இந்த திருக்கோவில் சென்னையிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாவலூர் அருகில் உள்ள தாழம்பூரில் ஏஜிஎஸ் திரையரங்கின் பின்புறம் கட்டப்பட்டுள்ளது. திருமாலின் தசாவதாரங்களுள் 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். இரண்யகசுபுவை அழித்திட தூணில் தோன்றிய ஆவேச அவதாரம் இது. நரசிம்மருக்கு தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க கோவில்கள் பல உள்ளன. இருப்பினும் ஆந்திராவில் அமைந்த அகோபிலம் என இடத்திலுள்ள நவ நரசிம்மர் ஆலயங்கள் தனி சிறப்புடையன. ஆனால் இங்கு செல்வதற்கு உடல் நலமும் மனோவலிமையும் வேண்டும். இதனால் பலர் சிங்கவேல் குன்றம் எனும் அகோபிலம் செல்ல முடியாது இருப்பது கண்டு நாவலூர் அருகே உள்ள தாழம்பூரில் நவ நரசிம்மருக்கும் ஆலயம் எழுப்ப பெற்றது. எனவே இதனை தட்சிண அகோபிலம் என்பர். இந்த கோவில் பற்றி பலர் அறியாது உள்ளனர். இந்த கோவிலில் நவ நரசிம்மர் சன்னதிகள் உள்ளன. ஒவ்வொரு விக்கிரகமும் அசாதாரணமான வடிவங்களில் இருப்பதால் தனித்துவம் மிக்கதாக அமைந்துள்ளன. சாதாரணமாக சிறிய வடிவில் அமைந்த கோவில்தான். கருவறையில் நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவியரோடு ஆதிசேஷன் மீது அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இவர் 4 கரங்களோடு காட்சி தருகிறார். மேலிரு கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியுள்ளார். நரசிம்மர் 6 அடி உயரம் கொண்டவராய் கம்பீரமாய் உள்ளார். இவரை சூரிய நாராயண நரசிம்மர் என்று அழைக்கிறார்கள். இவரை வழிபட்டால் சூரிய கிரக தோஷம் விலகிடும், கண் நோய் அகலும். கருவறை நுழைவாயிலின் இடதுபுறம் 4 கரங்களுடன் நின்ற கோலத்தில் ஒரு நரசிம்மர் உள்ளார். இவரது திருநாமம் திவ்ய நாராயண நரசிம்மர். இவரை வணங்கினால் சந்திரதோஷம் நீங்குவதோடு வாழ்வில் ஒளி உண்டாகும். கருவறை வலப்புறத்தில் அமர்ந்த நிலையில் நரசிம்மர் 2 கைகளுடன் காட்சி தருகிறார். இவரை மதி நாராயண நரசிம்மர் என்கின்றனர். இவரை வணங்கினால் செவ்வாய் தோஷம் அகன்றிடும். சுற்றின் முதல் சன்னதி வீரநாராயண நரசிம்மர். இவர் ஐயனார் போன்று தனது வலக்காலை மடித்து அமர்ந்துள்ளார். இராமானுஜரும் தேசிகரும் இங்கு சன்னதி கொண்டுள்ளார். இந்த நாராயண நரசிம்மர் சுக்கரதோஷத்தை போக்கிடுவார். அடுத்து சர்வ நாராயண நரசிம்மர். இவர் ரங்கநாதர் போல சயன கோலத்தில் உள்ளார். இவரது திருவடியில் தாயார் உள்ளார். புதக்கிரகம் தோஷத்தை போக்குபவர் அடுத்த நரசிம்மர் ஞான நாராயண நரசிம்மர். நரசிம்மர் ராமர் போலவும் செஞ்சிலட்சுமி தாயார் சீதை போலவும் காட்சி தருகின்றனர். இவர்கள் கேத்து கிரக தோஷத்தை போக்குவார்கள். அடுத்து ஆதியோக வடிவில் குரோத நாராயண நரசிம்மர் உள்ளார். ராகு கிரக தோஷத்தை இவர் போக்கிடுவார். அடுத்து பிரகஸ்பதி நாராயண நரசிம்மர். இவர் இடது கையில் புத்தகம் வைத்துள்ளார். இவர் குருதோஷம் போக்கிடுவார். அடுத்து லக்ஷ்மி நரசிம்மராக தேவ நாராயண நரசிம்மர் உள்ளார். இவரை வழிபட்டால் சனி கிரக தோஷம் அகலும். நலம் பல தரும் நாவலூர் அதாவது தாழம்பூர் நவ நரசிம்மர்களை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக.

0: மங்களம் நரசிம்மாய மகனீய குணாத்மனே கருடாத்திரி நிவாசாய நித்தஸ்ரீர் நித்தியமங்களம் ஓம் நமோ நரசிம்மாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: கேட்டு முதல் எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில்

ஆகாஷ்வாடி மதுரை ஃபம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் ஹைபோக்கள். அடுத்த நிகழ்ச்சியாக கேட்க போறோம் இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களாக இசைக்க காத்திருக்கிறது. சிவகங்கை மாவட்ட நேர்கள் பங்கேற்று பேசலாம். 25:30 மற்றும் 25:30 முன்னெடுப்போடு வரலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு சிவகங்கை மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா.

மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். இதில் மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்கு வாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கு பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர், வடக்கம்பட்டி, தீனாவிளக்கு மற்றும் நாகமலை புதுக்கோட்டை. நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணிக்கு. மதுரை திருப்பாலை, நாராயணபுரம், இந்தியன் வங்கி காலனி, தாகூர் நகர், ஸ்ரீநகர், ஆத்திகுளம், ஐயர் பங்களா, வள்ளுவர் காலனி, குளமங்கலம், கிருஷ்ணாபுரம் காலனி, ஆணையூர், பனங்காடி, மீனாட்சிபுரம், பிபிகுளம், மருதுபாண்டிய நகர், கண்ணனேந்தல், சூர்யா நகர், ஊமச்சிகுளம், கடச்சனேந்தல், மன்னல்மலைநேடு, விஜயநகர், கலைநகர், மகாலட்சுமி நகர், உச்சப்பரமமேடு, பார்க் டவுன், பிஎன்டி காலனி, பாமாநகர், பொறியாளர் நகர், ஏடிஎம் காலனி, செட்டிகுளம், சண்முகாநகர், எழில்நகரின் சில பகுதிகள், விஸ்வநாதபுரம், மகாத்மா காந்தி நகர், சிவகாடு, இபி காலனி, முல்லை நகர், எஸ் ஆலங்குளம், கோசகுளம், எஸ்விபி நகர், பாரதி உலா ரோடு, ஜவஹர் ரோடு, பெசன்ட் ரோடு, அண்ணா நகர், சொக்கிகுளம், வல்லபாய் ரோடு, புலவாய் தேசாய் ரோடு, ரேஸ்கோஸ் ரோடு, கோகலை ரோட்டின் ஒரு பகுதி, ராமமூர்த்தி ரோடு, லாலா லஜபதி ராய் ரோடு, சப்பானி கோவில் ரோடு, பழைய அக்ரஹாரம் தெரு, லேடிட்டோ கல்லூரி ரோட்டின் ஒரு பகுதி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், பிஎஃப் அலுவலர் குடியிருப்பு, அகில இந்திய வானொலி குடியிருப்பு, நியூ டிஆர்ஓ காலனி, சிவசக்தி நகர், பாத்திமாநகர், புதூர் வண்டிப்பாதை, கஸ்டம்ஸ் காலனி, புதுநத்தம் ரோடு, ரிசர்வ் லைன் குடியிருப்பு, ரேஸ்கோஸ் காலனியின் ஒரு பகுதி, கலெக்டர் பங்களா, ஜவஹர்புரம், திருவள்ளுவர் நகர், அழகர் கோவில் ரோடு, ஐடிஐ ஸ்டாப் முதல் தலாகுல பெருமாள் கோவில் வரை, டீன் குவார்டர்ஸ், காமராஜர் நகர் வீதிகள், ஹயத்தன் ரோடு, கமலா தெருக்கள், சித்தரஞ்சன் வீதி, வெங்கட்ராமன் வீதி, சரோஜினி தெரு, பொதுப்பணித்துறை அலுவலகம், கண்மாய் மேலத்தெரு, தல்லாகுளம் மூக்கப்பிள்ளை தெரு, குறிஞ்சி நகர், பாலமி குடியிருப்பு, கனகவேல் நகர், பழனிசாமி நகர். இந்த பகுதிகளில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்தடை ஏற்படுகிறது. இணைந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

0: ரசித்தோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிறைவடையக்கூடிய நேரமும் வந்தாச்சு. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த

அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தில்லி தமிழ் மாணவர்கள் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் அமெரிக்காவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஜப்பானில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை ஹோம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ் கேட்டு ரசிச்சுட்டு இப்போ பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி வந்து சிவகங்கை மாவட்ட நேர்மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களாக இசைக்க காத்திருக்குது. சிவகங்கை மாவட்ட நேயர்கள் தொடர்புகளெல்லாம் 25 30 170 மற்றும் 25 30 171 04 5 2 என்கிற முன்னிணைப்போடு பங்கேற்கலாம். சிவகங்கை மாவட்ட நேயர்கள் அன்போடு அளிக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இப்ப இனிமேல் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் மதுரை பண்பலையின் பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியை அன்பு அறிவிப்பாளரையும் வணங்குவது காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சொக்கலிங்கம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில? நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: நம்ம வீட்டு பிள்ளையில இருந்து காந்த கண்ணலி என்ற பாடலை சிவகங்கை
0: அனைவருக்காக கொடுத்துடலாமா? பாடல் வந்துட்டே இருக்கு, உங்களுக்காக நிகழ்ச்சி அனைவருக்காகவும்.
2: காந்த கண்ணலி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: How sexy, James?
1: வெண்ணிலவில் லாண்டு வாங்கி மச்சு வீடு கட்டி

0: நிச்சயமாக கேட்டுருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் பெருமைய புத்தம் புதிய விருப்ப பாடல்கள்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய பாட்டு வேணுமா? இன்று மாலை 5:02 வடக்கம்பட்டி விவிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கும் ஆலய தரிசனம் கேட்கலாம். கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் திருவிழாவையொட்டி திருக்கோவிலிருந்து நேரலையாக வலம் வர கத்திரியிருக்கு இன்று மாலை 5:02. இப்ப இனிமேல் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: வணக்கம். சிவகங்கை அளவோட தமிழ்ச்சிமா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில்
1: இன்னைக்கு? பாட்டு கொடுங்க.
0: சரி, பாடல் கேட்டலாம் உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டு அனைவருக்காகவும்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: என்ன தம்பி ஒரு

0: மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப 2 விரலும் பழைய மாதிரி ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி, வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
5: நிமிடம் 47 பாட்டு வேணுமா? சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புதம்பூதிய விருப்ப பாடல்களோட
6: அனைவருக்காகவும்

மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். இதில் மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கே பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர், வடக்கம்பட்டி, தீனாவிளக்கு மற்றும் நாகமலை, புதுக்கோட்டை. நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணிக்கு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தமதி விருப்ப பாடல்களோட இணைப்பில் காத்திடக்கூடிய நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? ஐயா, நீங்க பேசுறது உங்க இணைப்பு வந்து தெளிவா கேக்கலங்கய்யா. ஓ, சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில? சரி, நன்றி. இணைப்பில் வந்திருக்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுக்கூடிய அனைவருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களா இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இப்ப அடுத்ததா என்ன பேர் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சியத்தில் கிராமத்துல இருந்து டி வேளாங்குளத்துல இருந்து உமா பேசுறேன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க உமா?
1: ராயன்பரத்துல இருந்து போடுவோம்
0: பாடல். வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி அனைவருக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 903.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாட்டு வேணும் நிகழ்ச்சியில சிவகங்கை மாவட்ட நேர்கள் அழைக்கலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 04 5 2 என்கிற முன்னிணைப்போடு வரலாம். சிவகங்கை மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா? இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களோட. சிவகங்கை மாவட்ட நேர்கள் பங்கேற்கலாம். 25:30 மற்றும் 25:30 104.5 என்கிற முன்னணி போடு வரலாம். சிவகங்கை மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். இதில் மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் வடக்கம்பட்டி VBM ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கு பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர், வடக்கம்பட்டி, தீனாவிளக்கு மற்றும் நாகமலை புதுக்கோட்டை. நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணிக்கு.
2: பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம்.

நாகை மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களா இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். இப்ப அந்த வரிசையில் அடுத்த இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யார் இங்கிருந்து இணைப்பில் இருக்கீங்க? சரி, அந்த நேயருக்காகவும் கேட்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு தந்தை தன்னோட பிள்ளைய ரொம்ப தைரியசாலியா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி உபதேசம் பண்ணார். இத பாருப்பா, நான் உன்னாட்டம் இருக்கிறப்போலாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ரொம்ப துணிச்சலா இருப்பேன். ஒரு நாள் ஒரு அப்பாவி எலிய ஒரு பூனை துரத்திட்டு ஓடிச்சு. நான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த பூனைய பிடிச்சேன், அது வால்ல ஒரு பட்டாசு சரத்தை கட்டுனேன், கொளுத்தி விட்டேன், படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு அது துள்ளிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கு பாரு ஓட்டம், ரொம்ப தமாஷு அப்படின்னார் அப்பா. இப்படி சொல்லிவிட்டு பையனை பார்த்து, இதை கேட்கறதுக்கு உனக்கும் துணிச்சல் வருதா? என்னுடைய

0: செயலை நீ கேக்குறப்போ உனக்கு துணிச்சல் வருதா அப்படின்னு கேட்டார். வருதுன்னா பையன். எப்படின்னா, அதாவது எலிய விரட்டினத்துக்காக பூனை வாலில் பட்டாசு கொளுத்துனீங்க நீங்க, பூனையை விரட்டினத்துக்காக உங்க கழுத்துல பட்டாசு சரத்த மாட்டினா என்னன்னு தோணுது எனக்கு அப்படின்னா பையன். பையனோட துணிச்சல் அப்பாவையே நடுங்க வச்சுட்டுது. அது சரி, ஒரு அப்பா பிள்ளைக்கு இப்படியா உபதேசம் பண்ணுறது, எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பிஞ்சு உள்ளங்களில் நஞ்ச தூவலாமா? ஒரு நாள் விநாயகர் ஒரு பூனையோடு விளையாடிக்கிட்டு இருந்தாராம். அப்படி ஆசையாக விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அவரோட கை நகம் தவறுதெல்லாம் பூனையோட முகத்தில் பட்டுவிட்டு தான், அது ஒரு சின்ன கேரலை உண்டாகி விட்டுது. அப்போ அவர் அதை ஒரு பெருசாக நினைக்கலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விநாயகர் வீட்டுக்கு வந்தார். அவங்க அம்மா பார்வதி தேவியை பார்த்தார். பார்வதி தேவி கன்னத்தில் விரலால் கேறினது மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது. விநாயகருக்கு அதிர்ச்சி ஆச்சரியம். நம்ம அம்மா இந்த உலகத்துக்கே தாயார், அப்பேற்பட்ட அவங்க முகத்திலேயே கீரலை உண்டாக்கக்கூடியவங்க யாரா இருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணார். தாயே, உன்னுடைய கன்னத்தில் இந்த வடு எப்படிமா ஏற்பட்டதுன்னு கேட்டார். குழந்தாய், இது நீ செஞ்ச காரியம்தான்ப்பா, உன்னுடைய கை நகம் கீறினதுனால ஏற்பட்ட வடு தான் இது அப்படின்னாங்க அவங்க. விநாயகர் திடுக்கிட்டு போட்டார். எப்படிமா அது, நான் எந்த காலத்திலயும் உன்னை அப்படி கீறினதாக எனக்கு நினைவு இல்லையே அப்படின்னார். இன்னைக்கு காலையில ஒரு பூனையை கீறினதை நீ மறந்துட்டியா அப்படின்னாங்க அந்த அம்மா. விநாயகர் திகைச்சு போய் நின்னார். பார்வதி தேவி சொன்னாங்க, இதை பார்ப்பா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள்லயும் நான் இருக்கிறேன், நான் தான் இந்த உலகமா ஆகி இருக்கிறேன். ஆகையினால நீ யார துன்புறுத்தினாலும் அது உண்மையிலேயே என்ன துன்புறுத்தினதா தான் வந்து முடியும் அப்படின்னாங்க. விநாயகர் மனசுக்குள்ள ஒரு வெளிச்சம் ஏற்பட்டுதான். அதுக்கப்புறம் அவர் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காததுக்கு அதுதான் காரணமா, இந்த உலகத்துல எல்லாரையும் இங்க இருக்கிற எல்லாத்தையும் தாயின் வடிவமா அவர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாராம். குருதேவர் ராமகிருஷ்ணர் இந்த கதையை எடுத்து சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஒரு தடவை ஒரு நாற்காலியில உட்கார்ந்து என்னமோ யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அப்ப அவரோட உடையில ஒரு கீழ்ப்பகுதி தரையில படிஞ்சு கிடந்திருக்குது. அங்க விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பூனை அது மேல வந்து படுத்து தூங்கி போச்சு. தொழுகை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டது. நபிகள் நாயகம் எழுந்திருக்க பார்த்தார். அப்போதான் பூனை தன்னோட உடை மேல படுத்து தூங்கிட்டு இருக்கிறது கண்ணுல படுது. பூனையோட தூக்கத்தை கலைக்க விரும்பல அவர். தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டார். ஒரு கத்திரிக்கோள் எடுத்துட்டு வர சொன்னார். பூனை படுத்திருந்த உடைப்பகுதி மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் அதோட கத்திரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சு தொழுகைக்கு போனாராம். அதாவது பிற உயிர்கள் கிட்ட எப்படி அன்பு காட்டணுங்கிறத பெரியவங்க எவ்வளவோ விதத்தில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இருந்தாலும் எத்தனை பேர் மனசில் அதெல்லாம் உரைச்சிருக்குது. நாமளும் நம்ம ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பூனை படுத்திருந்தா ஒரு கத்திரிக்கோளை தான் தேடுவோம், எடுத்துக்கிட்டு வர சொல்லுவோம். துணியை வெட்டுறதுக்கு பதிலாக இல்லை, அதோட வாழை வெட்டினா என்ன அப்படின்னு தோணும். ஒரு ஆள் ரொம்ப பிரியமாக ஒரு பூனையை ஆற்றுல குளிப்பாடிக்கிட்டு இருந்தானான். எப்படி, அந்த பூனையை ஆற்று தண்ணியில் அமுக்கி அமுக்கி குளிப்பாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த வழியாக போன பெரிய ஒருத்தர் இதை பார்த்தார். இதை பார்ப்பா, பூனையை அது மாதிரி ஆற்று தண்ணியில் அமுக்கி குளிப்பாட்டாத, மூச்சு திணறி செத்துப்பிடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். நீ போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆயுவேன். சரின்னு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவரே அந்த வழியாக திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். ஆற்றுல பூனையை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தவன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறான். பக்கத்தில் அந்த பூனை செத்து கிடக்குது. இதை பார்த்தார் பெரியவர். நான் தான் அப்போவே சொன்னேன்னே அந்த பூனையை ஆற்றுல நினைக்காதேன்னு, அதை கேட்டிருந்தா இப்படி ஆயிருக்குமா அப்படின்னார். அந்த ஆள் கோபமாக இவரை முறைச்சி பார்த்தான். அட போய்யா, இந்த பூனை ஆற்றுல குளித்ததுனால ஒன்றும் செத்து போகலை, குளித்ததுக்கு அப்புறம் அதோட உடம்பு ஈரமாக இருக்குதுன்னு அதை புழிஞ்சேன், அதனால தான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னு.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 8:55 திரை இசை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இதுவரை கேட்டு ரசித்தோம் பாட்டு வேணுமா. பங்கேற்ற பங்கேற்க முயற்சி செய்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை திருவான்மியூர் நடுநிலைப் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. பழனி மலைக்கோயில் ரோக்கார் சேவை பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதை அடுத்து இன்று முதல் மீண்டும் இயக்கப்படுவதாக திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் அமெரிக்காவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆடவர் 400 மீட்டர் தொடர் நீச்சல் போட்டியில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்க

கிரிட்டிக்கம் ரெட்டமிச் காத்திருக்க நேரமில்ல. இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னைக்கு செப்டம்பர் 22 தேதி இரண்டு மாமனிதர்களோட பிறந்தநாள் அனுசரிக்கப்படுதுங்க. இந்திய அரசியலின் ராஜதந்திரி என்று அழைக்கப்படக்கூடிய வி எஸ் சீனிவாச சாஸ்திரி அவர்கள் இதே நாள் 1869 கும்பகோணம் பக்கத்துல இருக்க வலங்கைமான் என்ற ஊர்ல பிறந்தாருங்க. ஆங்கிலத்துல இவர் சிறந்த பேச்சாற்றல் பெற்று விளங்கியதால சில்வர் டங்க்ட் ஆரேட்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர்னு அழைக்கப்பட்டாருங்க. தென்னாப்பிரிக்கா மற்றும் பிற நாடுகளுக்கு இந்திய அரசோட தூதரா சென்று அங்கு வாழ்ந்த இந்தியர்களோட உரிமைகளுக்காகவும் இவர் போராடியிருக்காரு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பணியாற்றிய போது கல்வி வளர்ச்சிக்காக இவர் பெரும் பங்காற்றியிருக்காருங்க. இவர் நம்ம மகாத்மா காந்தியோட 10 மூத்தவர்ன்றனால இவரை நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிதாங்க கூப்பிட்டுருக்காரு. மகாத்மா காந்தியோட சுயசரிதை நூலான சத்திய சோதனைன்ற நூலோட ஆங்கில பிரதியை திருத்தி அமைத்து கொடுத்தவரும் இவர் தாங்க. அடுத்ததா இன்னைக்கு இன்னொரு பர்த்டேவும் அனுசரிக்கப்படுது. அவர் யாரு அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடல் கேட்டுவாங்க ஈசன் படத்துல இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். இதில் மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கே பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர், வடக்கம்பட்டி, தீனாவிளக்கு மற்றும் நாகமலை புதுக்கோட்டை. நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணிக்கு.
4: ரெண்டு பேரோட பர்த்டே அனுசரிக்கப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா, அடுத்ததான் யாரோட பர்த்டே இன்னைக்கு அனுசரிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்சாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மைக்கேல் ஃபாரடே அவரோட பர்த்டேவும் இன்னைக்கு தாங்க. 1791 வருஷம் லண்டன் இங்கிலாந்துல பிறந்தவர் இவர். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்று அழைக்கப்படக்கூடிய மின் காந்த

தூண்டுதல் விதையை இவர் தாங்க கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்ச இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இன்றைய மின்சார மோட்டார்கள் மற்றும் ஜெனரேட்டர்கள்லாம் இயங்குதுங்க. நிகழ்ச்சியில அடுத்ததான் நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள நம்மள சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டுடுவாங்க வெடி படத்துல இருந்து.

0: இருக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க. மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to September 30th, 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM Rainbow,
3: இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் காலை 9:22.
6: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.

இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்குங்க. இன்னைக்கு கண்ணாடி மாளிகை என்னப்பா தலைப்பு அப்படின்னு சொல்லி பேச ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும். இன்னைக்கு கண்ணாடி மாளிகையோட தலைப்பு மெய்ப்பட வேண்டிய கனவு. உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்னமோ கனவுகள்லாம் இருக்கலாம், அதுல இந்த கனவு வந்து எனக்கு கண்டிப்பா நடந்தே ஆகணும், அதை நோக்கி நான் உழைப்ப போட்டுட்டே இருக்கேன், அதை நோக்கி அந்த அச்சீவ் பண்றதுக்காக நான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பெக்யூலியர் ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா, அந்த கனவை பத்தி சொல்ல நீங்க அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்கள்ல வரலாம். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மெய்ப்பட வேண்டிய கனவு.

ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டுமானம், விவசாயம், வீட்டு வேலைகள், வீதி வியாபாரம், தற்காலிக பணியாளர்கள் போன்ற அமைப்பு சாரா துறைகளில் உள்ள கோடிக்கணக்கான தொழிலாளர்களோட தரவை ஆதார் எண்ணோட இணைச்சு இந்த தொழிலாளர்களுக்கு அரசோட நலத்திட்டங்கள், நிவாரணங்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு சலுகைகள் தங்கு தடையில்லாம கிடைக்கிறத உறுதி பண்றதுங்க. அது மட்டும் இல்லாம பேரிடர் மற்றும் பெருந்தொற்று காலங்கள்ல இந்த தொழிலாளர்களுக்கு நிதி உதவி மற்றும் பல உதவிகளை நேரடியா வழங்குறது தாங்க. சரி, இந்த உதவியெல்லாம் எப்படி அந்த தொழிலாளர்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழிலாளர்களுக்கு 12 இலக்க எண் கொண்ட ஈஷ்ராம் கார்டு கொடுக்குறாங்கங்க. அதாவது இந்த 12 இலக்கு எண்ணுன்றது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்டு வச்சிருந்தீங்கன்னா இந்தியா முழுவதும் செல்லுபடியாகும். இதனால வந்து புலம்பெயர் தொழிலாளர்களும் வந்து பயனடைகிறாங்கங்க. சரி, நான் ஒரு அமைப்பு சாரா தொழிலாளராக இருக்கேன், நான் எப்படி இந்த கார்டுக்கு அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பக்கத்துல இசேவை மையங்கள் இருந்தா அங்க போய் ஈஷ்ராம் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல நானே அப்ளை பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா ஈஷ்ராம் அப்படின்ற வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. இந்த திட்டத்தின் மூலமா எங்களுக்கு என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது கேக்குது. விபத்து காப்பீடு, ஓய்வூதிய இணைப்பு, வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சியும் கிடைக்குதுங்க. இந்த ஸ்கீம்ல சேர்றதுக்கு நீங்க 16 இருந்து 59 வயசுக்கு உட்பட்டவரா இருக்கணுங்க. அதுவும் முக்கியமா நீங்க ஒரு அமைப்பு சாரா தொழிலாளராகவும் இருக்கணுங்க. சரி, இந்த ஸ்கீமுக்கு நான் அப்ளை பண்ண என்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கணும், அந்த ஆதார் நம்பரோட லிங்க்கான ஒரு ஃபோன் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும், உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்கணுங்க. இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அமைப்பு சாரா தொழிலாளராக இருந்தீங்கன்னா, உடனே நீங்கள் ஈஷ்ரம் அப்படின்ற வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான ஈஷ்ரம் கார்டை வாங்கிக்கலாங்க. சூப்பரான இன்ஃபர்மேஷன் எல்லாம் காத்துட்டு இருக்கு. நேரம் 9:40 நிமிஷத்துல பாடல் வந்துட்டே இருக்கு, வேலைக்காரன் படத்துல இருந்து.

தினம் தினம் நம்ம இந்த நிகழ்ச்சியில பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நாம எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, மத்திய தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சகத்தால அமைப்பு சாரா தொழிலாளர்களின் தரவுகளை ஒன்றிணைக்க துவங்கப்பட்ட திட்டமான இ ஷ்ரம் திட்டம் பத்தின தகவல்கள் தாங்க தேடி தெரிஞ்சுக்க போறோம்.

மதுரை பண்பலையோட சமூக வலைதள பக்கங்கள்ல நேயர்களுக்கான கேள்விகள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. தினம் தினம் நம்ம மூன்று கேள்விகள் கேட்போம். அதற்கு நம்ம நேயர்களும் வந்து சூப்பரா அவங்களோட பதில்களை வந்து கமெண்டா பதிவு பண்ணுவாங்க இல்லையா.

இன்னைக்கான கேள்விகளா, அதாவது நேற்று நம்ம கேட்டிருந்தோம் அந்த கேள்விகளுக்கான விடைகள் என்னன்னா, அதுக்கு யார் யாரெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிக்காங்கன்றத இன்னைக்கு மதியானம் 1:35 நம்ம வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில வாசிப்போம் இல்லையா. அது என்னென்ன கேள்விகள் நேற்று நம்ம முன் வச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இரண்டாவது கேள்வியா, 2 எழுத்துக்கள் மட்டும் கொண்ட திரைப்படங்கள், அதாவது ஏதாவது ஒரே ஒரு திரைப்படத்தோட பேரை மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். பொது அறிவு சார்ந்த கேள்வியாக, கரிகாலன் சோழன் கட்டிய பழமை வாய்ந்த அணை எது, அது எங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி 3 கேள்விகள் முன் வச்சிருந்தோம். நேர்களா வந்து ரொம்ப ஆர்வமா கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னமும் டைம் இருக்கு, 1:35 தான் நம்ம வந்து யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க, எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம், இன்னும் நீங்க கமெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா, மதுரை பண்பலை அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்ல நம்மளுக்கு பேஜ் இருக்கு. ஃபேஸ்புக் மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லயும் இருக்கு. ஸோ மறக்காம அந்த போஸ்ட் எல்லாம் இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த கேள்விகளுக்கான போஸ்டர் வந்து நாங்க போட்டிருப்போம். அந்த போஸ்டருக்கு கீழே போய் உங்களுடைய பதில்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க பேரு ஊரோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நாங்க வந்து உங்க பேரை சொல்ல முடியும். இந்த நேர் வந்து இங்க இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, நாங்களும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு, வேட்டைக்காரன் படத்துல இருந்து கேட்டு நினைந்திருங்கள். இது மதுரை FM Rainbow 103.3 and ராமேஸ்வரம் FM 100.9.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 9:51 ஆகிட்டு இருக்க நேரத்துல மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க.
3: Yeah, drive time beats. Vroom, vroom.

5:02 வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்குங்க. எந்த ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,

கருமாத்தூர் அருள்மிகு வடக்கு வாச்சி செல்லியம்மன் அந்த கோயிலில் புரட்டாசி பொங்கல் திருவிழாவை ஒட்டி அந்த திருக்கோயிலிருந்து நேரடி நிகழ்ச்சியாக இன்னைக்கு ஆலய தரிசனம் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க போகிறோம். ஸோ மறந்துடாம இன்று மாலை 5:02 நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள நம்மளை சுத்தி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இஸ்ரோவோட GSLV F-17 ராக்கெட் மூலமா EOS-05 புவி கண்காணிப்பு செயற்கை கோளானது புவி ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்குங்க. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கணினி, பயோடெக்னாலஜி மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் ஆகிய வளர்ந்து வரும் துறைகளுக்காக முதன்மை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை அமைக்க அரசு திட்டமிட்டிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் கேட்டு ரசிக்கிறதுக்காகவே பாடல் வந்துட்டே இருக்கு INR திரைப்படத்திலிருந்து.

0: 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல சூப்பர் பீட்டான சாங்ஸ் கூடவே பல பயன் தரக்கூடிய தகவல்கள் கேட்டு வச்சோம். அது மட்டும் இல்லாம அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஈஸ்ரம் திட்டம் பத்தின தகவல்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்ச இன்ஃபர்மேஷன் மற்றும் சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் 10:35 இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்க வரேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேர்களே.
1: சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
2: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3

மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். இதில் மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கே பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர், வடக்கம்பட்டி, தீனாவிளக்கு மற்றும் நாகமலை, புதுக்கோட்டை. நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணிக்கு.

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நிகழ்ச்சியாக 10:02 வளம் வர காத்துட்டே இருக்கு விருந்தினர் விருப்பம். அதற்கு முன்னாடி கேட்டுவிடலாம் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று மாநில போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்களின் தேசிய மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை திருவான்மியூர் நடுநிலைப் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 43 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோவில் ரோப்கார் சேவை இன்று முதல் இயக்கப்படும் என்று திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உள்ளிட்ட தமிழகத்தின் துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் ஏக்தா பெயின்ஸ் இணை காலிறுதி

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:02. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் விருந்தினர் விருப்பம். அசோக்குமார் அவர்களுடனான விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதி கேட்கலாம்.
3: இப்ப மூன்று மகள்களின் அப்பா நீங்க, உங்கள் மகள்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர்கள் ஒவ்வொருவரிடம் உங்களுக்கு பிடித்த விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
4: மூன்று பேருமே என்ன சொன்னாலுமே கேட்டுப்பாங்க மேடம். தன் சுத்தத்துல இருந்து ஆடை உடுத்துறதுல இருந்து கல்வி கேட்கறதுல இருந்து எல்லாமே நல்லா சப்பட்டா நீட்டா நல்லா இருப்பாங்க. பெரியோர்களுக்கு மெயினா மரியாதை கொடுத்து நடப்பாங்க.
3: மகள்களுடன் சேர்ந்து நீங்கள் மிகவும் ரசித்த அல்லது மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னா ஏதோ இருக்கா?
4: மறக்க முடியாத தருணம்னா பூங்காக்கு போகும்போது அங்க அவங்க பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தோம்னா அதான் இருக்கும். அப்புறம் ஆள் இல்லை நினைச்சுக்கிட்டு வீட்டிலே உள்ள உட்காந்துக்கிட்டு அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு சால்ல எடுத்து கட்டிக்கிறது, ஒரு பாட்டை செல்லுல போட்டுக்கிட்டு அவங்க எல்லாம் ஆடுவாங்க நம்ம பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு. நான் எங்கட ஆலங்காடு மாதிரி ஒரு நாள் போய் பார்க்கும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு பாட்டை போட்டு பாட்டிக்கிட்டு அது மாதிரிலாம் மறக்க முடியாதெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருந்தாங்க என் 2வது மகள் வர்ஷா. அப்பா அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஹார்ட் எல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு அம்மா அப்பா இருவரையும் பிடிக்கும், உங்க அன்பு மகள் அப்படின்னு எழுதி நான் கடிதத்தை இன்னும் வச்சுக்கேன்.

இனிய உலக நடந்து

0: உங்களுடன் நான் இருப்பேன். நல்லவர்க்கு துன்பமில்லை, நான் இருக்க அச்சமில்லை.
1: பால்

0: விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில அசோக் குமார் அவர்களோட விருப்ப பாடலை தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம்.
1: உங்க மகள்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் மிக முக்கியமான அறிவுரை அப்படின்னா என்ன சொல்வீங்க? இப்போ
2: அறிவுரை வந்து என்னைக்குமே அழியாத செல்வம் கல்வி செல்வம் தான். கல்வி செல்வத்தை அப்பா கொடுத்துருவேன். கத்துக்கிட்டு இந்த உலகம் வந்து போட்டு நிறைந்த உலகமா இருக்கிறது. அதனால அவங்க போட்டி போட்டு எதிர்கொள்ளி எதிரில தன் திறமையை பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்கு எந்த துணையினாலும் செய்யறதுக்கு அப்பாவா அம்மாவா நாங்க தயாரா இருக்கோம். நீங்க வந்து உழைப்பு படிப்பு இதுதான் உங்க வேலை அப்படின்னு சொல்லியிருக்கேன்.

0: மாதிரி மதுரை வானொலி நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி அப்படின்னா எது சொல்லுவீங்க?
1: மதுரை வானொலியில முக்கியமான நிகழ்ச்சி வந்து மாலை 4 மணிக்கு ஒளி வர ஆட்டக்குழு நிகழ்ச்சி நான் கேட்டிருக்கேன். அதுலயும் நான் பங்கேற்றிருக்கேன், ஒரு 5-6 முறைக்கு மேல பங்கேற்றிருக்கேன். ஒவ்வொரு நாளும் மிச்சம் ஒரு விளையாட்டை அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. காலையில 11 மணி கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி ஆகட்டும், 1 மணிக்கு பழைய பாடல்கள் விரும்பக்கூடிய நேர்களுக்காக வசந்த காணங்கள், 2 மணிக்கு ஒரு நாள் கேட்ட தெம்மாங்கு பாடல்கள் ஒளிபரப்புனாங்க. சினிமாவில் உள்ள தெம்மாங்கு பாடல்கள்லாம் கேட்கும்பொழுது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி 9 மணிக்கு எப்போதும் கேட்பேன் காட்டுகள் வெடியும் கடிதமலர்கள். 1 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நண்பர் வந்து சொன்னாரு, சார் மதுரை எஃப்எம் கேட்டு பாருங்க 4 மணிக்கு நல்லா இருக்கும் சார்னு சொன்னாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா வச்சு ஆன்லைன்ல நான் வேலை பார்க்கும்போது என்னோட சிஸ்டம் பேக்ரவுண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன், பேக்ரவுண்ட்ல எஃப்எம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போதைக்கு 103.3 வச்சேன் மேடம். வைக்கும் போது நிகழ்ச்சி சிறப்பா இருந்துச்சு. அப்புறம் அப்பவே ட்ரை பண்ண எனக்கு லைன் கிடைச்சிட்டு 10 நிமிஷத்துல முதல்ல வந்து இப்ப பேசிட்டு இருக்கேன்.

0: எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் 100.9 இளைய இயக்குநர், பண்பலை அனைத்து அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் பண்பலையினுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் மதுரை பண்பலையில் என்னையும் பேச வாய்ப்பளித்து எனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அனைவருக்கும் கோடானுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்ம தூங்கா நகரமான மதுரையை பெருமை சேர்த்துமாக இரு கண்களாக விளங்கக்கூடிய மதுரைக்கு நம்மளுடைய சுப்பிரமணியன் திரைப்படத்திலிருந்து மதுரை குழுங்க என்ற பாடலை உருவாக்கினா பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: நன்றி, நன்றி. கண்டிப்பா உங்களுக்கான மதுரை பாடலையும் கொடுத்து நம்ம நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.
2: புதுக்கோட்டையிலிருந்து அசோக் குமார் அவர்களுடைய விருப்ப பாடலை தான் கேட்டு ரசிச்சோம் நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
5: உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேனே.
6: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் அண்மை நிலவரம் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக

0: இதுவரை கேட்டோம் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம். டெல்லி அஞ்சல் செய்ய
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: சித்தார்த்தோட நடிப்புல வெளிவந்த சித்தா மற்றும் விக்ரம் பிரபு, ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ஸ்ரீ ஆகியோரோட நடிப்புல வெளிவந்த இருகப்பற்று ஆகிய திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு திபு நினன் தாமஸ், இருகப்பற்று திரைப்படத்தோட பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு ஜஸ்டின் பிரபாகரன். இதோ நீங்க கேட்டு ரசிக்கிறதுக்காகவே வரிசையா பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். இதில் மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கு பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர், வடக்கம்பட்டி, தீனாவிளக்கு மற்றும் நாகமலை, புதுக்கோட்டை. நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணிக்கு.

103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் இரு பட பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சியா 11:02 வளம் வர காத்துட்டே இருக்கு கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையின் தலைப்பு என்னன்னு கேக்குறீங்க, மெய்ப்பட வேண்டிய கனவு. கனவை நோக்கி அது வந்து உண்மையிலே நான் அதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா உழைப்பை போட்டுட்டு இருக்கீங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லலாம். கால் பண்ணுங்க 0452 என்ற மதுரையோட முன்னிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மெய்ப்பட வேண்டிய கனவு. இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு சித்தா படத்துல இருந்து.

திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில சித்தா மற்றும் இருகப்பற்று ஆகிய திரைப்படங்கள் வந்து சூப்பரான மெலடி பாடல்களா கேட்டு ரசிச்சோங்க. நாளைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சி காலை 10:35 கேட்டு ரசிக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஓடு. அடுத்த நிகழ்ச்சியா 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மெய்ப்பட வேண்டிய கனவு. ஸோ உங்களோட மெய்ப்பட வேண்டிய கனவா எந்த கனவை நினைக்கிறீங்கன்றதை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னிலைப்பை தொட்டி 25:30 மற்றும் 25:30 ஆகிய எண்களில் இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் மெய்ப்பட வேண்டிய கனவு என்ற தலைப்பில் அழைத்து பேசலாம். காலை 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் இன்று தொடங்கப்பட்ட காலை உணவு திட்ட உருவாக்கத்தின் மூலம் 7537 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் 15,30,000 மாணவ மாணவியர்கள் கூடுதலாக பயன்பெறுவர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 43 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோவில் ரோப் கார் சேவை இன்று முதல் இயக்கப்படும் என்று திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உள்ளிட்ட தமிழகத்தின் துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கைக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 6 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 67 ரன் எடுத்துள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மூன்று நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது நேயர்களின் மன கருத்துக்களை பரிமாற்றும் நேரமாய் கண்ணாடி மாளிகை. தினம் தினம் வெவ்வேறு தலைப்புகளில் பேசிட்டு இருக்கோம். நேயர்களும் தங்களோட என்ன கருத்துக்களை வந்து பரிமாறிக்கிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு எந்த தலைப்பு குறித்து நேயர்கள் பேச வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெய்ப்பட வேண்டிய கனவு. ஊரே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்குங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில் ஆழமாக ஒரு கனவு ஓடிட்டே இருக்கும் இல்லையா. கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார். ஆனால் அது தூங்கும்போது வர்ற கனவாக இருக்கக்கூடாது, நம்மளை தூங்க விடாமல் பண்ணுற கனவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அழகான விளக்கமும் கொடுத்துருக்காரு. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும். அது ஒரு சின்ன சொந்த வீடாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியாவாக இருக்கலாம், இல்லை இந்த சொசைட்டியில் நான் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறேன் அப்படின்றதா இருக்கலாம். ஆனால் அது வெறும் கற்பனையாக மட்டும் இருந்துடாமல் அந்த கனவு எல்லாமே மெய்ப்பட வேணுங்க. அப்படி நீங்கள் ஒரு கனவு கண்டு அந்த கனவை நான் மெய்ப்பட வைக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்பவே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கனவு கண்டுட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த கனவு என்னன்றதை என் கூட பகிர்ந்துக்க அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452, இது மதுரையோட முன்னணிப்பு, 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் அழைத்து வரலாம். அழைத்து உங்களுடைய மெய்ப்பட வேண்டிய கனவு என்பதை என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் யாருக்கிட்ட உங்கள் கனவுகள் குறித்து பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்ச்சியில் நான் அஜிதா தாங்க உங்கள் கூட பேச காத்துட்டே இருக்கேன். இணைப்பில் ஒருத்தவங்க காத்துட்டே இருக்காங்க, அவங்களுடைய கனவு என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கொண்டேம்பட்டி முத்துராஜுப்பா.
0: சொல்லுங்க ஐயா. முத்துராஜ் ஐயா சொல்லுங்க, உங்களுடைய கனவா என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பு இருக்கீங்க, பேசலாம். அன்பரசன் ஐயா சொல்லுங்க, உங்களுடைய கனவு எது? உங்க இணைப்பு சரியாக இல்லையே, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஆமா ஆமா, உங்க இணைப்பு விட்டு விட்டு கேக்குது, சரியா கேக்கல. மீண்டும் அழைத்து முயற்சித்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருங்கன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்மா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சிந்தப்பள்ளியில இருந்து முனேஷன் பேரம்மா.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய மெய்ப்பட வேண்டிய கனவு என்ன?
2: என்னுடைய கனவுமா, நான் ஒரு பெரிய ஒரு மாற்றுத்திறனாளிமா. நானு இருந்தாலும் நான் கைத்தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பார்வை கிடையாது. அந்த கனவு வந்து நான் அந்த செய்யற தொழிலை சொந்தமாவே செய்யணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு.
0: இப்ப வந்து நீங்க தொழிலாளரா வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா?
2: ஆமா.
0: அது வந்து சொந்தமா ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு?
2: ஆமா, ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது வந்து நம்ம சொந்தமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை.
0: அதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கீங்க அப்படிதானே?
2: ஆமா ஆமா.
0: சரி சரி, சீக்கிரமே அந்த கனவு வெற்றி பெற நமது வானொலியின் சார்பாக வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் நாங்க வந்து உங்களை தொழில் முனைவாரா, ஒரு தொழிலாளர் இல்லாம தொழில் முனைவாரா சந்திப்போன்ற நம்பிக்கையோட இருக்கோம்.
3: உங்களுடைய நல்ல ஒரு வேலைக்கு வரணும்னு நாங்க நினைச்சுட்டு இருந்தோம். அதாவது நானே இந்த கூட பிறந்தவங்கலாம் எங்கனால எங்களை படிக்க வைக்கிறது முடியல. அப்ப ஆனா இப்ப எங்க பிள்ளைங்க எல்லாம் என் பேரை பத்திதான் நல்லா படிச்சு பெரிய உயர் பதவியில வரணும்னு நம்ம நானும் கஷ்டப்பாடு மட்டும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் மேடம்.
0: நல்லபடியா
3: முடியணும் முடியாதது

0: பிள்ளைங்க நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும்ன்றது நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப எங்களோட கனவே அதுதான்.
1: நன்றி நன்றி இணைப்பில் வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு. அதாவது கனவு காண்றதுக்கு வயசே இல்லைன்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்க படிக்கிறதுக்கு வயது ஒரு தடை கிடையாது, எந்த ஒரு கனவுக்குமே வயது ஒரு தடையே கிடையாது, நம்ம எப்போ நினைச்சாலும் படிக்கலாம். நம்மளை நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க தான் கூடாது, என்னால் முடியாது என்னால் முடியாது. இப்போ நிறையா பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க என்னால் முடியாது என் குழந்தை வந்து பண்ணணும் அப்படின்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தனித்தனி கனவுகள் இருக்கும், அவங்கவுங்க அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு. எப்பயுமே வயது வந்து ஒரு தடை இல்லை, இவங்க சொல்கிறதுக்காக இல்லை, இது வந்து ஒரு பெற்றவர்களாக ஒரு பாட்டி தாத்தாவாக அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கலாம், தன் பேரன் பேத்தி தன்னுடைய பிள்ளைகள் நல்லா படித்து வரணும். ஆனால் உங்களுடைய கனவு வந்து நிறைவேற
2: முழுக்கும் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கும் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு மேடம். அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு மினிமம் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கும் டெபாசிட் பண்ணிட்டு மாசம் ஒரு 5000 ரூபாய் வர மாதிரி அதை யாரையாச்சும் குழந்தைகளுக்கு செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு மேடம். ஏழை உடல் ஊனமுற்றவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு.
1: அதாவது சமூகம் சார்ந்த ஒரு கனவாக இருக்கு. அந்த கனவு வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்னால் கேட்டுவிடலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி. அதை தொடர்ந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
3: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். இதில் மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வடக்கம்பட்டி VBM ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கே பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர் வடக்கம்பட்டி தீனாவிளக்கு மற்றும் நாகமலை புதுக்கோட்டை. நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: பாரதியார் சொன்ன மாதிரி காணி நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். இது வெறும் வரிகள் மட்டும் இல்லைங்க, அது அவருடைய ஆன்மாவின் இயக்கம். அதே மாதிரி உங்க மனசுலயும் ஆழமா விதைக்கப்பட்ட கண்டிப்பா இது நிஞ்சமே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க ராப்பகலா பாடுபட்டு இருப்பீங்க அந்த கனவை நோக்கி. அது என்ன கனவு அப்படின்றத எங்க கிட்ட பகிர்ந்துக்க அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னிலைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில். கண்ணாடி மாளிகையில் பேசிட்டு இருக்கும் மெய்ப்பட வேண்டிய கனவு. நீங்க ஒரு கனவை நோக்கி ஓடிட்டே இருப்பீங்க. அது வந்து உங்க பெற்றவர்களுடைய கனவா இருக்கலாம், இல்ல என் பெற்றவங்களை ஒரு நல்ல பொசிஷன்ல வச்சு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக நான் ராப்பகலா உழைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் நிறைய பார்க்க முடியும். இப்போ மதுரையில பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய மாணவர்கள் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. காலையில 8 மணிக்கு வந்துருவாங்க, காலையில சாப்பாடு மத்தியான சாப்பாடு கட்டி வந்துட்டு நைட்டு 9 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்காக படிக்கிறாங்களா அவங்க பெற்றவங்களுக்காக படிக்கிறாங்களா ஆனால் தெரியாது. ஆனால் டெடிக்கேட்டடாக அப்படி உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அரசு வேலைகளை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது, இல்லை என்னுடைய குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லணும்னு ஆசை இருக்குது, இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படலாம். அதை எல்லாத்தையுமே எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். இப்படி அவர் பகிர்ந்துக்க வந்திருக்க நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஆல் இண்டியா ரேடியோவின் மதுரை வானொலி பந்தல் இலக்கம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் தமிழர்களின் அடையாளம் சேது சமுத்திரம் தந்த ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கு வந்த சகோதரிகள் இனியம் பயிற்சியான பகல் வணக்கத்தில் நிகழ்ச்சி மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. உங்களுடைய கனவாக மெய்ப்பட வேண்டிய கனவா, அதை நோக்கி எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க?
2: அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள நினைக்கல, நான் 11 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சேன். நான் நினைச்சத வந்து நம்ம வானொலி நேரத்தை ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை

0: உங்களுக்கு தெரியும் என்னன்னா எப்படி நான் பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற ஏழை பிள்ளை இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது தாய் மட்டும் வளர்க்குற பிள்ளையா இருக்கணும், தகப்ப இல்லாம பிள்ளைய வளர்ப்பாங்கல்ல, அதுல பொம்பளை பிள்ளைய ஒரு அஞ்சு பிள்ளைய தேர்ந்தெடுத்து டென்த் லெவன்த் டுவெல்த் காலேஜ் படிக்கணும் படிக்கட்டு அப்படின்ட்டு அந்த படிப்பு செலவு மட்டும் ஏத்துக்கிட்டு படிப்பு செலவு மட்டும் நம்ம இதோட பிள்ளைகளை படிக்க வைக்கணும், மாசத்துக்கு ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வர சொல்லி அது எல்லா பிள்ளைங்களும் அவங்க பெற்றோட சாப்பாடு போட்டு அனுப்பி விட்டுட்டு திருப்பி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாசம் சந்திப்போம் சொல்லிட்டு விட்டுட்டு அந்த மாதிரி செய்யணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். அது 11 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருக்கேன், இது எதுக்கு சீக்கிரம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா 5 பிள்ளைகள் நம்ம ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து படிக்க வச்சோம்னா, ஏன்னா எனக்கு வந்து 2 ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை இல்ல, அதனால வந்து 5 பிள்ளை எப்படியாவது படிச்சு வச்சு அவர் ஆளாக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்துல இருக்கு. அது சீக்கிரம் நடக்கணும்ன்றது ஆண்டவனுடைய செயல்பாடு.
1: கண்டிப்பா கண்டிப்பா சீக்கிரம் நடக்கும். நல்ல எண்ணம் இருந்தால் அந்த நல்ல எண்ணத்தை எல்லாருமே நிறைவேற்ற இந்த யூனிவர்ஸே வந்து ஹெல்ப் பண்ணும்.
0: ஏன்னா இப்ப சொல்லல, ஏற்கனவே ஒரு நம்ம தேனி ராணின்னு ஒரு இருக்காங்க இருக்காங்களா நேரு, அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிருக்கேன், நல்ல விஷயம் எனக்கே சொன்னாங்க 11 வருஷம் முன்னாடி.
1: உங்கள் ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ரொம்ப ஒரு அழகான விஷயம் இல்லையா, அதாவது ஒரு பெண் பிள்ளை படித்தால் அந்த குடும்பமே படித்ததற்கு சமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் வந்து ஒண்ணு இல்ல 5 பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு, கூடிய சீக்கிரமே அவரோட கனவு மெய்ப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். ராமநாதபுரத்துல இருந்து யார் பேசுறீங்க, பேர் ஒரு முறை சொல்லலாமா? உங்க பேரு சரியா கேட்கலையா? மீண்டும் ஒரு முறை. அன்பரசன் ஐயா, உங்க இணைப்பு இன்னும் ஒரு மாதிரி சரியில்லாம தான் இருக்கு, கொஞ்சம் சவுண்டா பேசலாமே. சொல்லுங்க, உங்களோட மெய்ப்பட வேண்டிய கனவு என்ன?
2: என்னோட கனவு வந்து ராமநாதபுரம்.
1: ஆமா, 4 வழிச்சாலை போடுறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையான விஷயம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றின்னு சொல்லிட்டு இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்கலாம். வருங்க. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? அமுதா, அரசரடில இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, உங்களுடைய கனவு என்ன?
3: கனவு வந்து நாங்க கொஞ்சம் ஏழ்மைப்பட்ட குடும்பம் தான் இருந்தாலும் ஒரு வழியா அப்படியே முன்னேறி எல்லாரும் நல்ல விஷயத்துல கெட்ட விஷயத்துல எல்லாத்தையும் போவோம். எல்லா இடத்துலயும் போயிட்டு வரும்போது நம்ம வீட்டுக்கு யாரும் வர்றதுக்கு நம்ம சான்ஸ் இல்லையே. இது வரைக்கும் ஒரு விசேஷம் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டதில்ல, அதனால ஒரு விசேஷம் வைக்கணும், எல்லாரும் சாப்பிட கூப்பிடணும், சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிடணும், நம்ம போன விசேஷம் எங்கெங்கயோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு எனக்கு. இப்பதான் ஒரு பிளாட் வாங்கியிருக்கோம், அது வீடு கட்டிட்டு கூப்பிடலாம். ஏன்னா சும்மா சாப்பிட வாங்க எல்லாரும் அப்படின்னா அவங்களுக்கும் சங்கடம் நமக்கும் சங்கடம்.
1: ஆமா, அதனால பால் காய்ச்சி வச்சுட்டு சாப்பிட கூப்பிடலான்னு இருக்கீங்க.
3: கால காலத்துல வீடு கட்டி எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு போகணும்னு ஒரு ஆசைமா.
1: சூப்பர் சூப்பர், அருமையா. அதாவது சொந்த வீடுன்றது பெரிய விஷயம் இல்லையா, அதை சீக்கிரமே நிறைவேற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் இணைந்ததுமைக்கு நன்றி. இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். இணைப்புல இருக்காங்க ஆனா பேச மாட்டாங்க. சரி, இணைப்புல யார் அடுத்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்களோட கனவு என்ன?
4: என்னுடைய கனவு வந்து ரொம்ப பெரிய கனவு எல்லாம் இல்லப்பா. நான் யாரையும் மனசாலையும் உடலாலையும் வார்த்தைகளால வந்து யாரையுமே வருத்தப்பட வைக்கலப்பா. மனம் நிறைந்த நேர்மறை எண்ணத்தோட நானும் என்னை சுற்றி உள்ளவர்களை உற்சாகப்படுத்திதான் இருக்கிறேன். என்னை சுற்றி வந்து ஒரு அன்பு வளையம் இருக்குப்பா. இன்று போல என்றும் மன நிறைவோடு வாழ வேண்டும் இறையருளால, அதிலுள்ள கனவுதான்ப்பா. இருந்தாலும் மறைந்தாலும் தீர்த்துள்ள வேண்டும், இவர் போல யார் என்று என் உறவுகள் சொல்ல வேண்டும் என்றதாப்ப எனக்கு மிகப்பெரிய கனவுப்பா.
1: சூப்பர், ஒரு நல்ல ஒரு
4: காலத்தெல்லாம் இல்ல வேணாம்ப்பா. மன நிம்மதியோடு வாழ்நாளை கழிக்க வேண்டும்ப்பா. என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கனவுப்பா.
1: ஆஹா, வித்தியாசமான கனவா இருக்கு, ரொம்பவும் அருமையான கனவா இருக்கு.
4: வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றி நன்றி. அதாவது இவங்க சொன்ன மாதிரி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று என் உறவுகள் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊர் சொல்லலைனாலும் பரவாயில்ல, நான் பழகுன ஒரு 10 பேர் என்னை பற்றி சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாகவே சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, நம்ம யாருக்காக வாழ்கிறோமோ இல்லையோ, மொதல் நமக்காக வாழணும், நமக்காக நம்ம கனவு காணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து நல்லா வாழ்ந்தான், அப்பா இவங்க இருக்காங்க, இவங்க வந்து நல்லா வாழ்ந்தாங்க.

அப்படின்னு சொல்லி நம்ம மறைந்த பின்னாலும் நம்மளை பத்தி பேசுறதும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? இப்போ அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். இணைப்புல இருக்கீங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க? இணைப்பு கிடைத்தும் பேசாம இருக்கிறாங்க, யார் அடுத்து பேசுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேரம் 11:23 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, மெய்ப்பட வேண்டிய கனவு அப்படின்ற தலைப்புல தாங்க பேசிட்டு இருக்கோம். சின்ன சின்ன கனவுலாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க, ஆனா அதை அடையிறப்ப அவங்க அடையிற சந்தோஷத்துக்கு வந்து அதை வார்த்தைகளால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எனக்கு சைக்கிள் வாங்கணும், எனக்கு பைக் வாங்கணும், ஆனால் இது என்னப்பா பொருள் தானே அப்படின்னா, ஆனால் அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு ட்ரீம் பைக் அப்படின்னு வச்சுட்டுருப்பாங்க, ஆனால் அவங்க வளர்ந்து வரப்போ அது ஒரு பழைய மாடலாக மாறிடும். இருந்தாலும் அந்த வயசு வந்தோடனே நான் அதே மாடல் தான் வாங்குவேன், அதே மாடல் கார் பைக் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. என்ன இந்த காலத்தில் எவ்வளவோ அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீ அது வாங்காமல் இது வாங்கிட்டு இருக்க. இல்லை இல்லை இல்லை, இது என்ன ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு, நான் ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுட்டே இருந்தேன், ஸோ அதனால இது வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை பகிர்ந்துக்க அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரோட முன்னிப்பை தொட்டு 25:30 மற்றும் 25:31 ஆகிய எண்கள்ல. கண்ணாடி மாளிகையில பேசிட்டு இருக்கோம், மெய்ப்பட வேண்டிய கனவு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடலுக்கு தொடர்ந்து

மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கோம் கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில பேசிட்டு இருக்க தலைப்பு மெய்ப்பட வேண்டிய கனவு. நிகழ்ச்சியில தொடர்ந்து நேயர்களோட என்ன கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேட்டு விடலாம், ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய இணைந்திருங்கள் மதுரை எஃப்எம் உடன்.

0: அதாவது மெய்ப்பட வேண்டிய கனவுன்றப்ப அதை நோக்கி நம்ம போடக்கூடிய எஃபர்ட்ஸுமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதன் அந்த கனவை நோக்கி ஓடும் போது நம்மளுக்கு சவால்களுமே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படி நீங்கள் உங்கள் கனவை நோக்கி இப்போ ஓடிட்டு இருப்பீங்க, இல்லை ஓடி அதை சாதிச்சிருந்தாலும் சரி, அப்படி நீங்கள் ஓடும்போது சந்தித்த மிகப்பெரிய சவாலாக எதை பார்க்குறீங்க அப்படின்றதையும் சொல்ல அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற முதலியோட முன்னணிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் மெய்ப்பட வேண்டிய கனவு கருத்து சொல்ல வர்றது யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
1: மதுரையில இருந்து சென்னையில இருந்து பேசுறோம்.
0: யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: துவாரகநாத். துவாரகநாத், மதுரை துவாரகநாத்.
0: சொல்லுங்க யா, உங்க கனவு என்னது, எது மெய்ப்பட்டு இருக்கா, அதை நோக்கி நீங்க போகும்போது சந்திச்ச சவால்கள் என்ன?
1: ஆக்சுவலா வந்து சோசியல் ஒர்க், சமூக பணி. குழந்தைகளுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்கறது. கிட்டத்தட்ட ஒரு காலேஜுக்கு வந்து இன்ஜினியரிங் வந்து ஒரு 70 பேரை நான் சேர்த்து வச்சிருக்கேன். அவங்களுக்கு கல்வி வகை எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு செய்யணுங்கிறது எனது கனவு.
0: நிறைய பேருக்கு இன்னும் ட்ரைனிங் கொடுக்கணும்ன்றது உங்களுடைய கனவா இருக்கு?
1: ஆமா ஆமா, படிக்கிறதுக்கு வழிவகை.
0: சரி, அத நீங்க போகும்போது இதுல வந்து சவால்கள் சந்திச்சிருக்கீங்களா? வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றின்னு சொல்லி இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்கய்யா, என்ன கனவு, மெய்ப்பட வேண்டும் இல்ல ஏதாவது கனவு மெய்ப்பட்டிருக்கா?
2: மெய்ப்பட வேண்டும்னா தாஜ்மஹாலை பார்க்க வேண்டிய ஆசை மெய்ப்படாம இருக்கு, அதுதான் மெய்ப்படாது.
0: என்ன அது புதுசு புதுவித ஆசை தாஜ்மஹாலை பார்க்கணும்னு?
2: ஆமா.

0: இந்தியாவில இருக்கிறது உலகத்து 8வது அதிசயம்.
1: ஆமா,
0: அது இன்னும் இதுவரைக்கும் பாக்கல. கண்டிப்பா வாழ்நாள கண்டிப்பா பாத்துறணும்னு ஒரு ஆசைதான்.
1: சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமைய மாட்டேங்குது. சரி, கூடிய சீக்கிரம் போயிட்டு வந்துட்டு அடுத்து ஏதாவது இந்த சுற்றுலா தினம்லாம் அடுத்து வருது, அப்ப வந்து நீங்க சொல்லுங்க சரிங்களா?
0: கண்டிப்பா.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றின்னு சொல்லிட்டு இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரு, எங்க வந்து பேசுறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
2: என்ன
1: கனவு மெய்ப்பட்டிருக்கு இல்ல மெய்ப்பட வேண்டும்?
2: மழை ரொம்ப ரொம்ப கம்மியாவே பெய்யுதுங்க நாட்டுல. எல்லா பக்கம் ஒரே சரிசமா மழை பெய்து எல்லா மக்கள் நல்லா இருக்கணும், அதை பார்த்து நானும் மகிழ்ச்சியா இருக்கு.
1: இது வந்து நம்ம கையில இல்ல இல்லையா, அது இயற்கையோட. ஆனா நம்ம கையிலயும் இருக்கு, நம்ம வந்து இயற்கையை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டா வந்து இயற்கை மழை தரும். ஆடு வந்து களை செடிகள் எல்லாம் சாப்பிடறதுனால நல்ல செடிகள் வந்து நிறைய வருது. ஆடு இடும் சாணம் அந்த புழுக்க இருக்கு இல்லையா, அதை வந்து உரமா குடுக்கறீங்க. இவ்வளவு விஷயம் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சொல்லலாமே.
2: ஆமாங்க, அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, நம்ம வந்து எல்லாரும் ஒற்று ஒத்தவன்னா மட்டும் எல்லாரும் சேர்ந்து இந்த பூமியை நல்லா பாதுகாக்கணும் அப்படிங்கறது என்னோட இதுங்க.
1: சூப்பர் சூப்பர், நல்லாவே பாதுகாத்துட்டு இருக்கோம். நன்றி இணைப்பில் வந்து உங்க கருத்து சொன்னதுக்கு. இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: குமார் பேசுறாங்க, ஜெய்கிந்த்புரத்துல இருந்து.
1: ஜெய்கிந்த்புரத்துல இருந்து சொல்லுங்க, உங்க மெய்ப்பட வேண்டிய கனவு என்னது?
4: உங்களுடைய
1: கனவு என்ன?
4: என்னுடைய கனவு வந்துமா, நான் நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிருக்கேன், அதெல்லாம் நான் விளம்பரப்படுத்த விரும்பல. ஆனா கடைசி காலத்துல எங்க அம்மா வந்து நல்லபடியா பாத்துக்கணும், அதாவது அவங்களை மகிழ்ச்சியில ஆழ்த்தணும், அவங்களை சந்தோஷப்படுத்தணும், அவங்க நிறைவா வச்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி நன்றி. அதாவது பெற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அலாதி பிரியம் தான் இல்லையா, அதை வந்து ஒரு பேர்டனெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா எங்க அப்பா அம்மா வந்து எல்லோரும் மதிக்கும்படியும் எல்லோரும் பாராட்டும்படியும் இன்னார் அப்பா அம்மாப்பா இவங்க அதாவது சொல்ல வைப்பாங்க இல்லையா. பெற்றோர் தான் வந்து சான்றோர் மாதிரி, ஒரு பிள்ளைக்கு வந்து முதல் முன்மாதிரி அப்படின்னா அது வந்து பெற்றவர்கள் தான். அதை வந்து அடையாளப்படுத்தி காட்டணுன்றதுக்காகவே இவர் முன்னே உழைச்சிட்டு இருக்காரு. எங்கள் அம்மா வந்து பெருமைப்படுத்துவேன், எங்கள் அம்மா வந்து வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டாங்க. அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்னால் கேட்டு விடலாம், ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு மன்மதன் படத்துல இருந்து.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். இதில் மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கே பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர், வடக்கம்பட்டி, தீனாவிளக்கு மற்றும் நாகமலை புதுக்கோட்டை. நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணி.

0: கனவுகள் மெய்ப்பட வேண்டும், மெய்ப்பட வேண்டிய கனவு என்ன அப்படின்னு சொல்லி நேயர்கள்லாம் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. கண்ணாடி மாளிகை தான் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைப்பில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?

0: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் தங்க பேசுறோம்மா.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய மெய்ப்பட வேண்டிய கனவு என்ன, அதற்கான உழைப்பா நீங்க என்னென்ன போட்டுட்டு
0: இருக்கீங்க? நாங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ கோவில்பட்டியில எங்க அப்பா காலத்துல இருந்து ஒரு 80-90 வருஷமா பாத்த மொபைல் ஒர்க் ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா, எங்க அப்பா எங்களுக்கு ஒரு சிறுசா ஒரு ஒர்க் ஷாப் வச்சு கொடுத்தாங்க. அத வந்து என் பிள்ளைகளும் நான் ஓரளவு கொஞ்சம் பெருசாக்கினேன். இப்ப என் பிள்ளைகள் வந்து மிக அவதான் ரொம்ப சிறப்பா அதை பெருசாக்கிட்டாங்க. பெருசாக்கிட்டாங்க. ஆனா இன்னும் என்னுடைய கனவு என்னன்னா, இத ஒரு கம்பெனி ரேஞ்சுக்கு கொண்டு வரணும். இத ஒரு கம்பெனி ரேஞ்சுக்கு கொண்டு வந்து ஒரு டீலர்ஷிப் எல்லாம் எடுக்கணும், கார் டீலர்ஷிப் எல்லாம் எடுக்கணும் வைக்கணுங்கிற ஒரு கனவு ரொம்ப நாளா எனக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, அதையும் நான் கூடிய சீக்கிரம் எங்களுடைய குழந்தைகளுடைய ஆதரவுலையும் அண்ணனுடைய ஆதரவுலையும் அதை நான் பெருசாக்கி கொண்டு வந்துருவேன். முழு நம்பிக்கையில நான் இன்னும் அதுக்காக பாடுபட்டு இருக்கேன்.
1: சூப்பர். அதாவது எல்லாத்தையும் அரவணைச்சு ஒரு குடும்பமா சேர்ந்து இந்த கனவு வந்து மெய்ப்பட வாழ்த்துக்கிறோம்.
0: ஆமா, அப்படி நினைச்சிட்டு இருக்கேம்மா. கோவில்பட்டி வந்து பெரிய தொழில் நகர வளர்ச்சியில, அதுவும் கோவில்பட்டி ஒரு நகரமா மாறிக்கிட்டு இருக்கு.
1: ஆமா ஆமா, கண்டிப்பா.
0: ஆமா ஆமா, இதுல வந்து இப்ப தனியார் ஏர்போர்ட் எல்லாம் இருக்கு எங்க ஊர்ல.
1: கூடிய
0: சீக்கிரம் எல்லா மக்களும் போய் வர்ற மாதிரி இந்த ஒரு ஏரோட்ராம் அமையும் என்னுடைய ஒரு கனவா இருக்கு. தொழிலுக்கு அது ரொம்ப ஒரு சிறப்பு கொடுக்கும்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் குறைவா இருக்கு, உங்க கனவுகள் பெருசா இருக்கு, அது நிறைவேற வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இணைப்பில் இணைய காத்திருக்கும். அடுத்த நேர் யார், எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் இணைப்புல இருக்கீங்க சொல்லுங்க.
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் ஐயா சொல்லுங்க உங்க கனவை பத்தி.
2: ஆமா, கனவை பத்தி கேட்டிருக்கீங்க. சின்ன சின்ன கனவுகள் கூட ஓரளவுக்கு நம்ம அப்படி கடந்து வீசி நிறைவேறுதுமா? பெரிய கனவுகள் இருந்தால் இந்த கோவில் ஸ்தலங்கள் தான் நிறைய பார்த்தது இல்ல. வந்து நம்ம தஞ்சை பெரிய கோவில்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் நான் வந்து திரைப்படத்திலயும் புகைப்படத்துல இருந்தா பாத்திருக்கேன், நேர்ல இன்னும் பார்த்ததே இல்ல.
1: ஏமா, நீங்க தமிழ்நாட்டுல இருந்தும் இன்னும் பார்த்தது இல்லையா?
2: இருக்கேன் இருக்கேன், இங்க போறதுக்கு எங்களுக்கு இது வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது,
1: நேரம் கிடைக்க
2: மாட்டேங்குது.
1: தஞ்சாவூர் போயிட்டு வந்துடலாமே.
2: எனக்கு மதுரை பக்கம் தான், அங்கே வந்துடுவோம். தஞ்சை கோயில் எப்படி இருக்கு, அந்த உயரம் எவ்வளவு அப்படிங்கிறாங்களே, எப்படிங்கறது இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லம்மா.
1: பார்த்ததே இல்ல. இப்ப அடுத்து காலாண்டு விடுமுறை வருது இல்லையா, அப்ப ஒரு சின்ன பிரேக் எடுங்க. உங்களுக்கும் வேலையில இருந்து பிரேக் வேணும் இல்லையா, ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, ஒரு ரெண்டு நாள் பிரேக் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு வாங்க தஞ்சாவூருக்கு.
2: ஆமா நிச்சயமா நிச்சயமா, அப்படியே இருக்கு. அப்புறம் முக்கியமான கனவுல நம்ம உன்னுடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா?
1: யாரு?
2: கேக்குதாம்மா?
1: கேக்குது கேக்குது, சொல்லுங்க.
2: அது அது கூட ஓரளவுக்கு நிறைவேறும் நம்பிக்கை இருக்குது. ஆனா நம்ம அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள வளர்க்குறாங்க, அவங்கள வந்து நம்மள கடைசி வரைக்கும் உங்களை கண்ணு கலங்காம நல்லா உங்களை பாத்துக்கறேன்னு அப்படிங்கறது ஒரு கனவாவே இருக்குமா? அந்த கனவு வந்து நிச்சயமா வந்து நிறைவேறுமா?
1: நிச்சயம் நீங்க நிறைவேற்றுவீங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு.
2: நன்றிமா நன்றிமா,
1: நன்றி நன்றி. இணைப்புல வந்து அதாவது இந்த வாரம் வந்து நீங்க தஞ்சாவூர் போயிட்டு வந்து அடுத்து நம்ம கிட்ட பேசும்போது சொல்றீங்க, தஞ்சாவூர் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைவேற்றக்கூடிய ஆசைகள் தான், அது ஒரு நாள்ல போயிட்டு வரக்கூடிய கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் நம்ம நேயர்கள் பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. வீடு கட்டணும், நான் நிலம் வாங்கிட்டேன் அதில் வீடு கட்டணும். இன்னொருத்தர் வந்து உதவிகள் செய்யணும், நான் வந்து பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நிறையா பேருக்கு வந்து கல்வி உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து தன்னுடைய தொழிலை விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இருக்கிறது நேயர், வணக்கம்.
3: வணக்கம் இருவருக்கும், இனிய காலை வணக்கம்.
1: நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், அப்ப நீங்க நிகழ்ச்சி இப்பதான் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க.
3: இப்பதான் நம்ம ரேடியோ
1: வைக்கிறேன்,
3: வெளியில போயிருந்தா போயிட்டு வந்து வைக்கிறேன் ரேடியோ.
1: சொல்லுங்க, உங்களுடைய மெய்ப்பட வேண்டிய கனவா என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்குல இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும் நிலையத்துல எல்லாரும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என் நலமா இருக்க மேடம். அதாவது என்னுடைய கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறையா இந்த இலங்கைக்கு போயிட்டு வரணுமா, அந்த இலங்கைய போய் சுத்தி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு ரொம்ப நாள் கனவு.
1: ஏன் இலங்கையை போய் சுத்தி பார்த்துட்டு வரணும் ஒரு கனவு?
3: அது ஒரு ஆசைதான். அது
1: எத்தனையோ நாடுகள் இருக்குல்ல, அது ஏன் பர்டிகுலரா இலங்கை போகணும் அப்படின்ற கனவு உங்களுக்கு?
3: அது அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து அந்த தமிழர்கள் பார்த்து நம்ம வந்து இலங்கையில போய் சுத்தி பார்த்து வரணும் அப்படின்னு ஒரு ஆசைதான்.
1: ஆஹா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி இலங்கைக்காரங்க, அதனால அங்க போய் அந்த தமிழர்களை பாக்கணும் அப்படின்ற கனவு.
3: ஆமா ஆமா, அவங்க பேசுற தமிழ் எல்லாம் ஒரு நல்ல தூய தமிழ்ல.

0: பேசுறாங்க அம்மா.
1: ஆமா, அவங்க தமிழும் நல்லா இருக்கும், அவங்களோட உணவுகளும் நல்லா இருக்கும். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் போயிட்டு வந்து உங்க அனுபவம் எப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கணும். சரியா,
0: நாகப்பட்டினத்துல இருந்து கூட கப்பல் போகுதுமா, அது எப்ப போகுதுன்னு தெரியல.
1: அது போகுது, நீங்க கரெக்டா வந்து இது எங்க போகுது, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்ன்றதெல்லாம் கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. அதற்கான உதவி எண்களும் இருக்கு, அதை அழைத்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா,
1: நன்றி. கூடிய சீக்கிரம் வந்து இலங்கை போயிட்டு வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும். ஓகேவா? நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நேரம் குறைவா இருக்கு, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜேஸ்வரி
1: அம்மா, சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, என்னென்ன கனவுகள், என்னென்ன மெய்ப்பட வேண்டும்?
2: என்னென்ன கனவுகள்னா, பிள்ளைங்க பூராமே இந்த போதைப் பொருள் எல்லாம் இல்லாத உலகமா மாறணும்.
1: ஆமா, அதுதான் நம்ம நாட்டோட தலைவர்களும் முன் வச்சிட்டு இருக்காங்க.
2: ஆமா, ஆரோக்கியமா இருக்கணும் குழந்தைகள்லாம். அதுக்கப்புறம் நான் பொது உணல விஷயம்னா, கல் மது அருந்தாம, போதைப் பொருளை உண்ணாம, புகை பிடிக்காம மக்கள் எல்லாம் நல்ல மகிழ்ச்சி
1: அது இருக்கணும். உங்களுடைய சுயத்துக்கு நீங்க ஒண்ணு ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல, அது என்ன?
2: நான் வந்து பாடல்கள் தான் எழுதியிருக்கேன், அதுக்கு தோதாதான் நிறைய பாடல், விழிப்புணர்வு பாடல் எழுதியிருக்கேன். மலையை பத்தி, போதை ஒழிப்ப பத்தி, கல்லுக்க குடிக்க பத்தி, நாட்டை எப்படி வச்சுக்கிறத பத்தி, குடும்பத்தை எப்படி பண்றது பத்தின்னு எழுதியிருக்கேன். அதை பூராமே அவையார் மாதிரி ஒரு கையில மூட்டையை வச்சுக்கிட்டு கடைசி காலத்துல ஊர் ஊரா போய் அந்த பாட்டை பூராமே மக்களுக்கு கொடுத்து அவங்க பூராமே நல்ல நிலையில ஏற்படுத்தினேன். அவையார் அம்மா அவையார் படுத்த மூட்டையை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் போய் அதை நல்லபடியா பயன்படுத்துவாங்க. அது மாதிரி கடைசி காலத்துல பண்ணணும் அப்படிங்கிற கனவு, பெரிய கனவு இருக்கு,
1: நிறைய இருக்கு. இப்போ இதற்கான இந்த கனவுக வந்து, இது வந்து என்ன சொல்ல, நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப வந்து இருக்க காலகட்டத்துல நீங்க விழிப்புணர்வு பாடல்களை வந்து எத்தனையோ விதங்கள்ல வந்து பிரசுரம் பண்ணலாம். ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, புத்தகமா வெளியிடலாம். அதற்கான முயற்சிகள் ஏதாவது எடுத்திருக்கீங்களா?
2: எங்க புத்தகங்கள் எங்க படிக்கிறாங்க இப்ப? கைபேசிதான், கைபேசியிலதான். இப்ப நான் வானொலி மூலமாவே நிறைய பாடல பாடிக்கிட்டு இருக்கேன். வானொலியில வந்து கொஞ்சம் இடம் ஒதுக்கணும், சரி, மகளிருக்கு நேரம் ஒதுக்கணும். அவங்க பாட்டை படிங்க, உங்களுக்குள்ள திறமையை கொண்டு வாங்க, ஒரு 5 நிமிஷம் ஒவ்வொரு மக்களுக்கும் அப்படின்னு நீங்க எல்லாம் ஒரு வானொலியில இடம் ஒதுக்கணும்னா.
1: கண்டிப்பா, கண்டிப்பா, அதற்காக தானே நம்ம மங்கையர்களுக்கான நிகழ்ச்சியா சிநேகிதி வளம் வர காத்துட்டே இருக்கு. கண்டிப்பா அழைத்து அதுல வந்து உங்க தனித்திறமே கண்டிப்பா வெளிப்படுத்தலாம், அதுக்கு என்றுமே தடை இல்லை.
2: நாலு வரி கூட சொல்றேன், வான்மலை தான் இல்லாம ஊனுயிர்கள் வாழாது, தென்மலை தான் இல்லாம குளிர்ந்த காத்து வீசாது, பொன்மலை தான் இல்லாம பூமி இங்கு சுழலாது, நீரோட்டம் நிகழாம தேரோட்டம் ஏன் நிகழாது, பூமிக்குள்ள இருக்கும் தண்ணி நம்முடைய அசலாகும்
1: வெளிப்படுத்திட்டே இருங்க. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உங்களுக்காகவே கண்டிப்பா இருக்கு நேரம், அதெல்லாம் கிடையவே யாரும் இல்லை என்று சொல்லவே முடியாது.
2: ஏன்னா
1: நம்மளுக்கு அடுத்தடுத்த நேயர்கள் காத்துட்டே இருக்காங்க இல்லையா, அதனால. நன்றி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரு எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம்,
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: அஜித்தா மரத்துக்கு வணக்கம் சொல்லுறோம், மதுரை காதாத்தூர்ல இருந்து பஞ்சவனம் பேசுறேன் மேடம். காலை வணக்கம் மேடம், நல்லா இருக்குங்களா?
1: நிலையத்துல எல்லோரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன கனவு மெய்ப்பட வேண்டும்?
3: இன்ன வரைய கனவை பத்தி சொன்னவங்க எல்லாம் சூப்பரா சொன்னாங்க மேடம்.
1: ஆமா, எல்லாரும் அருமையா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் சொல்லுங்க, நேரம் குறைவா இருக்கு
3: மேடம். என்னோட கனவு வந்து என் மையனுக்கு நல்லபடியா பொண்ணு பார்த்து முடிக்கணும் மேடம். அந்த கனவுலதான் மேடம் இப்ப ரொம்ப கனவுலயும் உண்மையிலயும் ரொம்ப நேரம் எடுத்துட்டு இருக்கான்.
1: சீக்கிரமே மருமக வரணும் வீட்டுக்கு. அப்படி சொல்லுங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு மருமக வரணும்.
3: இல்ல மேடம், அது வயசு 25 ஆச்சு, 27 முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மேடம். அந்த ஆசை இப்ப முன்னாடி நிக்கணும் மேடம். அந்த கனவு உண்மை எல்லாமே இன்னொன்னு, அதுக்கு கல்யாணம் பண்ணம்னா ஒரு வீடு கட்டணும், ஆனா அந்த கனவு எல்லாம் நிறைவேறாது. நல்லபடியா பொண்ணை பார்த்து முடிக்கிற பாராமத்தா வீடு கட்ட முடியும்பா.
1: அதாவது கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட கட்டிப்பாரு அப்படின்பாங்க, நீங்க ரெண்டுமே பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா?
3: இல்ல மேடம், அதெல்லாம் ரொம்ப ஆசைப்படக்கூடாது மேடம். முதல்ல
1: அப்படி இல்ல, எல்லாமே வந்து நிறைவேற்றப்படக்கூடிய ஆசைதான். அது கூடிய சீக்கிரம் நிறைவேற வாழ்த்துக்கள் சொல்லி இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையாவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய கனவுகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கனவுகள், எல்லா கனவுகளும் வித்தியாச வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒவ்வொரு கனவ நேயர்கள் பகிர்ந்துக்கும் போதும் அதுல அவ்வளவு அழகு இருந்துச்சு, ஒவ்வொருத்தவங்க கிட்டே அவ்வளவு நம்பிக்கையும் இருந்துச்சு. பொதுநல சேவையாகட்டும், தங்களுக்கு தங்களே செய்துக்கக்கூடிய சேவையாக இருக்கட்டும், அதுல வந்து அவ்வளவு ஒரு உண்மைத்தன்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். கனவுங்கிறது ஏதோ வானத்துல பறக்குற மேகம் இல்லைங்க, அது நம்ம உழைப்பால்

0: முயற்சியாலும் விடாமுயற்சியாலும் நிஜமாக்கப்பட வேண்டிய ஒரு அழகான உண்மை. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி, நாம உண்மையா உழைச்சா கண்டிப்பா எந்த கனவும் மெய்ப்படும். இன்னைக்கு உங்க கனவுகளை எங்களோட பகிர்ந்துகிட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்ங்க. உங்களுடைய ஒவ்வொரு கனவும் கூடிய சீக்கிரமே நினைவாக நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஃபோன் ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு லைன் கிடைக்காம இருந்திருக்கும். அவங்க கனவுலாம் என்னென்ன அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கடிதமாக எழுதி அனுப்பணுப்பா, நீங்கள் சொல்லுவீங்கல்ல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் காற்றல் விரியும் கடிதமலர்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இதுக்காகவே வச்சுருக்கோம். அதில் உங்களோட கடிதங்கள் வாசிக்கப்படும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேர்களே. நிகழ்ச்சியாக 12:02 வலம் வர காத்துட்டே இருக்கு மங்கையரின் மனம் விரும்பும் பாடல்களை அள்ளித்தரும் நேரமாக ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச தோழிகள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னிப்பை 8:25:30 மற்றும் 8:25:171 ஆகிய எண்கள்ல ஸ்நேகிதிய நிகழ்ச்சி வழங்க கோகுலரசியும் தயாரா வந்துட்டாங்க. அதற்கு முன்னாடி கேட்டுடுவாங்க 12 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் இன்று தொடங்கப்பட்ட காலை உணவு திட்ட உருவாக்கத்தின் மூலம் 7537 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் 15,30,000 மாணவ மாணவியர்கள் கூடுதலாக பயன்பெறுவர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 43 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோவில் ரோப்கார் சேவை இன்று முதல் இயக்கப்படும் என்று திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி வாவூசி துறைமுகம் உள்ளிட்ட தமிழகத்தின் துறைமுகங்களில் 1ஆம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் டேபிள் டென்னிஸ் அணி 3-2 என்ற கணக்கில் தாய்லாந்தை வென்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆசிய விளையாட்டு குத்துச்சண்டை போட்டிகள் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். ஸ்நேகிதியே, இது ஸ்நேகிதிகளுக்கான சிறப்பான நிகழ்ச்சியா? ஸ்நேகிதியே, ஸ்நேகிதிகள் பங்கேற்று பேசலாம், விருப்ப பாடலும் கேட்டு ரசிக்கலாம், ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்பினாலும் சொல்லலாம், இல்ல கவிதைகள் சொல்ல விரும்பினாலும் சொல்லலாம், இல்ல உங்களுடைய திறமை எதுவா இருந்தாலும்

0: வெளிப்படுத்தலாம் சிநேகித நிகழ்ச்சியில. படித்ததில் பிடித்தது இல்ல நீங்க பாடக்கூடிய பாடல் எதுவா வேணாலும் சொல்லலாம் சிநேகித நிகழ்ச்சியில. இது சிநேகிதிகளுக்கான சிறப்பான நேரம். 25-30-170 இது அறிமுக சிநேகிதிகளுக்கு. 25-30-171 அனைத்து சிநேகிதிகளும் பேசலாம். 0452 முன்னிணைப்போடு வரலாம் சிநேகித நிகழ்ச்சிக்கு. இன்றைய சிநேகித நிகழ்ச்சியில் சிநேகிதிகளோடு கோகுலரசி. இப்ப இடைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய சிநேகிதி வருக. வணக்கம்.
1: இங்க நண்பகல். வணக்கம் சகோதரிக்கு.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து? முதல் கிடையாது. நீங்களா சமைச்சிருப்பீங்க? சரிங்களா? என்ன பாடல் கேக்கலாம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு அவர்கள் படத்துல இருந்து இங்கும் ஆசை உண்டு இன்றி நீ எந்த பக்கம் வந்த பக்கம்
0: கேட்கலாமா? இது உங்களுக்கான பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸ்நேகிதியே, ஸ்நேகத்தினோட விருப்ப பாடல்களோட கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்நேகிதிகள் கிட்ட இன்னைக்கு ஒரு கேள்வி முன் வச்சிருக்கோம். முதல் சமையல், நீங்க உங்களுடைய அனுபவத்துல முதல் சமையலை பகிர்ந்துக்கங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்ப காத்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: திருமணத்திலிருந்து பாண்டியம்மா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க உங்களுடைய முதல் சமையல் என்ன என்ன சொன்னாங்க வீட்டுல?
1: முதல் சமையல் நான் 8th படிக்கும் போதே இந்த ரசம் தான் மேடம் வச்சேன்.
0: சரி,
1: புளிப்பு கொஞ்சம் போட்டி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு
0: சொன்னாங்க. அது வந்து எத்தனை முறை ரசம் வச்சாலும் நினைவுல இருக்கா?
1: ஆமா மேடம், அந்த 8th படிக்கும் போது வச்சேன்றது கரெக்டா. நான்
0: என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு கோட்டை மாரியம்மல இருந்து ஸ்ரீரங்க நாயகி தங்கச்சி அம்மா சாங் மேடம்.
0: சரி, பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கிறேன், அனைவருக்காகவும்.

0: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். இதில் மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கே பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர், வடக்கம்பட்டி, தீனாவிளக்கு மற்றும் நாகமலை புதுக்கோட்டை. நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணிக்கு.
1: நீங்க சமைத்த முதல் சமையல்?
2: நான் கத்திரிக்காய் போட்டு ரசமும் வச்சேன்.

0: முதல் சமையலே வந்து பாராட்டிட்டாங்க. சரி சரி, என்ன பாடம் கொடுக்கலாமா நிகழ்ச்சியில?
1: செங்கம்பள தீர்வு படத்துல பேசியது நான் இல்லை கண்கள் தானே.
0: உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கிறோம், அனைவருக்காகவும்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ட்ரெஸ் இருக்கும் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. நேரம் 12:34 இணையக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம், யார் இருக்கிறதுமா?
1: நான் வேதாணி அத்தை, அகத்தன்பிள்ளையிலிருந்து ஈஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: பகவதி படத்துல இருந்து ஜூலை மலர்கள்.
0: நிச்சயமா கொடுக்கலாம் அந்த பாடல். உங்களுடைய முதல் சமையல் அந்த அனுபவம் பத்தி பேசுங்க.
1: ரொம்ப பிடிச்சது குளிர்சாதம் தான் மேடம்.
0: நீங்க பண்ணதா பிடிச்சதா?
1: பிடிச்சது, அதை விட பண்ணினது முதல்லதான்.
0: ரொம்ப ரொம்ப பிடிச்சதான் நான் முத முத பண்ணுவேன் அப்படின்ட்டீங்களா?
1: ஆமா மேடம்.
0: சரி, ரைட்டு.
1: சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு நாங்க வீட்டுல.
0: கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்துச்சு. முதல் சமையல் பாராட்டு வைக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி இருந்திருக்கணும். அனைவருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கேன்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரைஃபம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் இன்னும் சில நொடிகளில் நிலையஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டு வச்சிட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே. இப்ப ஸ்நேகிதின் நிகழ்ச்சியில அடுத்ததான் இணையக்கூடிய ஸ்நேகிதி வருக, வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
1: முதல்
0: சமையல்னா உங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது எது?
1: எங்க அம்மா சொல்லி கொடுத்த மீன் குழம்பு மேம்.
0: சரி, எடுத்தோட மீன் குழம்பு வச்சிட்டீங்களா?
1: மீன் குழம்பு அவ்வளவு சூப்பரா செய்வேன் மேம். எல்லாருமே விருப்பப்பட்டு எங்க தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க.
0: மத்தவங்க வைக்கிற மீன் குழம்புக்கும் நீங்க வைக்கிற மீன் குழம்புக்கும் என்ன ஸ்பெஷல்?
1: நான் வைக்கிற மீன் குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருக்கும், வித்தியாசமா செய்வேன்.
0: ஒரு கை பக்குவம் அப்படின்னு சொல்ல வரீங்க?
1: அதேதான்.
0: சரி மேம், மகிழ்ச்சி. நன்றி. உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டு அனைவருக்காகவும் பாடல் இது வருகிறது. அம்மா

மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். இதில் மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாக்கி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கு பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர், வடக்கம்பட்டி, தீனாவிளக்கு மற்றும் நாகமலை, புதுக்கோட்டை. நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணிக்கு.

0: 42 நிமிடத்துல கேட்டு ரெஸ்ட் இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல ஸ்நேகிதியே. இது ஸ்நேகிதிகளுக்கான சிறப்பான நேரமா வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்ததான் இணைப்பு இணையக்கூடிய ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க சுமதி, நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்ல போறீங்க? முதல்ல உங்களுடைய சமையலுக்கு அதுக்கு கிடைத்த அனுபவம் சொல்லுங்க.
1: பத்து
0: வயசுல இருந்தே சமையல் கத்து கொடுத்தாங்க. 10 வயசுல சமைக்க தெரியுமா? சூப்பர். சரி,
1: ஆட்டுக்கறல அம்மி தானே, அப்பலாம் சமைச்சு தரோம். அம்மா பெரியம்மா எல்லாம் சூப்பரா சமைப்பாங்க.
0: சரி,
1: அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்ப இதை முதல் அரைக்கணும் இதை முதல் அரைக்கணும் ரசத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க மேம்.
0: என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: சொல்லுங்க. ஏ வல்லத்த பூட்டியே, உன்னை படைத்த பிரம்மன் மேல் எனக்கேன் இத்தனை கோபம்? என்னை விட உன்னை அழகாய் படைத்ததாலா? இல்லை வண்ண வண்ணமா நீ வானில் பறப்பதாலா? மென்மையான சிறகுகள் உன் மேனியை அலங்கரிப்பதாலா? இத்தனை அழகாய் நீ திறந்திருந்தாலும் கலைக்கணமில்லாத உன் தன்மையே இன்னும் உன்னை அழகாய் மெளிர செய்கிறது. ஏ வண்ணத்து பூட்டியே, உன் தன்மைகளில்லா தன்மையை எங்களுக்கும் சிறிது தானமாக கொடு. மண்ணின் வண்ணத்து பூட்டிகளாய் நாங்களும் மெளிர.
0: அருமையமா, அருமை வாழ்த்துக்கள். உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. நிழல் நிஜமாகிறது திரைப்படத்தில்.

0: ரசிச்சிருக்கோம் சிநேகிதிகளோட விருப்ப பாடல்களோட நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 101.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்போ அடுத்த இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சிநேகிதி வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் அங்கிருந்து?
1: சகுந்தலா, ஜெய்கிருஷ்ணா மேடம்.
0: சொல்லுங்க சகுந்தலா, உங்களுடைய முதல் சமையல்.
1: மகிழ்ச்சி.
0: ரவா உப்மா அவசரத்துக்கு டக்குன்னு செஞ்சிடலாம்ன்றீங்களா? அதாவது அவசரத்துக்கு உடனடியா செய்யக்கூடிய ஒண்ணு முதல்ல
1: செஞ்சிட்டீங்க.
0: சரி சரி சொல்லுங்க. பட்டின பிரவேசம் படத்துலயா பாடல். அவசரத்துல போற மாதிரி கேசகுந்தலா சொல்லுங்க, கேட்டுருவோம்.
1: மனசிக்கர் வந்து வந்து காயசித்தி விளைப்ப தேனருவி திணையருவி வானில் வழி ஒழுகும் செங்கரியோன் பழுத்தாலும் காலும் ஒழுகும் பூனையிடம் திரையும்.

நன்றி இணைப்பில் வந்திருக்கு உங்களுக்காக நிகழ்ச்சிகளுடன் அனைவருக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து

சிநேகிதிகளோட விருப்ப பாடல்கள் கேட்டு வச்சிருந்தோம் சிநேகிதி நிகழ்ச்சியில. இப்ப சிநேகிதி நிகழ்ச்சியின் நிறைவடைய கூடிய நேரமும் வந்தாச்சு. பங்கேற்ற பங்கேற்க முயற்சி செய்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதிய நேரம் ஆனாலே மனதை மயக்கும் பழைய பாடல்களின் தொகுப்பாக வசந்த கானங்கள் கேட்க நேயர்கள் இணைஞ்சிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்புடன் இணைவது நான் அஜிதா.

வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில நம்ம பாடகர் எஸ் சி கிருஷ்ணன் அவர்களோட குரல்ல வெளிவந்த பாடல்கள் தாங்க கேட்டு ரசிக்க போறோம். அந்த வரிசையில முதல் பாடலா பாடல் வந்துட்டே இருக்கு, கொஞ்சம் சலங்கை படத்துல இருந்து.

வசந்த கணங்கள்ல ஆர் சுதர்சனத்தோட இசையில பாடல் கேட்டு ரசித்தோம். திலகம் படத்துல இருந்து நிகழ்ச்சியில அடுத்த பாடலாய் மக்களை பெற்ற மகராசி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: அடி வாழையாக வந்த நம்ம பண்ணையாரு.
1: போட மாட்டார், வந்த சண்டை விட மாட்டார். போடு.

நட்டு வாங்கம் போடுறாரு கண்ணால பாரு.

0: தெய்வப்பிறவி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்த நேரம் 1:15.
1: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். இதில் மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கு பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர் வடக்கம்பட்டி தீனாவிளக்கு மற்றும் நாகமலை புதுக்கோட்டை. நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணிக்கு.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடலை எஸ் சி கிருஷ்ணன் கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் யூ ஆர் சந்திரா ஆகியோர். பாடல் கேட்டலாம் டவுன் பஸ் படத்திலிருந்து.

0: மதிப்பது இல்லையா?
1: துரைமகனாரே துரைஜானியாரே கவனு போடு ரதிகனுக்குங்க.
2: ஆட பஞ்சத்தை போக்காங்க, நல்ல ஆம்பளை போனே நடக்காங்க.
1: மஞ்ச பூசுற அடகு முகத்துக்கு சுண்ணாம்பு பவுடர் ஏதுக்குங்க?
0: அதுவா சுருக்கம் விழுந்த கிழவியும் கூட குமரி போலவே நடிக்கிடுங்க. லேடி லேடி லேடி லேடி
1: பொம்பளைக்கு கிராப்பு எதுக்குங்க?
2: என்ன செலவே குறைச்சாங்க.
1: தலையில தொப்பி எதுக்குங்க?
2: தொட்ட தலையே மறைச்சாங்க.
1: கையில பையி
2: காய்கறி வாங்க.
1: உதட்டில சாயம்
2: பெண்புஷ்டம் போக்க.
1: கழுத்துல டையி
0: குறுக்குட்டு சாக.
1: கண்ணுக்கு கண்ணாடி
0: ஒட்ட கண்ணை மறைக்க.
1: காலுக்கு ஓர
0: உஷ்டத்தை மறைக்க.
1: அருமையான விளக்கமுங்க.
0: அப்படின்னா நீங்களும் போட்டுக்குங்க.
1: ஐயே இது நமக்கு எதுக்குங்க? நான் சொல்றேன் கேளுங்க. கொத்து மஞ்சள் முகத்தில்

0: பாடல் கேட்டு ரசித்தோம் ராஜா மலையசிம்மன் படத்துல இருந்து.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேரம் 1:23 கேட்டிருக்கோம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடலை எஸ் சி கிருஷ்ணன் கூட சேர்ந்து பாடியிருக்காங்க ரத்னமாலா. பாடல் கேட்டலாம் கற்புக்கரசி படத்திலிருந்து.

0: வந்து எதுப்பவன் இங்கே தலையெகிரி போகும் அங்கே
1: வந்தா
0: முன்னே வந்து
1: எதிர்ப்பவன் இங்கே
0: தலையெகிரி போகும் அங்கே
1: வந்தா
0: மூக்கில கொடுத்தா நாக்கு தள்ளனு குபு குபு குபு குபு ரத்தம் கக்கணும் எனக்கு பிறந்த பிள்ளை என்ன கிலோபிய கொள்ளையடிப்போம் ஏழைகளுக்கே அள்ளி கொடுப்போம் இந்த நாட்டுக்கு நாங்களே சிங்கம் சாப்பாட்டுக்கு சிறந்த சங்கம் அதை கேட்டு பாரு ஜெகம் எங்கும் இனி கேவலம் வந்தா அசிங்கம்
1: இனி கேவலம் வந்தா அசிங்கம்
0: கத்திய வண்டா
1: முன்னே வந்து எதிர்ப்பவன் இங்கே
0: தலையெகிரி போகும் அங்கே.

0: சின்னவன் வேதமை இல்ல, வறியவன் வாழ்ந்தவன் வியாசம் இல்ல. சிந்தும் சிந்தும் முடிஞ்சிட மாட்டோம், தேக துரோகமும் செய்திட மாட்டோம். நமக்கு சொந்தம் என்பது இல்ல, கோழு சொல்லி பிழைப்பதும் இல்ல. நமக்கு எப்பவும் கோபம் வராது, அது வந்தா திரும்பி போகாது.
1: அது வந்தா திரும்பி போகாது. எவண்டா நம் முன்னே வந்து எதிர்ப்பவன் இங்கே
0: தலையகிரி போகும் அங்கே.
1: எவண்டா
2: ஒலித்த பாடல் மணாலனே பங்கியின் பாக்கியம் திரைப்படத்திலிருந்து. எஸ் சி கிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாதான் இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். அதற்கு முன்னாடி கேட்கலாம், ஜப்பானில் நடைபெற்று வரும் இரு

0: India should be able to give this entire match in their favor. But right now, keeping all those hopes and faiths up, it's time for a moment for us to just sit back and enjoy the victory that has come the way and through the Indian women's cricket team. A very big milestone achieved over here by the Indian girls. Kudos to India. जय हिंद हमारे हर देशवासी को. और इसके साथ ही हम कहेंगे कि यहाँ से ये जो खुशियों की हम जो आपको खबर और अपडेट लेके आ रहे हैं, ये सिलसिला आप शुरू हो जाए और बरकरार रहे. फिलहाल के लिए हमें दीजिए इजाजत. गुड बाय.
1: एशियन गेम्स 2026 आईची नगोया.
2: இதுவரை கேட்டோம் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம். டெல்லி அஞ்சல் செய்ய
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ. இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் ஜானகி. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சது எப்படி இருக்கு?
5: ரொம்பவே அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கேன் அஜிதா. அதே மாதிரி இன்னும் நேயர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பாங்க இல்லையா. நம்ம முகநூல் பக்கத்தில் வந்து நம்ம பதில் சொல்லியிருக்கோமே, நம்ம பேர் வருமா வராதா அப்படின்னு கேட்கறதுக்காண்டி ஆர்வமாக நேயர்கள் காத்துட்டே இருப்பாங்க.
2: அதனால இன்னைக்கு வந்து முதலாவதா பொது அறிவு கேள்வி பத்தி கேட்டுருவோம்.
5: கண்டிப்பா கண்டிப்பா.
2: இன்னைக்கு வந்து நம்ம முன்வைத்த கேள்வி என்னன்னா, கரிகாலன் சோழன் கட்டிய பழமை வாய்ந்த அணை எது, அது எங்குள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கான விடையை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிரோம், அப்புறம் யார் யாரெல்லாம் சரியான விடை அளிச்சிருக்காங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம்.
5: கண்டிப்பா.
2: அது வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்க கல்லணைன்ற ஊர் தான், கல்லணைன்ற இதுதான். இது வந்து காவேரிக்கும் கொள்ளிட ஆற்றுக்கும் இடையே அமைந்துள்ளது. இதற்கு வந்து ஆங்கில பெயர் வந்து கிராண்ட் அணிகட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராண்ட் அணிகட்ன்ற பெயரை யார் வச்சிருக்காங்கன்னா, சர் ஆர்தர் காட்டன் அப்படின்றவர் வச்சிருக்காரு. ஒரு பக்கம் காவேரி ஒரு பக்கம் கொள்ளிடம் சொல்லி ரொம்ப அருமையா இருக்கும். நான் போய் பார்த்திருக்கேன்.
5: நேயர்கள் என்ன பதில் சொல்லி
2: நிறைய பேர், 37 பேர் வந்து இந்த பதிவுக்கு வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டா சொல்லிருக்கோங்க யார் யாருனா, கைத்தறி நகர் ஆர் எஸ் துவாரகன், மதுரை சோ சண்முக சுந்தரம், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, செல்வராஜ் நாமக்கல் அவர் கரெக்டா கமெண்ட் பண்ணிருக்காரு. அடுத்து பட்டாளம்லேருந்து அப்துல் ஜலீல் அவர்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அசோக் குமார் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பாபு முல்லக்காடு அவங்க, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, அனன்யா, புவனகிரி சுமதி பாபு, மணிகண்டன் நம்பி, ஆண்டாள்புரம் சுவாமிநாதன், அன்புராணி, பி எஸ் ஜனார்தனன், உஷா முத்துராமன், மைக்கேல் பாளையத்திலிருந்து வில்லியம் அவர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காரு. கைத்தறி நகர் வாசுகி பார்கவி அவங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வீரதுரைன்றவர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காரு. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹைதா மஹி, சங்கர்ஜி, மாயாண்டி ஞானகுரு, அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து அவர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காரு. வேணுகுமார் அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மேடு வண்ணை கணேசன் அவங்க பதில் அளிச்சிருக்காங்க. மகேஸ்வரி ஜனார்த்தன் அவங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அவர் சொல்லியிருக்காரு. திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் அவங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் அவங்க சொல்லியிருக்காங்க. வள்ளிநாயகம் கந்தசுவாமி, ஜீவானந்தன், சூரி விஜயராகவன், திருமுருகன், அப்புறம் வந்து ஸ்ரீ சாய்தன்ஷிகா அவன்யாபுரத்துலேருந்து அவங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர்காலேருந்து அரியலூர் மாவட்டம் அப்படி அந்த ஊர்லேருந்து பாரிவல்லல் அவர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரே ஒரு கமெண்ட் இருக்குது. குருபரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, உலகிலேயே முதன்முறையாக கட்டப்பட்ட அணை அப்படின்னு சொல்லி இவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது நேயர்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து கமெண்ட் அதிகமாயிட்டே போகுது இல்லையா,
5: ரொம்ப அருமையா ஆர்வமா இதுல பங்கேற்றுட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த கேள்வி என்னன்றதை கேட்டலாமா?
2: அடுத்த கேள்வி என்னன்னா உங்க கையில தானே இருக்க அந்த கேள்வி,
5: அதுக்கு தான் சொல்ல போறேன். உங்களுக்கு பிடித்த தமிழ் வார்த்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதுல நிறைய நேயர்கள் இதுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க யார்

0: யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்டலாம். நல்ல பெருமாள் சொல்லியிருக்காங்க, வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தை எதுன்னு சொல்லலை.
1: அந்த வாழ்த்துக்களை வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் தான் அந்த வார்த்தைகளே அப்படின்னு நினைக்கிறேன்.
0: நம்மளாம் நினச்சிக்கணும். ஆர்எஸ் துவாரகன் கைத்தறி நகர்லேருந்து, அனைத்தும் காக்கும் பரம்பொருளே இறைவா அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஒரு வரியாகவே சொல்லிட்டாங்க. வீரசுந்தரி திருமூலஸ்தானத்துலேருந்து புன்னகை சொல்லியிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல் வந்து நன்றி. அனன்யா மதுரையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. தமிழ் வார்த்தைகள் எனக்கு நிறைய பிடிக்குங்க. நூற்றுக்கு நூறு, தொப்புள் கொடி, உறவு, அன்பு, இசை, அமிர்தம் அப்படின்னு வரிசையை அடிக்கிட்டே போயிட்டாங்க. ஷோ சண்முக சுந்தரம் மதுரையிலேருந்து முகில் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எஸ் மகாதேவன் அள்ளி நகரத்துலேருந்து வணக்கம் அப்படின்றது தான் அவருக்கு பிடிச்ச வார்த்தை. ஓகே சிவா சந்தைப்பேட்டையிலேருந்து மறப்போம் மன்னிப்போம் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. வீரதுரை அரியலூர்லேருந்து புதையல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மணிமாலா ஸ்ரீதேவி மதுரையிலேருந்து அம்மா அம்மா அம்மா அப்படின்னு அடிக்கிட்டே போயிட்டாங்க. உஷா முத்துராமன் திருநகர்லேருந்து சிரிப்பு, பாபு முள்ளக்காடுலன்னு சொல்லியிருக்காங்க. மகிழ் வித்து மகிழ் அப்படின்ற வார்த்தையை சுவாமிநாதன் ஆண்டாள் படத்துலேருந்து அம்மா தமிழ் ரெண்டு வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. ஜோதிலட்சுமி தேவனூர்லேருந்து அம்மா அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லியிருக்காங்க. பிஎஸ் ஜனார்த்தன் திருநகர்லேருந்து உதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அன்பு ராணி அம்மா அப்பா அன்பு நான் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய வார்த்தைகள் சொல்லிகிட்டே இருக்காங்க நேர்கள் இல்லையா. என்எம் சுமதி யமனேஸ்வரத்துலேருந்து அம்மா அப்பா ரெண்டு வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. வில்லியம் மைக்கேல் பாளையத்துலேருந்து முயற்சி அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்காங்க. சுமதி பாபு போனகிரியிலேருந்து அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனந்த நாயகி சஹானா வந்து அம்மா அன்பு பாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர் ஹரிகரன் வந்து அன்பு அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்காங்க. வன்னை கணேசன் பொன்னியம்மன் மேடிலேருந்து பாசம் அன்பு பண்பு உறவு இப்படி நாலு வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு அவங்க வந்து வணக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அஸ்வின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உழைப்பு நன்றி நல்வரவு சாந்தி அப்படின்னு ஆஷா அவனியாபுரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நேர் வந்து கேபிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மணிகண்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆய்மலை மணிகண்டன் காலை வணக்கம் இருப்பதை வைத்து வாழ்வது நிலையான மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு வரியை சொல்லிட்டாங்க. அதே மாதிரி விண்வெளியின் காற்றலைகளில் தமிழில் நிகழ்ச்சிகள் தவழ்ந்து வரும் வானொலியின் காதை தொட்டாலே போதும் மகிழ்ச்சி.
1: ஆக்சுவலாக இந்த ஒரு வார்த்தைக்காக நான் ரொம்ப நாள் யாருமே என்ன வானொலின்ற வார்த்தை சொல்லவே இல்லை அப்படின்றது எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு. நான் நீங்கள் அந்த வார்த்தை வாயிலிருந்து வராதான்னு காத்துட்டே இருந்தேன். கரெக்டாக சொல்லிட்டேன்.
0: சொல்லியிருக்கையானா பூச்சரம் வெள்ளைச்சாமி அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சண்முகம் சொக்கலிங்கம் வந்து உதவி செய்தல் மனித நேயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் வந்து மகிழ்ச்சி அப்படின்னு சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகம் மகிழ் அப்படின்னு அருமையான தமிழ் வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கணேஷ்குமார் கோவையிலேருந்து தேம்பாவணி இங்கனம் தொப்புள் கொடி உறவு வியத்தகு அப்படின்னு நிறைய தமிழ் வார்த்தைகள் அடுக்கியிருக்காங்க. அதே மாதிரி மகேஸ்வரி ஜனார்த்தனன் வந்து பொறுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கர்ஜி அப்படின்றவர் தமிழ் அன்பு அம்மா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய பேர் வந்து சங்கரலிங்கம் மதுரையிலேருந்து சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் வந்து இல்லறம் நல்லறம் அப்படின்னு ஒரு படத்துடைய டைட்டில் மாதிரி தமிழ் வார்த்தைகளை சொல்லிட்டாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியிலேருந்து கீரங்குடி அசோக்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா நட்பு அன்பு மனைவி மகள்கள் அப்படின்னு வரிசையை அடிக்கிட்டே போயிட்டாங்க உறவுகளை. அதே மாதிரி புதுப்பட்டி பொன்னமராவதியிலேருந்து ஹைதா மஹி அப்படின்றவங்க வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அம்மா அப்பா அந்த வார்த்தைகள் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாயங்குடியிலேருந்து ஞானகுரு அழகு அப்படின்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் வந்து தேனி மாவட்டத்திலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நன்றி இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிவசுப்பிரமணியம் குத்தாலத்துலேருந்து அன்பு சொல்லியிருக்காங்க. ஜீவநாதன் வந்து அம்மா நட்பு முயற்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து அம்மான்ற வார்த்தை, மூர்த்தின்றவரை வந்து ஏமாற்றாதே ஏமாறாதே இந்த வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. குருபரன் வந்து நல்லது அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன் வந்து நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகேஸ்வரி ஜனார்த்தனன் வந்து சுத்தம் இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிறைவா பாரிவள்ளல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க அறம் அப்படின்ற வார்த்தை. இதில் நிறைய நேர்கள் வந்து அம்மா அப்பா நன்றி நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் சொன்ன எல்லா நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லி.
1: சரி, இப்போ கொஞ்சம் உங்களுக்கு மூச்சு வாங்க, பிரேக் தேவைப்படுது. அதனால என்ன பண்ண போறோம்னா, ஒரு விளம்பரம் கேட்டுட்டு தொடர்ந்து ஒரு பாடலையும் கேட்டு மினிமம் நீங்க கேட்டு வசந்த கானங்கள்.
2: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairying, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards

0: அரைச்சு விடுவானா?
1: ஆளை பார்த்தா அரைச்சு விடு, கொஞ்சம் அர்த்தம் கூறுங்கிட்டா எதிரிகள் தவிடு.
0: தவிடாவது புண்ணாக்காவது.
2: போனா போனா போக்க பையன், புண்ணாக்கிங்க மக்க பையன். போனா போனா போக்க பையன், புண்ணாக்கிங்க மக்க பையன்.
0: சொன்னா போதும் கண்ணாலே, உன்னை ஜோடிச்சு போடுவேன் பொன்னாலே.

வந்துட்டேன். மங்க மோகுகா மங்காக பாய மோகுகா அதுமாக

பட்டி பணம் வரி பணம் மாளா கணக்கு தான் கட்டி கரும்பே உன் கண்ணாடி உடம்புக்கு ஒட்டியானம் அட்டியல் பொதந்த மதிப்பு தான் கட்டி கரும்பே உன் கண்ணாடி உடம்புக்கு

0: பணமா வேணும்?
1: ஆமாங்க.
0: ஐயோ, ஐயோட தாரேன்.
1: நானும் ஐயோட தாரேன்.
0: அப்பாடி, நல்ல பெண்களின் நாணயம் புலைக்க பல்லை இழிக்காதே, பல்லை இழிக்காதே, நாட்டின் பண்பை அழிக்காதே.
1: கள்ளமறியாத குடும்ப பெண்களிடம் பாட்டு போனை போல் முழிக்காதே.
0: அது உசுருக்கு ஆபத்து, வீணா உருண்டுடாத செத்து. அது உசுருக்கு ஆபத்து, வீணா உருண்டுடாத செத்து. நீ ஒழுங்கா நடக்கத்தான் இந்த குத்து. ஐயோ, வயிற்று அடிச்சாடிச்சயா.
2: நேரம் 1:49 கேட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேள்விக்கு தான் அதிகமான கமெண்ட் வந்திருக்கு.
3: ஆமா, முதல்ல ஜி கே க்வெஸ்சன் முடிச்சாச்சு, அடுத்து பிடித்த தமிழ் வார்த்தை வாசிச்சு முடிச்சாச்சு. அடுத்து
2: வாச்சு மூச்சு வாங்கிட்டீங்களா நீங்க?
3: கண்டிப்பா, அதுக்குதான் ஒரு அருமையான பாடல் போட்டீங்க.
2: அடுத்து இப்ப அடுத்து மூச்சு விடாம வாசிக்க நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளவு கமெண்ட், 50 மேல கமெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 மட்டும் கொண்ட திரைப்படங்களின் பெயர்கள் அப்படின்னு. தேவலூர் ஜோதிலட்சுமி வந்து பாபுன்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. விஜயராகவன் யமனேஸ்வரத்துலேருந்து நீயா குணா விதி பசி ஜானி சாமி சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம அங்கே கீழேயே கொடுத்துருந்தோம், ஒருவர் ஒரு திரைப்படத்தை மட்டும் கமெண்ட் செய்யுங்களாம். நேர் வந்து நீங்கள் என்னை அணை போட்டுலாம் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. கைத்தறி நகர் துவாரகன் இருந்து அரசு படம், அரசு 3 திரைப்படம் வந்துடும், அது வராது. சின்னதுரை வந்து ஜானின்ற படத்தை சொல்லியிருக்காரு. கைத்தறி நகர் ஸ்ரீதேவி குமரன் வந்து நியூ ரெட் சிவா தில் தூள் ஆதி நீயான்

0: படங்கள் சொல்லியிருக்காங்க. கூடுவாஞ்சேரியிலிருந்து கனகராஜ் அவர்கள் வந்து மீரா, அதாவது பழைய திரைப்படம் மீரா திரைப்படம் சொல்லியிருக்காங்க, 1945 வெளிவந்தது. அலிநகரம் எஸ் மகாதேவன் அவர்கள் ஜானி திரைப்படத்தை சொல்லியிருக்காரு. சின்னதுரை வீரா படத்தை சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க வந்து தூள் படத்தை சொல்லியிருக்காங்க. நாமக்கல் செல்வராஜ் நீதின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காரு. ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் அவர்கள் நீயா திரைப்படம் அப்படின்ற படத்தை சொல்லியிருக்காரு. மணிகண்டன் நம்பி, அதாவது அந்த ஐடியிலேருந்து என் எம் சுமதி அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீயா யார், ரெண்டுக்குமே அழகாக க்வெஸ்சன் மார்க் போட்டு வேற கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உஷா முத்துராமன் அவர்கள் தேவின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. கல்யாணி சரவண நவன்யாபுரத்துலேருந்து ஏய் குரு தேன் டிசி கணா சுரா குணா வாலி புலின்னு வரிசையா அடுக்கி இருக்காங்க. அதாவது அந்த அந்த இது யாருமே பார்க்க
1: ஒரு படம் அப்படின்னு சொல்லி
0: நேயர்கள் யாருமே அதை நாங்கள் க்வெஸ்சனை மட்டும்தாங்க பார்த்தோம், கீழே நீங்கள் க்ளூ கொடுத்தா கூட நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லி ரொம்ப கிளியராக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பி எஸ் ஜனார்தனன் அவர்கள் ஏன்ற திரைப்படம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அனந்த நாயகி சஹானா விதின்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. இந்த நேர் வந்து பேரே சொல்ல அவங்க ஐடி பேர் வந்து ஆசை ஆசை ஆசை அப்படின்ற பேரில் இருக்கு. தில் தூல் காசி சேது அப்படின்ற படம் சொல்லியிருக்காங்க. சந்தைப்பேட்டை ஓகே சிவா அவர்கள் சாமி தில் மற்றும் அருள் படங்கள் சொல்லியிருக்காரு. அன்புராணி சென்னையிலிருந்து நான் பெண் அப்படின்னு இரண்டு திரைப்படங்கள் சொல்லியிருக்காங்க. நந்தினின்றவங்க தீனா மூணு ராதா முனி அலை ராஜா அப்படின்ற திரைப்படங்கள் சொல்லியிருக்காங்க. ஜெகதீஷ் அப்படின்றவங்க வந்து வீரான்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. வீரதுரை அரியலூர்லேருந்து கூலி ராரா அப்படின்ற திரைப்படங்கள் சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு சிவான்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. மைக்கேல் பாளையத்திலிருந்து வில்லியம் அவர்கள் பசின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் மழை ரோஜா புலி வீடு ஆகிய திரைப்படங்களை சொல்லியிருக்காங்க. முல்லக்காடு பாபு அவர்கள் விதின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. வசந்தி ராஜேஷ் மொழின்ற படத்தை சொல்லியிருக்காங்க. பொன்னியம் மேடு வண்ணை கணேசன் அவர்கள் நான் ஏன் வீடு ஆகிய படங்களை சொல்லியிருக்காங்க. சங்கரலிங்கம் மதுரையிலிருந்து அவர் நானுன்ற படத்தை சொல்லியிருக்காரு. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலிருந்து கணான்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. கலைமணி பால்பாண்டி அவங்க வீடுன்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. நளினி தர்ஷன் அவங்க வந்து ரன் கிரி ஆகிய இரண்டு படங்கள் சொல்லியிருக்காங்க. பண்ணைப்புரம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் விதின்ற படத்தை சொல்லியிருக்காரு. கைத்தறி நகர் சூரிய நாராயணன் அவர்கள் ரஜினிகாந்த் நடித்த காளி திரைப்படத்தை சொல்லியிருக்காரு. புஷ்பலதா ஒத்தக்கடையிலேருந்து பாபுன்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் அவர்கள் நீதின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் அவர்கள் காளின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த நேயர்களோட கமெண்ட்லாம் ரீட் பண்ணிடலாம். அதற்கு முன்னாடி ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அமர தீபம் படத்திலிருந்து.

0: வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். 1:56 இடையிடையே முகநூல் பக்கத்துல கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க நேயர்கள், அவங்களுடைய பெயர்களை சொல்லிட்டு இருக்கோம். 2 எழுத்துக்கள் மட்டும் கொண்ட திரைப்படங்கள் தொடர்ந்து சொல்லுங்க அஜிதா.
1: தொடர்ந்து ராமன் அவங்க வந்து நீதின்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து அந்தோனிராஜ் அவர்கள் ராமுன்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. ரவிச்சந்திரன் சீதான்ற படம் சொல்லியிருக்காங்க. கா புதுப்பட்டி பொன்னமராவதியிலேருந்து ஹைதா மோகி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, படம் பேர் சொல்லலை. அடுத்து வந்து ஜனா திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க யாருன்னா, வில்லாபுரத்துலேருந்து குமரேஷ் அவங்க. நவீன் சுந்தர் அவங்க வந்து சுரான்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. பூங்குன்றன் கண்கெடுத்த வனிதம் திருவாரூர்லேருந்து படம் காலா படம் சொல்லியிருக்காங்க. மாயாண்டி ஞானகுரு அவங்க வந்து குணா, கைதி, நீயா, புலி, நான், ஆசை, ஆறு, காளி போன்ற படங்கள் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் குணான்ற படம் சொல்லியிருக்காங்க. வள்ளிநாயகம் கந்தசுவாமி நீயா, நான், பசி, நீதி அப்படின்ற படங்கள் சொல்லியிருக்காங்க. நந்தினின்ற ஐடி அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ராஜா, ராதா, தீனா, முனி, மூணு, ஆடைன்ற படங்கள் சொல்லியிருக்காங்க. மதுரையிலேருந்து முருகதாஸ் அவர்கள் நீயான்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. வாசன் அவங்க வந்து நீயா, நீதி, விதி, யார், நானுன்ற திரைப்படங்கள் சொல்லியிருக்காங்க. ஜீவானந்தன் வந்து தம்ன்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. மகேஸ்வரி ஜனார்தன் அவர்கள் வந்து குஷி திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. கணேஷ்குமார் கோவையிலேருந்து களி, கர அப்படின்ற படங்கள் சொல்லியிருக்காங்க. சதார் அப்படின்றவங்க வாலின்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன்றவங்க வந்து பூஜைன்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. குருபரன் அவர்கள் வந்து காளின்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. மகேஸ்வரி ஜனார்தனன் விதின்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. பாரிவல்லல் அவர்கள் வந்து தெரின்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கும் போது சொன்னீங்க இல்லையா, ஒரு படம் வந்து சொல்லாம விட்டுட்டாங்க.
0: ஆமா, ஜோடி. இந்த படம் வந்து
1: ஜோடி சொல்லல. எனக்கு இங்க ஒரு திரைப்படம் வருது, மஜா. அந்த திரைப்படம் வந்து எனக்கு தோணுது. இதே மாதிரி வந்து நாளைக்கான கேள்விகளா என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா?
0: கண்டிப்பா. உங்களுக்கு பிடித்த சினிமா வில்லன் நடிகர், இது ஒரு கேள்வி. உங்கள் கையில் 1 கோடி பணம் இருந்தால் என்ன செய்வீங்க?
1: நல்லா இருக்கே கேள்வி.
0: நாளைக்கு விட யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கு. ஜிகே க்வெஸ்சன் என்னன்னா, கைபேசியை கண்டறிந்தவர் யார்?
1: இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போய் மதுரை பண்பலைன்ற Facebook பேஜ்ல வந்து இந்த போஸ்டர் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இல்லையா, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன
0: பண்ணணும்? நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. இடையில நம்மளுடைய நேயர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவல்களோட வருகிறது வசந்த கானங்கள்.
1: இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சி SC கிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பா தான் கேட்டு வச்சோம். நிகழ்ச்சியில கேட்ட பாடல்கள் அனைத்தும் எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோட மீண்டும் 3:02 எல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2 மணி, தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இனிய பகல் வணக்கம் நேர்களே. நேரம் பகல் 2:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிக்கவிருப்பது தெம்மாங்கு பாடல்கள். மண்ணின் மனம் வீசும் வெட்டும் மனதை வருடும் வரிகளும் கிராமத்து வாழ்க்கையின் அழகையும் காதலின் இனிமையும் உறவுகளின் பாசத்தையும் எளிமையாக சொல்லும் இசைதான் நம்ம தெம்மாங்கு.

வயல்வெளிகளில் உழைக்கும் விவசாயியின் குரலிலும், கிராமத்து தெருக்களில் ஒழிக்கும் நாட்டுப்புற தாளத்திலும் காதலர்களின் மனதில் மலரும் மெல்லிய உணர்வுகளின் தெம்மாங்கின் தனி அழகு ஒளிந்திருக்கிறது. இதோ தெம்மாங்கு பாடல்களில் முதல் பாடலாக வருகிறது தெற்கு தெருமச்சான் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரலில்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு வடக்கம்பட்டி பிபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கும் ஆலய தரிசனம். ஆலய தரிசனத்தில் இன்னைக்கு எந்த ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா, கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் திருக்கோவில்லேருந்து நேரலே கேட்க போகிறீங்க ஆலய தரிசனத்தில். மண்வாசனை கலந்த இந்த மெட்டு நம்மை அப்படியே கிராமத்து பாதைகளுக்கு கூட்டிகிட்டு போகுது இல்லையா? தெம்மாங்கின் தாளம் கேட்டாலே மனசுக்குள்ளே ஒரு சின்ன திருவிழா தாங்க. வார்த்தைகளில் எளிமையும் இசையுடைய இனிமையும் உணர்வுடைய ஆழமும் இதெல்லாம் நம்ம தெம்மாங்கு பாடல்களோட சிறப்புன்னே சொல்லலாம்.

மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். இதில் மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கு பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர் வடக்கம்பட்டி தீனாவிளக்கு மற்றும் நாகமலை புதுக்கோட்டை. நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணி.

0: நேரம் பகல் 2:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது தெம்மாங்கு பாடல்கள். பெரிய இசை கருவிகளுடைய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மண் வாசனையோட மனதை தொடும் எளிய இசை நம்ம தெம்மாங்கு பாடல்கள். கேட்க கேட்க கால்கள் தாளம் போடும், நினைக்க நினைக்க நம்ம ஊர் ஞாபகம் வருங்க. அடுத்த பாடல் இது உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தாய் மனசு திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி குரலில்.
1: தொண்டையில தான் நினைச்சே

மனதேவரிடம் இனிய பாடல்கள் தேமாங்க பாடல்களாக கேட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய தேமாங்க பாடல்கள் நிகழ்ச்சியில நிறைவான பாடலாக வருகிறது உத்தமராசா திரைப்படத்திலிருந்து. கேட்டு நேர்ந்திருங்கள்.

இதுவரை தெமாங்க பாடல்கள் கேட்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.

எச்சரிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கடலூர் மாவட்டம் பூங்குணம் 8 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் மாம்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் தேத்துறை, சென்னை பெரம்பூர், வாச்சனூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஆம்பூர், தம்மம்பட்டி, வாணியம்பாடி, ஸ்ரீமுஷ்ணம், ஆத்தூர், மதுராந்தகம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், ஜமுனாமருத்தூர், குடியாத்தம், வில்லிவாக்கம், கீழ்பண்ணாத்தூர், கள்ளக்குறிச்சி, மேலாலத்தூர், கடலூர், ராணிப்பேட்டை, வந்தவாசி, கடலூர் ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சென்னை பாரிமுனை, சேந்தமங்கலம், புதுச்சேரி பாகூர், கலவை, கொளத்தூர், அவலூர்பேட்டை, விழுப்புரம், மாதவரம், மாடம்பூண்டி, பன்ருட்டி, செங்கம், காஞ்சிபுரம், செய்யூர், வளத்தி, பேசின்பாலம், பரூர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், தளி, நாற்றாம்பள்ளி, குறுங்குளம், தாமரப்பாக்கம், கொடித்தாங்கி, நெய்வாசல், தென்பதி, மேமாத்தூர், திருப்பாலப்பந்தல், குன்றத்தூர், வடவனூர்,

0: சென்னை ஐஸ் ஹவுஸ், புதுவேட்டக்குடி, நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், வேலூர், ஆரணி, பணப்பாக்கம், செம்பரம்பாக்கம், ஆலங்காயம், வடப்புதுப்பட்டு, ராசிபுரம், கொளப்பாக்கம், கீழ்ப்பாடி, கொரட்டூர், பூண்டி, கொப்பம்பட்டி, ஒரத்தநாடு, வேப்பூர், சமயபுரம், மடிப்பாக்கம், முத்துப்பேட்டை, அரியலூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், திண்டிவனம், கோமுகி அணை, அடையாறு, தரங்கம்பாடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சென்னை காசிமேடு, மதுக்கூர், குப்பநத்தம், திருவாரூர், திருப்பத்தூர், அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், மாரண்டஹள்ளி, தண்டையார்பேட்டை, புதுச்சத்திரம், நீடாமங்கலம், கேதண்டப்பட்டி, திருவண்ணாமலை, விருதாச்சலம், வரட்டுப்பள்ளம், வெம்பாக்கம், ஜம்புகுட்டப்பட்டி, பேராபுரணி, சேத்துப்பட்டு, வாணியம்பாடி, காட்பாடி, சிறுகுடி, மூரார்பாளையம், நாராயணபுரம் ஏரி, பட்டுக்கோட்டை, செய்யாறு, ஊத்துக்கோட்டை, ஆலக்கரை எஸ்டேட், புலிவளம், அண்ணாநகர் மேற்கு, போளூர், கலசப்பாக்கம், கேடார், திருவள்ளூர், பள்ளிக்கரணை, பாலார் அணைக்கட்டு, திருவெண்ணைநல்லூர், பூவிருந்தவல்லி, அரக்கோணம், மின்னல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கன்னியாகுமரி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது, தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு வங்க கடற்பரப்பில் நிலை கொண்டிருந்தது. மேலும் மேற்கில் நகர்ந்து இன்று கோபால்பூருக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், பூரிக்கு தெற்கே 210 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கே 290 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி விசாகப்பட்டினத்திற்கும் கோபால்பூருக்கும் இடையே 24ஆம் தேதி அன்று கரையை கடக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் மிதமான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு எங்கும் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தண்ணீர் சேமிப்புக்கு அறிவியல் பூர்வமான தீர்வு காண்பதுடன் இதனை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிலேயே கண்டுபிடித்து வடிவமைத்து உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுகளை முறைகேடுகளின்றி நடத்தும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வித்துறை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகம் கர்நாடகம் இடையே நல்லுறவு தொடர்ந்து கொண்டிருப்பதாக கர்நாடக ஆளுநர் திரு

தவர்சந்த் கெலாட் கூறியுள்ளார். கோவம் ஆறு மறுசீரமைப்பு திட்ட அறிக்கை தயாரித்தல் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறைப்பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். அரசு புதிதாக தொடங்க இருக்கும் மருந்தியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிமாற்றங்களுக்கு தொடர்ந்து வரி விலக்கு அளிக்கப்படும் என்று தேசிய பணப்பட்டுவாடா கழகம் கூறியுள்ளது. கட்டுமான பணிகளுக்கான ரோபோட்டிக்ஸ் ஆய்வுக் கூடம் சென்னை ஐஐடி வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதவாணி சுவாமி கோவிலில் 64 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் கிரிக்கெட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் கலப்பு வர்மக்கலை பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை சுச்சிகா தரியலுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் கேட்க விருப்பது மெல்ல வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

ரேடியோ மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல இதமான பாடல்களின் தொகுப்பா மிட் டே மெலோடிஸா கேட்டு ரசிக்க போறோம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்புடன் இணைவது நான் அஜிதா. நிகழ்ச்சியில முதல் பாடலா இளையராஜாவோட இசையில பாடல் கேட்டலாம் விருமாண்டி படத்திலிருந்து.

0: வசந்த் அண்ட் கோ.
1: சூப்பரான மெலோடி பாடல்களாய் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கேட்க போற பாடல் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில சிலம்பாட்டம் படத்திலிருந்து.

17 நேயர்கள் இணைந்திருப்பது மெல்ல வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டு ரசிட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாடலை இசையமைச்சு பாடியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல் கேட்டுடுவாங்க, கழுகு படத்திலிருந்து.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு இளையராஜா. தனுஷ் மற்றும் அனன்யா பட்டோட குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு விடுதலை படத்திலிருந்து.

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம். டெல்லி அஞ்சல் செய்ய
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்

0: மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் பாட்டு. நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க ரூப்குமார் ரத்தோட் மற்றும் மதுஸ்ரீ ஆகியோர். பாடல் கேட்டலாம் நெடுஞ்சாலை படத்திலிருந்து.

செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கு பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர், வடக்கம்பட்டி, தீனாவிளக்கு மற்றும் நாகமலை, புதுக்கோட்டை. நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணி.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில சூப்பரான மெலோடி பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க கே ஜி ரஞ்சித் மற்றும் நேஹா பாசின். பாடல் கேட்டலாம் வாகை சூடவா படத்துல இருந்து.

மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். இதில் மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்கு

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். இதில் மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் வடக்கம்பட்டி VBM ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கே பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர், வடக்கம்பட்டி, தீனா விளக்கு மற்றும் நாகமலை புதுக்கோட்டை. நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணிக்கு.
5: தேவையான செய்கோலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: நேரம் 3:50 ஆக போற இந்த நேரத்தில் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்டு ரசிக்க போற பாடல் வல்லவன் படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5 மணி.
0: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கு பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர் வடக்கம்பட்டி தீனா விளக்கு மற்றும் நாகமலை புதுக்கோட்டை. விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வந்தாச்சு வந்தாச்சு தீபாவளி வந்தாச்சு. விபிஎம் ராசி பட்டாசுகளுடன் பண்டிகையை கொண்டாடி மகிழுங்கள். எங்களிடம் குழந்தைகள் வெடித்து மகிழும் கம்பி மத்தாப்பு ராக்கெட் பூச்சட்டி சங்கு சக்கரம் லட்சுமி வெடி சரஸ்வதி வெடி பெரியவர்கள் வெடித்து மகிழும் 1000 மாலை 5000 மாலை 10000 மாலை சரம் அணுகுண்டு வானத்தை வண்ணமயமாக்கும் மத்தாப்பு வெடிகள் பசுமை வெடிகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி கருமாத்தூர் வடக்கம்பட்டி கிளை நாகமலை புதுக்கோட்டை. தொடர்புக்கு 94 433 87 965. விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வந்தாச்சு வந்தாச்சு தீபாவளி வந்தாச்சு. விபிஎம் ராசி பட்டாசுகளுடன் பண்டிகையை கொண்டாடி மகிழுங்கள். எங்களிடம் குழந்தைகள் வெடித்து மகிழும் கம்பி மத்தாப்பு ராக்கெட் பூச்சட்டி சங்கு சக்கரம் லட்சுமி வெடி சரஸ்வதி வெடி பெரியவர்கள் வெடித்து மகிழும் 1000 மாலை 5000 மாலை 10000 மாலை சரம் அணுகுண்டு வானத்தை வண்ணமயமாக்கும் மத்தாப்பு வெடிகள் பசுமை வெடிகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி கருமாத்தூர் வடக்கம்பட்டி கிளை நாகமலை புதுக்கோட்டை. தொடர்புக்கு 94 433 87 965.
2: இதோ நேயர்களை கருமாத்தூர் செல்லியம்மன் ஆலயத்திற்கு அழைத்துச் செல்கிறோம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்களை இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு டிவோஷனல் வைப் உள்ள இடத்துலதான் நம்ம எல்லாருமே வந்து இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். எங்க இருக்கும் அப்படின்னா வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கும் ஆலய தரிசனத்துலதான் இருக்கும். கருமாத்தூர் அருள்மிகு வடக்கு வாசி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் திருவிழாவை ஒட்டி இன்னைக்கு திருக்கோவில் தான் நேரலையாக நம்ம இணைந்திருக்கிறோம். நேர்களை நேரலை நிகழ்ச்சிக்கு நான் ரோசி, நான் நிவ்யா, நான் ஹரிணி மற்றும் லாவணி.

0: நேர்களை, இந்த நேரலை நிகழ்ச்சியை உங்களை மனத்திட்டன் வழியாக தரிசிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கருமாத்தூர் அருள்மிகு வடக்கு வாசி செல்லியம்மன் சொன்ன உடனே நான் ரொம்பவே வியந்து போய் வந்தேன். அம்மன் வந்து எந்த உருவத்துல இருக்காங்க, நிப்பாங்களா, உட்கார்ந்து இருப்பாங்களா அப்படின்னு அந்த கார்ல வர்றதுக்குள்ள கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு நம்மளுமே டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்தோம் இல்லையா. ஏன்னா அம்மனுடைய அலங்காரம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் எனக்கு காட்சி தர போறாங்க அப்படின்னு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமான கணிப்போடு வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா நம்ம எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாமல் எப்படி இருந்தாங்க மனித கரங்களால் செதுக்கப்படாமல் அகிலத்தை படைத்த பூமி தாயின் வயிற்றில் இருந்து தானே தோன்றி சுயம்புவாக அடியாருக்கு அருள் பாலிக்கின்றாள் இந்த அன்னை. ஊரின் எல்லையில் நின்று தீய சக்திகள், நோய்கள் மற்றும் எதிரிகளிடமிருந்து தன் மக்களை கண் இமை போல் காக்கும் இணையற்ற எல்லை தெய்வம் தான் சொல்லணும். ஏன்னா வாசலுக்கு வந்து அந்த அம்மனை எடுத்து கையெடுத்து கும்பிடுறவங்க கண்ணில் ஃபுல்லா ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்க முடியுது. அப்ப எந்த அளவுக்கு அந்த அம்மன் இங்க உள்ள மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா. நிச்சயமா சுயம்புவா உருவாகி இருக்கக்கூடிய இந்த அம்மன், தானா உருவாகின அம்மன், அவள் எப்படி ஆசைப்பட்டாலும் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவளை அப்படியே அலங்காரம் பண்ணி அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட திருநாளுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். நம்மளுடைய வடக்கம்பட்டி விடிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கக்கூடிய ஆலய தரிசனத்துல நிறைய பேர் வந்துட்டு இணைந்திருக்கோம். கண்டிப்பா, அதாவது அன்போடு வரும் பக்தர்களுக்கு ஒரு தாயாக நின்று அள்ளி கொடுக்கிறார் வரத்தையும் கருணை கடலாய் பொங்கி தீமையையும் அதர்மத்தையும் அழித்து தூக்கிய திரிசூலத்தோட நிற்கும் ஒரு உக்ர சக்தின்னு தான் சொல்லணும். இது எதுவுமே இல்லாம ஒரு பீடத்தோட ரொம்ப அமைதியா காட்சி தர்றாங்க இந்த அம்மன். அது மட்டும் இல்லாம 18 பட்டிக்குமே வந்து அம்மன் தான் வந்து காவல் தெய்வமா இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போதே சொன்னாங்க. அந்த 18 பட்டி மக்களுமே வந்து அவங்க எல்லாரும் சென்ற நேர்த்தி கடன் அது எல்லாத்தையுமே வந்து அம்பாவி எனக்கு செந்தன் உனக்கு செய்யறேன் அப்படின்ற மாதிரி நேர்ந்துட்டாங்க. அது எல்லாமே செய்யறதுக்காக எல்லாரும் வரிசை கட்டி கூட்டம் கூட்டமா அந்த மேலதாளத்தோட வந்து வரவேற்றது அம்மனை வந்து அவ்வளவு தூக்கி வச்சு கொண்டாடுறது பாக்குறதுக்கே வந்துட்டு புள்ளருக்கு பூரிச்சு போகிற வகையில தான் ரொம்பவே அழகா இருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நம்மளுக்கு வழங்கிய மிகப்பெரிய மனசுன்னு தான் சொல்லணும் வடக்கம்பட்டி விடிஎம் ராசி பட்டாசு கம்பெனியினுடைய உரிமையாளரும். கண்டிப்பா, பொதுவாகவே வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான விழாக்கள் அப்படிங்கும் போது நமக்கு நிகழ்ச்சி வழங்கக்கூடியவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, அம்மன் ஒரு பக்கம் இருந்து தரிசிப்பாங்க, இந்த மாதிரி பாத்துருக்கோம். இன்னும் பலர் வந்து கோவில்களுக்கு எல்லாம் வருவாங்க. ஆனா நம்மளுடைய எப்பவுமே நான் கேட்கக்கூடிய மனிதர் நிச்சயமா வந்து எங்க வீட்டுல எல்லாரும் நாங்க நிகழ்ச்சிகளை கேட்போம், அதுக்காகவே நான் வந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷத்தோட இன்னைக்கு நம்ம கூட கலந்துட்டு பேசுறதுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காரு வடக்கம்பட்டி விடிஎம் ராசி பட்டாசு கம்பெனியினுடைய தொழிலதிபர் உரிமையாளர் அவர்கிட்ட பேசுவோம். துரைபாண்டி அவர்கள் வணக்கம்.
1: வணக்கம் சிவாணி பண்பலை மதுரைக்கு வணக்கம். இங்க வந்து வடக்குவாச்சி அம்மன்ல இருந்து சிறப்பு பெரிய கருமாத்தூர் மண்ணுக்கு ஒரு சிறப்பு. மண்ணையும் பொன்னையும் நிறுத்த இந்த ஊரு மூன்று தெய்வங்கள் அமைந்த மூணு சாமி என்ற பெயரு பிரம்மா விஷ்ணு சிவன் அமைந்த இந்த கருமாத்தூர் மண்ணில் வடக்குவாச்சி அம்மன் காவல் தெய்வமா இருந்து விளங்குகிறது. வழிபடு மக்களுக்கு வேண்டிய இதை சிறப்பு எல்லாம் செஞ்சு கொடுத்தது. என்ன வேண்டணுமோ அடுத்த வருஷம் அது நடந்து ஏறும். அதனால முளப்பாறு எடுத்து மாவுல கெடுத்து ஆயிரங்கள் பானை எடுத்து எல்லாம் சிறப்பு வழிபாடு செய்யறாங்க. அனைவருக்கும் நன்றி.
0: அம்மன் வந்து உங்களுக்கு எந்த வகையில எனக்கு இந்த விஷயம் எல்லாம் அம்மன் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு நிறைய உள்ளம் நிறைந்து சொல்ற விஷயம்னா என்ன இருக்கு அதை பத்தி?
1: எனக்கு அம்மனு சிறப்பு வந்து மனைவிக்கு வந்து கால் வலி, அதுக்கு வேண்டிக்கிட்டேன். நல்லா ஆபரேஷன் பண்ணி இப்ப நல்லா நடக்கிறாங்க. அதனால சிறப்பான அம்மனை வேண்டிக்கிறேன்.
0: நீங்க பார்த்த முதன் முதல்ல எப்படி வந்து இந்த திருவிழா நடந்தது, இப்ப வந்து எந்த அளவுக்கு எல்லாம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பத்தி எங்களுக்காக நேயர்களுக்காக
1: நாங்க ஒரு 50 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். வருஷத்துக்கு வருஷம் முன்னேற்ற மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. முளப்பாரி ஒவ்வொரு ஊரா போட்டு சிறப்பா கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நடைமுறை நடந்துருக்கு. அடுத்தபடியா என் மாப்பிள்ள கண்ணன் அவர்கள் தேவர் அவர்கள் பேசுவார், சிறப்பை பத்தி பேசுவார். அம்மன்
0: வணக்கம் ஐயா, உங்களுடைய பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், நான் வந்து கண்ணன், என்னோட பேர் கண்ணன். நான் இந்த கருமாத்தூர்ல வந்து பொதுவா இந்த ஏரியாவே எப்படி சொல்லுவாங்கன்னா 8 24 உபகிராமம் 64 பரப்பு நாடுன்னு இந்த ஏரியாவை இந்த பகுதியில் மக்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி முற்காலத்துல பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து இது கருமாத்தூர் என்பது 4வது நாடாக வந்து முன்னாடி இருந்து போற்றப்பட்டு வருகிறது. இந்த 4வது நாடுல முதல் செவ்வாய்க்கிழமை இந்த புரட்டாசி பொங்கல் கும்பிடுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்கு. அது ஏற்கனவே வந்து நேரில் எல்லாம் சொன்னாங்க. மற்ற எல்லாமே பிரபலங்கள்லாம் பேசிட்டு இருக்கும் போது கூட அந்த விஷயங்களை உங்களுக்கு நினைவு கூர்ந்தாங்க நினைக்கிறேன். இங்கு முதல் முதலில் இந்த அம்மனுக்கு, இந்த வடக்குவாசிலி அம்மனுக்கு வந்து இந்த பகுதி பூராமே வந்து மானாவாரியாக இருந்த ஒரு பகுதி இந்த மானாவாரியாக இருந்த அந்த பகுதியில வந்து முதல் முதலில் மாடு போட்டி ஏர் வந்து

0: ஏறு செய்யும் பொழுது அந்த ஏரோட கலப்பை கலப்பையில இருக்க கொழுன்னு சொல்லுவோம், அந்த கொழு வந்து பட்டு பூராமே உதிரமா சிவந்திருக்கு இந்த மண்டை. அது இப்ப கூட அதை நினைச்சா கூட வந்து உடம்பெல்லாம் ஒரு இதாகிறது மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அது உதிரம் வந்து பூத்த மண்ணா ஆனவனே இது என்ன ஆயிடுச்சுன்னு உள்ள எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. பார்த்தோடனே உள்ள இருந்து வளம்புரியா அம்மன் வந்து ஒரு கல்பீடமா அப்படி தோன்றிச்சு. இப்ப இதனால் வரணும்னா எனக்கு என்னுடைய தாயார் அதுக்கு முன்னாடி என்னோட மூத்த முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாக அதை எல்லோருமே ஒரு பெண் தெய்வம் அதுலயும் வந்து வீட்டுல வந்து அம்மாவை நினைக்கிற மாதிரி இந்த அம்மாவை தான் முதல் நினைப்போம். இந்த அம்மாவை நினைச்சிட்டாலே நம்ம சின்ன குழந்தைகளை கூட அம்மான்னு சொன்னா இந்த அம்மா தான். அதனால அந்த பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு எனக்கு ஒரு மரியாதையும் அது கண் கூட கொடுக்கறது இந்த வடக்காசியில அம்மன் கிட்ட. அதனால வந்து இந்த அம்மனை வந்து தரிசிக்கும் போது அதுல எந்த ஒரு பெரிய அந்த அலங்காரம் அதெல்லாம் அங்க எதுவுமே பெருசா இருக்காது. இருந்தாலும் இப்ப பக்தர்கள் எல்லாம் அவரவர்களுடைய வேண்டுதலுக்காக நிறைய பூட்டு பூ அலங்காரம் அதெல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த அந்த அம்மன் வந்து சாதாரணமா தான் இருக்கு. அந்த இடத்துல மண்டி போட்டு எல்லோருமே அங்க ஒரு கூசாரி அந்த மாதிரிலாம் உட்கார விட எல்லாருமே சமம். இது மிக குறிப்பா சொல்ல வேண்டியது இந்த பகுதியில வாழ்ற அனைத்து மக்களுக்குமே இந்த உரிமை. யாரெல்லாம் முன்னாடி போறாங்களோ அவங்க எடுத்து அந்த திருநீர் எடுத்து யார் அடுத்து வராங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது எங்கேயுமே இருக்குமான்றது எனக்கு உண்மையில தெரியல. இங்க நடந்துட்டு இருக்கு அந்த மண்ணில வந்து எல்லோரும் வந்தா எல்லோருக்கும் முக்கியத்துவம் அந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து நான் என்னோட பங்குக்கு நான் என்ன செய்யறேன் வந்து நான் இந்த ஊர் கிராமம் இதுல வந்து ஒரு இந்த பகுதியில வந்து ஒரு ஊர்ல ஒரு முக்கியமான ஒரு சில நபர்கள் சொல்லுவாங்க. அதுல வந்து எனக்கு இந்த அம்மாவோட அருளால நான் வந்து ஒரு தேவர்ன்ற ஒரு இதுல இருக்கேன். இருந்தாலும் நான் இங்க கடந்த 9 வருஷமாக நான் இங்க என்ன செய்யறேன்னா வந்து ஒவ்வொரு முறையும் இந்த முளப்பாரி அம்மன் அங்க கேட்க ஒரு வாரமா வந்து தவமிருந்து இந்த ஒரு முளப்பாரியை வளர்த்து அறவீர் காவேரோட வந்து அவங்க இந்த கும்மி எடுத்து அந்த இதை வளர்த்து கொண்டு வந்து இங்க வந்து இந்த கிணத்துல வந்து சாமி மட்டும் உள்ள போடுவாங்க. போட்டுட்டு மீண்டும் அந்த கூடைய வெறுங்கூடைய கொண்டு போக கூடாது அப்படின்ற எண்ணத்தோட நான் வந்து ஒரு எம்ஏ சோசியாலஜி படிச்சிருந்தாலும் எனக்குள்ள விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒரு சேர பசுமை போட்டுவோம் என்ற ஒரு வைராக்கியத்தோடு நான் அந்த அம்மனுடைய அந்த மஞ்சள் நீர்ல மூழ்க வச்சு ஒவ்வொரு வேம்பு ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 கண்டுக்கு வந்து நான் அந்த முளப்பாரி போட்டு முடிச்ச உடனே அந்த ஒவ்வொரு முளப்பாரி கூடையிலையும் கொடுத்து விடுவேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்றாங்க பெரிய பெரிய மரமாக வளர்ந்துருச்சு உங்ககிட்ட வாங்குறதுன்னு இப்ப கூட சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து இதை எல்லாருமே செய்யும் போது இந்த மரங்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா வீட்டுல வந்து எச்சு தண்ணி கூட ஊற்ற மாட்டாங்க. இந்த அம்மன் வாசல்ல வாங்கின இந்த மரத்தை நல்ல தண்ணியிலே ஊற்றி நல்ல முறையில வளர்த்து ஆளாக்குறாங்க. எனவே நம்ம நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது ஏன்னா எவ்வளவோ இன்னைக்கு எல்நிலோ என்னென்ன பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து என்ன படிச்சிருந்தாலும் நம்ம வந்து நம்ம உலகத்தை கட்டமைக்கிறது பசுமை வேணும். அந்த பசுமையை நம்ம எல்லாரும் இந்த நேரத்துல போட்டிருந்தா வந்து அந்த அம்மன் வழக்கத்தில் அம்மன் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
1: அதாவது இயற்கையை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல் வழியாக மட்டும் இல்லாம செயல் வழியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யற செயல் வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் வாழ வைக்கிறது. ஒரு ஆக்சிஜன் அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி நீங்க செய்யறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை பார்த்து எல்லாருமே பழகணும். இப்ப எல்லாம் திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப முன்ன மாதிரி கிடையாது. இப்ப எல்லாருமே மரக்கன்றுகளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து நல்ல பழக்கம். நீங்க செய்யறதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஐயா, இப்ப வந்து புதுப்பட்டி 18 பட்டிக்குமே சொந்தமானவள் இவள்னு சொல்றீங்க. இப்ப முளப்பாரி வைக்கும் போது ஒவ்வொரு ஊர்க்காரங்களும் தனித்தனியா முளப்பாரி வளர்ப்பாங்களா இல்ல ஏதாவது பொதுவான இடம் எல்லா கிராமங்களுக்கும் இருக்கா?
0: ஆமாங்க மணி, நல்லா கேக்குறீங்க, பரவாயில்ல. இப்ப இது வந்து என்னன்னா முன்னாடி நம்ம மக்கள் தொகையானது வந்து ஒரு ஊர் எடுத்துக்கிட்டா 100 பேர் 300 பேர் இருப்போம். அப்ப அங்க ஒரு சின்ன மந்த இருக்கு, அங்க எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல முளப்பாரி போட்டு எடுத்துட்டு வருவோம். இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயிட்டு போயிட்டு எல்லாம் வளர்ந்து விரிஞ்சு போயிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகுது, அங்க வந்து ஒரு சில கூட்டங்கள் பொங்காளிகள் அந்த மாதிரி கூடும்போது அடுத்து அவங்க அடுத்த இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறாங்க, அங்க உருவாகிறாங்க. அதனால வந்து இது எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்காங்க. அதனால வந்து எல்லா ஊர்லயும் அது போடுவாங்க. போட்டுட்டு ஒரு மிக்கு இங்க கொண்டு வந்து இந்த அம்மனை வணங்கி அங்க ஒரு கும்மி பாட்டு பாடி வந்து போட்டுட்டு அப்புறம் விரதத்தை முடிப்பாங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைச்சீங்க. சுயம்புவாக முளைத்த வடக்கு வாசி செல்லி அம்மன் திருக்கோவில்ல இருந்துதான் நம்ம இன்னைக்கு நேரலை நிகழ்ச்சியில வந்து பேசிட்டு இருக்கோம். இதுக்கு நம்மளுக்காக ஸ்பான்சர்ஷிப் வழங்கினவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வடக்கம்பட்டி டிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கிறோம். ஆமா, ஐயா சொல்றத வச்சு பார்க்கும்போது ஆன்மீகத்தையும் அறிவிலையும் அவர் ஒன்று சேர்த்து கண்டிப்பா அந்த அம்மனோட அருளால வந்து தா மட்டும் அதை செயல்படுத்தாம ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் அதை நீங்க செயல்படுத்திக்கிட்டு வரீங்கன்னே சொல்லலாம். அடுத்துதான் நம்ம கூட வந்து அம்மனை பத்தி பேசுறதுக்காக இன்னொருத்தரும் இணைந்து

0: இருக்காரு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் மகாலிங்கம்.
0: சொல்லுங்க, என் அம்மன் பத்தி நீங்க உங்க வாழ்க்கையில அம்மன் வந்து என்ன மாதிரி செயல்கள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க.
1: வடக்குவாசி அம்மனை நம்பி வந்தவங்க என்னைக்குமே வீடு போனதே இல்லை. அந்த அளவுக்கு அம்மன் வந்து அக்ரோசமா இருக்கும். என்னைக்குமே அம்மனை வந்து வந்து வடகாசி அம்மான கர்மாத்தரை வந்து வேண்டி போனவங்க எவருமே யாருமே வீண் போனதே இல்லை. அந்த அளவுக்கு அது பிரசித்தியமான பெற்றதா இருக்கு. இன்ன வரைக்குமே யாருமே நம்பி வந்து வீண் போனதே இல்லை. எதுனாலும் உடல் நிலை சரியில்லைனாலும் ஒரு குழந்தை இல்லைன்றாலும் எது இல்லைன்றாலும் கேட்டு வந்தவங்களுக்கு கொடுப்பதுதான் அம்மன். அந்த அளவுக்கு நல்ல இதா செஞ்சுக்கிட்டு இருக்கு.
0: ஐயா சொல்லும் போது அவரோட கண்ணெல்லாம் கலங்குது. இதுல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த அம்மன் வந்து வெறும் தெய்வமா மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரோட மனசுலயும் நிஜமான ஒரு தாயாதான் உருவெடுத்து இருக்கிறாங்க அப்படிங்கறது நல்லாவே புரியுது. நிச்சயமா நம்ம இப்போ வடக்கம்பட்டி விவிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கக்கூடிய ஆலய தரிசன நிகழ்ச்சியில இருக்கோம். ஒரு ஒரு பக்தர்களுமே அவங்களுடைய நேர்த்தி கடனை ஒரு ஒரு பக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்குறப்ப அம்மன் அப்படின்னாலே அலங்கார பிரியை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய இடங்களை பாக்குறோம். ஆனா இங்க வந்து ரொம்பவே அமைதியா அழகா வந்து அற்புதமா அந்த சுயம்புவா இருந்து அந்த வடிவம் காட்சி கொடுக்குது. ஒரு ஒருத்தருமே வந்து அவங்க அவங்களுடைய பங்களிப்பை வந்து இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோவில் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இன்னைக்கு நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க. இந்த கூட்டத்திலயுமே ஒரு ஒருத்தரும் வந்து அம்மனுக்கு எனக்குமான உறவை பத்தி சொல்றதுக்கு ஒரு நாள் போதாதுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களோட காத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி நம்ம கூட இணைய போறவங்க, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கவி பாரதி. கவி பாரதி, நீங்க எத்தனை வருஷமா அந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? இந்த அம்பாள் உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் கை கொடுத்திருக்கா, அதை பத்தி எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க.
2: பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கதான். ரொம்ப வருஷமா சின்னதுல இருந்து பாத்துட்டுதான் இருக்கேன். எல்லா திருவிழாவுக்கும் வந்துட்டு எல்லாம் போயிட்டுதான் இருக்கும். இப்ப நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் எக்ஸாம்ஸ்க்கு. நான் வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணிடணும், நிறைய எங்க அம்மா ஜாதகம்லாம் நம்புவாங்க, கிளியர் பண்ண மாட்டேன்லாம் சொன்னாங்க. ஆனா நான் வந்து நம்பிக்கையா படிச்சேன், கடவுள் நம்பிக்கையும் இருந்துச்சு. அதே மாதிரி நானும் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் கவர்மெண்ட்ல வந்து ப்ரொபேஷன் ஆபீசரா பிரசன்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன்.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு படிக்கக்கூடிய நிறைய பேர் வந்து தன்னம்பிக்கையோட படிச்சுட்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் வீர சக்தியுடைய துணையும் வேணும், அது எனக்கு கிடைச்சது இந்த அம்பாள் மூலியமா நீங்க கிட்ட பகிர்ந்துட்டீங்க. நீங்க நிறைய நேர்த்தி கடன்கள் பண்றதை நாங்க பாக்குறோம், நீங்க அதுக்காக ஏதாவது குறிப்பிட்டு நேர்த்தி கடன் பண்ணீங்களா, இல்ல வேலை வாங்கினதுக்கு அப்புறமா ஏதாவது விஷயம் அம்பாளுக்காக நான் இதை பண்ணினேன் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்காது கதை சொல்லுங்க.
2: மஞ்ச தண்ணி வந்துட்டு அந்த திருவிழா நடக்கிற அந்த 7 days அந்த சாத்தினதுல இருந்து அந்த 7 days வந்து மஞ்ச தண்ணி வந்து எடுத்துட்டு போவோம். எங்க அம்மா வந்து 1000 கன் பானைன்னு வந்து வருஷம் எல்லா வருஷமும் தவறாம அவங்க எடுப்பாங்க. இப்ப பையனுக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து சேத்தாந்தி வேஷம்னு சொல்லுவாங்க. உடம்பு முழுசா வந்துட்டு சேரு இதெல்லாம் வந்துட்டு தேய்ச்சிட்டு அம்மனுக்கு போய் வேண்டது. அது வந்து சும்மா இருந்தாலும் அது வந்து சயின்டிபிக்கா நிறைய இருந்தாலும் நம்மளோட நம்பிக்கை இங்க ஊர்ல வந்து அந்த மாதிரி எல்லாருமே சேத்தாந்தி வேஷம்னு சொல்லி போடுவாங்க.
0: பெரும்பாலும் வந்து நிறைய இடங்களை பாக்குறோம், பெரியவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணுவாங்க. ஆனா இங்க நிறைய குழந்தைகளுக்கும் நாங்க பாக்கோம், நீங்களும் உங்க குழந்தைக்கும் பண்ணணும்னு சொல்லுவீங்க. இதுக்கு எத்தனா ஏதாவது வேண்டுதல் விரதம் அந்த மாதிரி இருந்து பண்றதா, இல்ல எப்படி நார்மலாவே இது பண்றதா?
2: இல்ல விரதம் அவங்கவுங்க பொறுத்துதான். ஒரு சிலர் விரதம் இருந்து பண்றவங்களும் இருக்காங்க. அந்த 7 days முளப்பாரி சாப்பிட்டதுல இருந்து முளப்பாரி போட்டவங்க எந்த நான்வெஜ் எதுவுமே, பொதுவாவே எல்லார் வீட்லயும் அந்த 7 days நான்வெஜ் எதுவுமே எடுக்க மாட்டோம். அந்த திருவிழா அன்னைக்கு அந்த முளப்பாரி எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுறது அவ்வளவுதான். மத்தபடி ரொம்ப இன்டென்சடா அந்த மாதிரி எல்லாம் இது.
0: ரொம்ப சந்தோஷம், நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நிறைய பேர் வந்து இந்த மனமுருகி அம்மனை வேண்டிக்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி அம்மன் நம்ம கூடவே இருந்து அந்த வெற்றிக்கு துணை இருப்பா அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்க நாங்க வந்ததுல இருந்து நிறைய விஷயங்கள் பாக்குறோம். இங்க வந்துட்டு அக்னி சட்டி எடுத்துட்டு வர்றது, அதே போல வேண்டுதலுக்காக இங்க நிறைய உருவ சிலைகள் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. அந்த உருவ சிலைகள் எல்லாமே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சேர் பூசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்
3: புதுமையாண்டி வேஷம் அப்படின்றது,
0: இந்த சேத்தாண்டி அப்படிங்கிற ஒரு வேடம், அதுல வந்து நிறைய சின்ன சின்ன பசங்கள் எல்லாமே கூட அந்த பக்தி குறையாம வந்து அந்த கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த வேடம் எல்லாம் போட்டுட்டு அம்மனை தரிசிக்க வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம்
4: வணக்கம் நேயர்களே, அவங்க சொல்லும் போதே தெரியுது மண்ணுக்கான மரியாதையா தான் இதை பார்க்கப்படுது. எப்படி அம்மனை வந்து நம்மளுடைய குடும்பத்துல ஒருத்தரா நம்ம பெற்றவர்களுக்கு மேலையும் வச்சு பாக்குறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு தெய்வம் வந்து மண் தான், சரிங்களா? அள்ளி கொடுக்குற அந்த ஆத்தா அந்த மண்ணையுமே என்னன்னாக்க மதிக்கிறாங்க அப்படின்றதுனாலதான் குழந்தைகளுக்கு மேல எல்லாம் பூசி அலங்காரம் பண்ணி பாக்குறாங்க. நகை அலங்காரத்தோட தொடர்ந்து ஒரு பக்தை நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா எனக்கு நிறைய இந்த அம்பாள் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப அருமையான அமைப்புங்க கோயில் அமைப்பு. பாத்தீங்கன்னா அம்மன் வந்து என்னைய 4 சுவத்துக்குள்ள அடைச்சிடாதீங்க, இங்க இருக்க மக்களை நான் கண் நோக்கி பாக்கணும், எல்லா திசையிலையும் என் பார்வை படணும், என் மக்களுக்கு நான் அருளை அள்ளி வழங்கணும், என்னை 4 சுவத்துக்குள்ள அடைச்சிடாதீங்கன்னு சொல்ற விதமா அப்படியே இருக்காங்க, நிக்கிறாங்க உள்ள. வெறும் வெளி சுற்றுச்சுவர் மட்டும்தாங்க அமைப்பு, அதை சுத்தி குழுமையான மரங்கள்

0: அந்த மர நிழல்ல இறைப்பாருகிட்டு எல்லாருக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு அள்ளி அருளை தந்துட்டு இருக்காங்க. அப்படி அருளை அள்ளி வாங்கின ஒரு பக்தை நமக்கு எல்லாம் நிறையவே தெரிஞ்சவங்கன்னு கூட சொல்லலாம். இவங்களை நம்மளுடைய முகநூல் பக்க என்ன ரசிகைன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒருத்தவங்களதான் பேச வைக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம். என் பெயர் பூச்சரம். ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதுளம்போ நிறத்தாலே, புவியடங்க காத்தாலே, அங்கை பாசாங்கொசமும் கருப்பு வில்லும் சேர்த்தாலே, முக்கணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லையே. இந்த வடக்கு வாட்சி செல்லி அம்மன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தா அம்மாட்ட வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு தான் நான் வருவேன். அம்மா எவ்வளவு சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அம்மா வந்து என்னை நல்லா குடுக்குழுன்னு சாந்தமா தான் என்னை நல்லா தான் வச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கேன். எனக்கு எல்லாம் அம்மாவோட வழி நடத்துல தான் நான் நடந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. அதாவது ஸ்டார்ட்டாவே சொல்லிட்டாங்க, நிறைய எனக்கு செஞ்சிருக்காங்க. சொல்லணும்னா இந்த ஒரு மணி நேரம் எனக்கு பத்தவே பத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா
2: நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ஐயா காத்திருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா செல்லம்பட்டி வட்டாரம் கருமாத்தூர் நாடு. 8 நாடு 24 ஓக்கராங்க 54 சித்தூர்கள் இணைந்து வருகின்ற முதல் முதலாக புரட்டாசி மாதம் பிறந்த உடனே முதல் வந்து கருமாத்தூர் நாட்டில் சிறப்பாக ஜாதிகள் மதங்கள் கடந்து எல்லா அனைத்தினரும் கொண்டாடும் வடக்கு வாச்சி கள்ளியம்மன் கோவில் திருவிழா இது. இது என்ன மலைக்கான திருவிழா. ஏன்னா தை மாசம் அறுவடை செய்வதற்காக இப்போது எங்க வடக்கு வாச்சி கள்ளியம்மன் முதல் செவ்வாயிலே இந்த உசிலம்பட்டி வட்டாரத்தில் முதல் முதலாக கருமாத்தூர் மண்டலத்தான் வடக்கு வாச்சி கள்ளியம்மன் கோவில் திருவிழா சாட்டுவோம். அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாட்டிலையும் சாட்டுவார்கள். அப்ப அந்த அடிப்படையில வந்துதான் இங்கு வந்து ஜாதிகள் அப்பாற்பட்டு இங்க நடக்கும் திருவிழா. ஏன்னா கருமாத்தூர் மண்ணு தான் ஜாதிக்கு அப்பாற்பட்டு எங்கதுல அனைத்து ஜாதினர் இன்னைக்கு எங்களுக்கு பூசாரி வந்து தாழ்த்தப்பட்டவர் தான். அதனால வந்து நாங்கள்லாம் ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக சகோதரர்களாக மாமன் வைத்தனவர்களாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கோம். பாகுபாடு என்றைக்குமே கருமாத்தூர் மண்ணில் கிடையாது. அதனால சிறப்பாக இந்த திருவிழா நடத்துவதற்கு மதுரை எஃப்எம் வானொலி நிலையத்திற்கு கருமாத்தூர் 18 பட்டி சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அருமை
1: ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அழகா சொன்னாங்க. எல்லாருக்கும் மீறின சக்தி அப்படிங்கிறப்ப நிச்சயமா எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் அப்படிங்கறத அழகா சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கக்கூடிய ஆலய தரிசன நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். இங்க இன்னும் பகிர்ந்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய மக்களும் கூடியிருக்காங்க. கண்டிப்பா மக்களிடம் பேசுவதற்கு அவங்களும் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நேயர்களே.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்கு வாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கு பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர் வடக்கம்பட்டி தீனா விளக்கு மற்றும் நாகமலை புதுக்கோட்டை. விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வந்தாச்சு வந்தாச்சு தீபாவளி வந்தாச்சு. விபிஎம் ராசி பட்டாசுகளுடன் பண்டிகையை கொண்டாடி மகிழுங்கள். எங்களிடம் குழந்தைகள் வெடித்து மகிழும் கம்பி மத்தா புராக்கெட் பூச்சட்டி சங்கு சக்கரம் லட்சுமி வெடி சரஸ்வதி வெடி, பெரியவர்கள் வெடித்து மகிழும் 1000 மாலை 5000 மாலை 10000 மாலை சரம் அணுகுண்டு வானத்தை வண்ணமயமாக்கும் மத்தாப்பு வெடிகள் பசுமை வெடிகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி கருமாத்தூர் வடக்கம்பட்டி கிளை நாகமலை புதுக்கோட்டை. தொடர்புக்கு 94 433 87 965. விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வந்தாச்சு வந்தாச்சு தீபாவளி வந்தாச்சு. விபிஎம் ராசி பட்டாசுகளுடன் பண்டிகையை கொண்டாடி மகிழுங்கள். எங்களிடம் குழந்தைகள் வெடித்து மகிழும் கம்பி மத்தா புராக்கெட் பூச்சட்டி சங்கு சக்கரம் லட்சுமி வெடி சரஸ்வதி வெடி, பெரியவர்கள் வெடித்து மகிழும் 1000 மாலை 5000 மாலை 10000 மாலை சரம் அணுகுண்டு வானத்தை வண்ணமயமாக்கும் மத்தாப்பு வெடிகள் பசுமை வெடிகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி கருமாத்தூர் வடக்கம்பட்டி கிளை நாகமலை புதுக்கோட்டை. தொடர்புக்கு 94 433 87 965.
2: வணக்கம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆலய தரிசனம். வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கும் ஆலய தரிசனம் கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் திருக்கோவிலிருந்து மீண்டும் நேரலையில் இணையலாம் நேயர்களே.
1: நிறைய பக்தர்கள் வந்து மனம் கொம்புல வந்து அம்மனை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாவே வந்து நிறைய இடங்கள்ல நம்ம இந்த பழம் சூறையாடுறதுங்கிற விஷயம் பாத்திருப்போம். ஆனா ரொம்ப புதுமையா, அது எனக்கு நிஜமாலுமே ரொம்ப புதுமையா இருக்கு. இங்க வந்து வெள்ளம் சூறையாடுறதுன்னு ஒரு விஷயம் பண்றாங்க. வெள்ளம் வந்து எல்லாருமே கை நிறைய வாங்கிட்டு வந்து பை நிறைய வாங்கிட்டு வந்து இங்க வந்து சூறையாடுறது அப்படின்னு சொல்லி எல்லார் பக்கமும் வந்து தூக்கி போடுறதுங்கிறது எனக்கு ரொம்ப புதுமையா இருந்தது இங்க நான் பாக்குறது. ஏன்னா பெரும்பாலும் இந்த தேர் திருவிழாக்கள் எல்லாம் பாக்குறப்ப இந்த பழம் சூறையாடுறது அப்படிங்கிற விஷயம் பொதுப்படியா நம்ம பாத்திருப்போம். இங்க வந்து இது ரொம்ப புதுமையா இருந்தது.
2: அம்மனுக்கே பாத்தீங்கன்னா வெள்ளம் தான் படைக்கப்பட்டது.
1: ஆமா, குறிப்பாவே நிறைய பழங்கள் அந்த மாதிரி நிறைய இனிப்பு வகைகள்லாம் வைப்பாங்க இல்லையா. ஆனா இங்க வந்துட்டு கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மனுக்கு வந்துட்டு இரண்டு நிறங்கள்ல, ஒரு சிகப்பு நிறம் ஒரு மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நிறத்துல வந்து வெள்ள கட்டிகள் வந்து வச்சிருந்தாங்க. இங்கும் தொடர்ந்து அவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துட்ட நேயர்கள்
2: நம்ம இணைஞ்சிருக்கிறோம். ஆலய தரிசனம் நிகழ்ச்சி வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கும் ஆலய தரிசனம் கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் திருவிழாவை ஒட்டி நேரலையில தான் இணைஞ்சிருக்கிறோம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ஐயா காத்திருக்காங்க. வணக்கம் ஐயா, உங்களுடைய பேர் சொல்லுங்க.
3: புதுப்பட்டி
2: கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க, சொல்லுங்க ஐயா. வடக்குவாச்சி செல்லியம்மன் திருவிழாவை பற்றி எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லுங்க.
3: இது வந்து பரம்பரை ஆதி காலத்துல வந்து வந்ததுப்பா.

0: வந்து உருவமா வந்து இல்ல. அது வந்து சாமி வந்து அந்த காலத்துல இருந்து வந்து சிறப்பா வந்து இது உருவம் இல்லாம இந்த முளைச்ச வந்த சாமி. இது வந்து பரம்பரையா வந்து இது வந்து அந்த காலத்துல வந்து உழுது இருக்காங்கப்பா, இந்த இடத்த வந்து விவசாயம் பண்ணி உழுது இருக்காங்க. அதுல இருந்து கலைப்புல கட்டுப்பட்டு இது பண்ணி அது ரத்தமா வந்து இது பண்ணி அது என்ன செக் பண்ணி பார்த்ததுல வந்து எல்லா ஊர் மக்கள்ல 18 மக்கள் வந்து இது பண்ணு இந்த சாமி வந்து கும்பிடுறதுப்பா. அது முத முறையா வந்து இது வந்து கலைப்புலாம் கட்டுப்படுது உழுது. அது விவசாய நிலம் தான், இது வந்து இடம் இருந்து விவசாய நிலம் தான். அதை வந்து இவங்க உழுதுல வந்து பார்த்து அது கலப்புல தட்டுப்படி அது வந்து ரத்தமா வந்துருச்சுப்பா. அது வந்து தட்டுப்படி ரத்தமா வந்துருச்சு, ரத்தமா வந்ததுல இருந்து. அப்ப என்னன்னு சொல்லி இப்ப எல்லா மக்கள் வந்து மொத்த உழுது வந்து மூணு பேர் உழுதாங்கப்பா. ஒன்னு வந்து செல்ல வகாரியா, இன்னொன்னு புளித்த வகாரியா, இன்னும் ஒருத்தவங்க வந்து அது தெரியல.
1: மூன்று பேர்
0: அது உழுதுருக்காங்க. உழுதுல வந்து கலப்புல கட்டுப்பட்டு சொல்லி அது பார்க்க வேண்டும். இந்த மாதிரி வந்து உருவமா வந்ததுனாலதான் சச்சுருவா அந்த சாமி வந்து நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்லப்பா, இந்தியாவிலே இல்லப்பா. இந்த அளவுக்கு நம்மளுக்கு உருவமா வந்து ஆற்றல் வாக்கு நம்ம என்ன நினைச்சு போறோம்னா இந்த வருஷம் நம்ம சாமி என்ன கும்பிட்டு போறோமோ அடுத்த வருஷம் நம்மளுக்கு நிறைவேறும். அது நேத்தியோட வந்து செய்வாங்க, எல்லா மக்களும் வந்து செய்வாங்க. ஆத்தா ஈஸ்வரர் அந்த அருள் வாக்கு வந்து அம்மா தாயி வடக்காசி அம்மனு அருள் வாக்கு வந்து என்னைக்குமே அது வந்து இருக்கும்பா.
1: சுத்துப்பட்டி 18 பட்டியமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழாவா இருக்கு. அம்மா வந்து சுயம்புவாக முளைத்தவள் அப்படின்னு சொல்றீங்க. இந்த அம்மனை எடுத்து கட்டணும்னு நினைச்சிருக்கீங்களா இன்னைக்காவது?
0: அது வந்து எடுத்து கட்டணுமா வந்து அது வந்து அம்மா வந்து உத்தரவு கொடுத்தாதாப்பா. அது வந்து அம்மா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஓரம் கட்டணும். செய்யறதுக்கு மக்கள் நிறைய இருக்காங்க. செய்யற மக்களுக்கு வந்து நம்ம இந்த வடக்கம்பண்டி வீட்டுக்காரவங்க அவங்க மக்கள் வந்து அவங்க வந்து அவங்க சாமி சேயாம்பண்டி சாமிக்கு வந்து வடக்காசியர் அம்மனுக்கு வந்து அவங்க விபிஎம் வேட்டுக்காரக்காரங்க வந்து நல்ல மதமா செய்யறாங்கப்பா. அவங்களுக்கு வந்து என்னை உறுதுணையே அந்த வடக்காசியர் அம்மன் வந்து உறுதுணையா இருக்கான். அதே மாதிரி வந்து செய்யறதுக்கு வந்து அந்த அம்மனோடு அருள் கொடுத்தா வந்து அவங்க செய்யறதுக்கு எல்லா 18 மக்கள் வந்து
1: ஒரு மனமுருகி வேண்டுபவர்களுக்கு வேண்டிய வரற்றை கொடுப்பவளாக காட்சி அளிக்கிறார் சேம்புவாக வடக்கு வாசி செல்லியம்மன் திருக்கோவில். மண்ணாளும் தாயே எங்கள் கருமாத்துறை எல்கையாலும் மகமாயி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. சொல்ற எல்லாருடைய கண்கள்லையுமே ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. அதற்கெல்லாம் காரணம் தாயாக நின்று இங்குள்ள மக்களை அனைத்து காக்கிறாள் அப்படின்னு தான் சொல்லணும். தங்க தமிழ் காப்பியத்துல சிலப்பதிகாரத்துல ரொம்ப ஒரு அழகா ஒரு வார்த்தை வந்து சொல்லிப்பாங்க. மதுரைக்கு வந்த கண்ணகியை ஊர் எல்லையில காவல் தெய்வமாக நின்று காத்தருடைய கொற்றவையை பற்றி இளங்கோ விடிகள் சூப்பரா வர்ணிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, திங்கள் முடி முடித்த தெய்வ சிறப்போடே எங்களுக்கு அருப்புரியும் எல்லை தெய்வமே அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதாவது ஊரை காக்கும் எல்லை தெய்வம் என்பவள் தாய் போல அனைத்து காப்பவள். அந்த வகையில மதுரை மண்ணின் பெருமிகு கருமாத்தூர் நிலப்பரப்புல வடதிசை நோக்கி அமர்ந்து அடியார் பிணி தீர்க்கும் அருள் சுடராய் வீட்டிருக்கும் ஸ்ரீ வடக்கு வாசி செல்லி அம்மன் பொற்பாத மலர்களை வணங்கி இந்த மாலை பொழுதுல ஆலய தரிசனத்துல நம்ம நேயர்களுக்கு மனத்துக்கண் வழியாக இந்த வடக்கு வாசி செல்லியம்மன் திருக்கோவில் திருவிழாவை நம்ம கண்டு கழிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் இல்லங்கள்ல நீங்களும் மனமுருகி இந்த அம்மனை வேண்டினால் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை அருள்பாலிக்கிறார். வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி பெருமையுடன் வழங்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலதான் இணைந்திருக்கிறோம். அடுத்ததா தங்க பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், பேரு
2: என் பேர் கீதா. நம்ம வந்து பாக்குற மாதிரியே தான் இருக்கும் அம்மனை பாக்குற மாதிரிதான் இருக்கும்.
1: இப்ப இங்க வந்துட்டு நிறைய கோவில்களுக்கு எல்லாம் போறோம் அப்படிங்கும் போது அம்மனுக்கு வந்து புடவை எடுத்து கொடுக்கறது, வளையல் வாங்கி கொடுக்கறது, மஞ்சள் வாங்கி தர்றது, அந்த மாதிரி நிறைய செய்வாங்க இல்லையா? அப்படி நீங்க பார்த்ததுல என்ன பண்றாங்க, நீங்க என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க?
2: குழந்தைகளுக்கு தான் இங்க அதிகமா வளையல் இதெல்லாம் போடுறாங்க. இங்க அதிகமா இருக்கிறதா குழந்தைகளுக்கு வந்துட்டு அது நிறைய நிறைவேறுது. அதனால நிறைய விஷயம் அவங்க அதுக்காகவே வராங்க. ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்காக இங்க அம்மன் டெய்லி தரிசனத்துக்கும் வராங்க. டெய்லியும் இங்க நடக்கும். ஆனா இந்த பங்கன்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்.
1: குழந்தை இல்லாம இருக்கிறவங்க அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை வரம் வேண்டிதான்
2: வருவாங்க. அடுத்த டைம் குழந்தையே வருவாங்க. அதுதான் பெரிய விஷயம். வந்து அம்மன் காலடியில வந்து படுக்க வச்சு அவரு சாமி கும்பிட்டு பண்ணிட்டு போவாங்க, தரிசனம் பண்ணிட்டு போவாங்க.
3: அனுபவம் அவங்க பார்த்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கர்மாத்தூர் அருள்மிகு வடக்கு வாசி செல்லியம்மன் பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க.

0: புரட்டாசி பொங்கல் திருவிழா ரொம்ப விமர்சையா நடந்துகிட்டு இருக்கு. ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி 18 பட்டியிலிருந்து கிராம மக்கள் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. கிராமங்கள் மட்டும் இல்ல, நகர்ப்புறங்கள்ல இருந்துமே கூட இங்க எல்லாரும் வந்துட்டு அம்மனை தரிசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க 18 பட்டிக்கும் பொதுவா இருக்கக்கூடிய முதன்மை தெய்வமா இருக்கக்கூடிய இந்த அம்மனை வழிபடுறதுக்காக ஒரு ஒரு ஊர்ல இருந்தும் ஒரு ஒருத்தருமா வந்து ஒரு ஒரு டீம் டீமா நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒரு ஒரு டீமா வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு டீமுடைய முளைப்பாரியும் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. இங்க நாங்க பார்க்கும் பொழுது அதெல்லாம் நம்ம நேயர்களுக்கெல்லாம் நம்ம பாக்குறது சொன்னாலே ஓகே, அவங்களாம் ஒரு கற்பனைக்கு போயிடுவாங்க இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னா. சாவடி வடிவத்துல முளைப்பாரி இருக்கு, அம்மனுடைய அலங்காரம் முழுக்கவும் வந்து முளைப்பாரியாவே கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே வரிசையா அழகா அந்த முளைப்பாரியை தூக்கி வந்தது. அது மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீசெட்டி பார்த்தோம், அதுக்கப்புறம் 1000 கண் பானை பார்த்தோம். ஆனா 21 சட்டியில அந்த அம்மனே வந்து இறங்கின மாதிரி ஒரு அம்மன் வடிவத்திலேயே ஒரு அழகா 21 சட்டி ஏந்தி அந்த அக்னி சக்தி ஏந்தி வராத பாக்கும்போது நமக்குலாம் மேலாம் புள்ள இருந்துச்சு, வார்த்தையே வரல அதை சொல்லணும். அதுலயும் குறிப்பா பாக்குறப்ப இன்னொரு விஷயம் முன்னாடியே பேசும்போது சொன்னாங்க, இது வந்து பெண்களுக்கான கடவுள், பெண்களை வந்துட்டு முதன்மைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கடவுள்னு. இங்க வரக்கூடியவங்க 3/4 பேர் வந்து பெண்கள் அக்னி சக்தி எடுத்தாங்க. அந்த அக்னி சக்தியுமே வந்து ஒரு பெண் தான் வந்து ஏந்திட்டு வந்தாங்க. பார்க்கும் பொழுதே வந்து அவ்வளவு அழகா இருந்தது. அவங்க குறிப்பா நம்ம பாக்குறப்பதான் வந்துட்டு ஒரு வித கலைப்பு அப்படிங்கிறது எப்பவுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க ரொம்ப புன்னகையோட ரொம்ப மகிழ்ச்சியா அந்த அத்தனை அக்னி சக்திகளையும் ஏந்திக்கிட்டு ஒரு ஆளா ஒத்த ஆளா வந்து திருஷ்ட முகத்தோட வந்ததுங்கிறது பாக்க ரொம்ப அழகா இருந்தது. இல்லையா, நம்மளுடைய கண்ணுக்குள்ள அந்த முகம் வந்து பதிந்துருச்சுன்னு தான் சொல்லணும் இல்லையா. நிச்சயமா நம்ம கண்ணுக்குள்ள பதிஞ்ச அந்த விஷயத்த நாங்க வார்த்தைகளா சொல்லி நேயர்களாகிய உங்க எல்லாருடைய நெஞ்சுக்குள்ளையும் பதிய வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு நிகழ்வை நமக்காக அமைச்சு கொடுத்தவங்க வடக்கம்பத்தி வீதியம் ஜாசி பத்தாசு கம்பெனியினுடைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சிதான் நம்ம இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதேதான் இப்ப நீங்க சொன்னீங்களா, அந்த அம்மன் அவங்களை பார்க்கும்போது என்னதான் வந்து அவ்வளவு தூரம் நடந்திருந்தது உடல் கிளைப்பு இருந்தாலும் அந்த அம்மனை பார்த்த உடனே அவங்க முகத்துல வந்து அந்த களைப்பெல்லாம் நீ ஒரு புன்னகை வந்துச்சுனே அப்படியே அதை அந்த புன்னகை வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க களைப்பா இருக்காங்க, நமக்கு பார்க்கும்போது கூட அதை பார்க்கும்போது அவ்வளவு புத்துணர்ச்சியா இருந்துச்சு. அந்த அம்மனுக்காக நம்ம என்னாலும் செய்யலாம்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்களோட நேர்த்திக்கடன்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல ஒருத்தவங்க அக்னி சக்தி ஏந்தி வரும்போது போதுமா நீ இறக்குமா சுத்தி வந்தது போதும் அப்படின்னா அந்த அம்மாளுக்கு அந்த அக்னியை இறக்குறது கூட மனசு வரல. அதை வச்சு அவ்வளவு அழகா விளையாடுறாங்க அக்னி சக்தியை வச்சு ரொம்ப அழகா. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிடம் கழிச்சுதான் அந்த மண்டி போட்டே அந்த அக்னி சக்தியை இறக்குறாங்க. இப்படி எல்லாம் நம்ம பார்க்கும் போது நமக்கு கண்கொள்ளா காட்சியாக தான் அமைஞ்சிருக்கிறது.
1: ஆமாங்க, நம்ம வந்து இறங்கினவுடனே இப்ப நம்ம சகோதரிகள் சொன்ன மாதிரி முளைப்பாரி தூக்கிட்டு வந்த அந்த காட்சிகள் தான் நம்ம கண்ணு முன்னாடியே நிக்குது. அத்தனை பெண்கள் முகத்திலும் அவ்வளவு சந்தோஷம் இருக்கிறதுனா மழை வேண்டி சொன்ன மாதிரி இப்ப விதப்பு போட்டு தைல அறுவடை பண்றதுக்காக மழை வேண்டி அந்த அம்மனை மனமுருக வேண்டி வருகிறார்கள். தன் உள்ளத்தில் இரு அதாவது எப்படின்னு தன் குடும்பத்துல இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சக மனிதர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைச்சிருக்கணும் அப்படின்னு வேண்டி அவ்வளவு அருமையா இடம் வந்து ஒரு பொருட்டே இல்லைங்க அப்படின்னு. இடம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் இருக்கக்கூடிய மக்களுடைய மனங்கள் பெரியது. ஒருத்தர் ஒருத்தர் நலம் விசாரிச்சு அதாவது திருமணமான பெண்கள் தங்களுடைய பிறந்த வீட்டுக்கு அவங்களோட உறவுகளோட அவ்வளவு ஆனந்தமா வந்து பேசுறத பார்க்கும் போது சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்லணும் நம்மளுக்கு. நிச்சயமா ஒரு பக்கம் வந்துட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வழிபாட்டுல வந்து பிஸியா இருக்காங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் குழந்தைகள் அதடா இங்க பார்த்தாலே வந்துட்டு திருமண பக்கம்லாம் வந்து கடை வீதி அந்த பக்கம் வந்து ராட்டினம் அப்புறம் பலூன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு இந்த ஏரியாவே. திருவிழா அப்படின்னாலே அப்படித்தானே அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட இங்க கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு ஊரு அந்த ஊரை சுற்றிலும் வந்து முற்றிலுமா வந்து கடை இருக்கு. அந்த கடைகளுக்கு நடுவில் இந்த கோவில், கோவிலை சுத்தி வந்து பெண்கள் ஆண்கள்னும் குழந்தைகள் எல்லாம் வெளியில வந்து விளையாடுறது அவங்க எல்லாருடைய முகத்திலையும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான்ப்பா திருவிழா, இதோ ரொம்ப வரைக்கும் கழிச்சு எனக்கு ஒரு நல்ல திருவிழா வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது.
0: கண்டிப்பா கலைமான் கருமாத்தூர் அப்படின்னு சொல்றாங்க. கலைகளுக்கு பெயர் போன இடமாக கருமாத்தூர் வந்து விளங்கப்படுது. அது மட்டும் இல்லாம சூரியன் மெல்ல மறையும் இந்த அங்குசாய பொழுதுல கருமாத்துறை திருவிழா கோலம் பூண்டுள்ளது. பொதுவா புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்குதான் உகந்தது உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஆனா தென் தமிழகத்தின் கிராமப்புற காவல் தெய்வங்களுக்கும் அம்மன் ஆலயங்களுக்கும் இந்த புரட்டாசி பொங்கல் திருவிழா அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இங்க பேசிய மக்கள் எல்லாருமே தை மாசம் அறுவடை பண்ண போறதுனால இப்பவே வந்துட்டு நாங்க அம்மனை வழிபட்டாதான் மழை வந்து செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விளைந்த பயிர்களும் உழைத்த உழைப்பும் செழித்து நின்றதை இறைவனுக்கு நன்றியாக சொல்லும் விதமாக இந்த புரட்டாசி பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுது. நமது கருமாத்தூர் அருள்மிகு வடக்கு வாசி சென்னியம்மன் திருக்கோவில் புரட்டாசி பொங்கல் நாள் என்று ஊர் மக்கள் அனைவருமே ஒன்று

0: கோரி பச்சரிசி மாவிளக்கிட்ட புதுப்பானையில பொங்கல் இட்டு அம்மனுக்கு படைப்பது அப்படின்றது தலைமுறை தலைமுறையாக தொடரும் ஒரு மகத்தான மரபுனே சொல்லலாம். நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மாவிளக்கு ஏந்தி அந்த அம்மனுக்கு அதுவுமே படைக்கப்படுது. இப்படி நிறைய விஷயங்கள் அம்மனுக்காகவே படைக்கப்படும் போது இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக மொத்தமா காத்துக்கிட்டே இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: அஞ்சு வரணும்
0: சொல்லுங்கம்மா. நீங்க இந்த வடக்கு வாசி செல்லி அம்மனை பத்தி சொல்லுங்க எங்களுக்கு ரெண்டு வார்த்தைகள். அம்மனை சொன்னாலே வார்த்தைகள் வந்துடும், அதனால எதுவுமே நம்ம ப்ரீ பிளான்டா ப்ரிப்பேர் பண்ண தேவையே இல்லை சொல்லுங்க.
1: நினைச்ச காரியம் நடக்கும். இந்த அம்மனை வேண்டி இருந்தோம்னா ஆண்டுக்கு முதல் இருந்தது இல்லை, இப்ப வந்து இந்த அம்மனை நினைச்சு நம்ம ஏதாவது செஞ்சோம்னா உடனே நமக்கு நிறைவேறும். அதனால இந்த 18 கிராம மக்களும் இது இவங்க மலப்பாறை எடுத்து நல்லா சாமி கும்பிடுவாங்க.
0: உங்களுடைய
1: வேண்டுதலா
0: இந்த வருஷம் என்ன பண்ணீங்க?
1: கால் பாதம் வாங்கி

0: நல்லா சாமி கும்பிடுவாங்க.
1: உங்களுடைய வேண்டுதலா இந்த வருஷம் என்ன பண்ணீங்க அம்மா?
0: நான் வந்து கால்வழின்னு சொல்லி மாமன் நேர்ந்திருந்தேன், இப்ப கால்வழி சொல்லியாச்சு. சாமிக்கு
2: கால் பாதம் வாங்கி வைக்கிறதெல்லாம் இருக்கு,
0: கால் பாதம் வாங்கி வைக்கிறது இருக்கு. சிலவங்க வந்து பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு பொண்ணு, அதே மாதிரி அம்மன் உருவ சிலையே அப்படியே பொண்ணாகவும் ஒரு வாரம் வரதிலிருந்து நம்ம வந்து பூசாரிப்பட்டியில சேர்க்க சொல்லுவாங்க அந்த பாதத்தை, அங்க இருந்து கொண்டு வந்து இங்க வந்து வச்சு அதுக்கப்புறம் காலையில சாமி வந்து வச்சுட்டு அம்மனை தரிசிச்சுட்டு அப்புறம்
1: அந்த கால் பாதம் பொம்மைகள் எல்லாமே சுத்துப்பட்டி எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு இடத்துலதான் வாங்குவீங்களா?
0: அந்த ஒரே இடம் தான், அந்த பூசாரிப்பட்டியில தான் செய்வாங்க. அவங்க மண் மண் சுயவர்கள் அவங்கதான் இருக்கலாம். ஆனா சிலது வந்து நம்ம அந்த ஒரு கால் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஒரு கால் வரணும்னு சொல்லி நின்றுருக்கோம், ஒண்ணு வந்து நம்ம வந்து ஏதோ ஒண்ணு நம்ம தலைவலி அப்படி. அப்ப சாமியினுடைய உருவத்தில மட்டும் செஞ்சு வைப்போம், நம்ம நேர்த்திக்கிறது என்ன கையை கால் எது நேர்ந்திருந்தாலும்
2: ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து கேட்கலாம். வடக்கமிட்டி டிபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சி.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கு பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர், வடக்கம்பட்டி, தீனா விளக்கு மற்றும் நாகமலை புதுக்கோட்டை. விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வந்தாச்சு வந்தாச்சு, தீபாவளி வந்தாச்சு. விபிஎம் ராசி பட்டாசுகளுடன் பண்டிகையை கொண்டாடி மகிழுங்கள். எங்களிடம் குழந்தைகள் வெடித்து மகிழும் கம்பி மத்தாப்பு, ராக்கெட், பூச்சட்டி, சங்கு சக்கரம், லட்சுமி வடி, சரஸ்வதி வடி, பெரியவர்கள் வெடித்து மகிழும் 1000 மாலை 5000 மாலை 10000 மாலை சரம், அணுகுண்டு, வானத்தை வண்ணமயமாக்கும் மத்தாப்பு வெடிகள், பசுமை வெடிகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி கருமாத்தூர், வடக்கம்பட்டி, கிளை நாகமலை, புதுக்கோட்டை. தொடர்புக்கு 94 483 87 965. வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கு பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர், வடக்கம்பட்டி, தீனா விளக்கு மற்றும் நாகமலை புதுக்கோட்டை.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கும் ஆலய தரிசனம். இன்னைக்கு ஆலய தரிசனத்துல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த அம்மனை பாக்குறதுக்காக இன்னும் நிறைய பக்தர்கள் வந்து திரண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அம்மனை பத்தி பேசுறதுக்காக அடுத்ததா ஒருத்தர் நம்ம கூட இணைந்திருக்காரு. வணக்கம், உங்க பேரு சொல்லுங்க.
4: வணக்கங்க, என் பேரு செந்தில்குமார். நாங்க கருமாத்தூர்ல 2012 2026 வரைக்கும் 14 ஆண்டுகளா நாங்க அன்னதானம் வழங்கிட்டு வரோம். நாங்க ஆரம்பத்துல வந்து ஒரு 10 பேர் நாங்க வந்து இளைஞர்களா சேர்ந்து ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து வாண்டடா வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாங்க கொடுக்க ஆரம்பிச்சதுல வந்து இன்னைக்கு வந்து அதிகமா டெவலப் பண்ணி போயிட்டே தான் இருக்கோம். அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களுக்கு கொடுக்குறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. மக்களும் எங்களை தேடி வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
1: நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, இப்ப வந்து இத்தனை வருஷம் வந்து நீங்க தனியா ஆரம்பிச்சது, இப்ப இத்தனை மக்கள் உங்களுக்கு துணை இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த அம்மனோட துணை இல்லாம இது நடந்திருக்க சாத்தியம் கிடையாது. அந்த மாதிரி அந்த அம்மன் வந்து உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க?
4: அம்மன் எங்களுக்கு பங்கு வைக்கல, அம்மன் தான் எங்களுடைய வாழ்க்கைய. அதுல வந்து நாங்க எதுவும் மறைக்கிறது இல்ல. எங்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் அம்மன் வந்து எல்லோருடைய வாழ்க்கையும் முழுமையா அம்மன் தான் இருக்காங்க. அம்மனை பத்தி இன்னைக்கு இங்க பேச வாய்ப்புறது மதுரை எஃப்எம்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.
1: நன்றி. உங்க பேர் சொல்லுங்கயா?
4: சதீஷ்குமார்.
1: நீங்க சொல்லுங்க, அம்மன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மன்னா உங்களுக்கு யாரு, அந்த மாதிரி பகிர்ந்துக்கோங்க.
5: எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா சொல்றது அம்மன் தான். வருஷம் வந்து இந்த ஒரு திருவிழா வந்து ரொம்ப பெருசா கொண்டாடுவோம். எங்க இருந்தாலும் எந்த வேலைதான் லீவ் விட்டு வந்துடும், ஸ்கூல் தான் லீவ் விட்டுருவோம், லோகம் விட்டுருவாங்க. அவர் சொன்னமேதான் நாங்க ஒரு 10 பேர் சின்ன வயசுல இருந்து ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்டேஜ் ஒன்று எல்லாருமே வேலைக்கு போன பின்னாடி நம்ம ஏதாச்சும் செய்யணும், நம்ம ஊருக்கு செய்யணும், அதுல ஒரு டெவலப் ஆகி வந்ததுதான் இந்த அன்னதானம். அப்படியே முதல்ல நாங்கள் 10 பேர் மட்டும் அவங்க இருக்கிற அமௌண்ட்டை போட்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அப்ப சொன்னமே இந்த ஒரு 10 வருஷம் முழுசா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் தான் ஒருத்தர் ஏன்ப்பா நீங்களா பண்றீங்க, எங்க வீட்டுல கேட்க மாட்டீங்களா, நாங்க பண்ண மாட்டோமா? எங்களுக்கு அடுத்த இளைஞர்கள் வந்து இந்த மிலிட்ரி போலீஸ் போறாங்களே, ஏன்னா எங்க வீட்டு நீங்க நாங்களும் தருவோமே அப்படின்னு இருந்தாலே. இப்ப முதல் ஒரு 2 சிப்பம் 3 சிப்பம் இப்ப வந்து 7 சிப்பம் அப்படின்னு பெருசா போயிட்டு இருக்கு. இந்த 1 வருஷம் கூட ஸ்டாப் ஆகல அந்த அளவுக்கு அம்மன் எங்களை கொண்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க.

0: யாரும் இந்த வரைக்கும் வராம இருந்தது கிடையாது. அதுதான் எங்க அம்மன் நல்லா காப்பாத்திட்டு வந்து.
1: ரொம்ப நன்றி. இவங்க சொன்னதுல வந்து நம்ம ரெண்டு விஷயம் வந்து கண்டிப்பா குறிப்பிட்டு பாக்கிறோம். தானத்தை சிறந்த தானம் மன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இளைஞர்கள்லாம். அதுவும் முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமா ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷம் சொல்ல போனா 10 வருஷம் வந்து அவங்க எல்லாரும் முன்னு சேர்ந்து இந்த அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து திருவிழாத்தோட முக்கியமான அம்சமே இதுதான். எந்த ஊர்ல எங்க செதறி கிடந்தாலும் திருவிழானா எல்லாரும் முன்னு கூடிடுவாங்க. அதே இதுதான் வந்து கரெக்டா இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா வணக்கம், உங்க பேரு? நீங்க இந்த கோவில்ல எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? இந்த கோவில் திருவிழாவை எந்த மாதிரி எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறத எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது திருவிழா கொண்டாட்டம்?
2: சின்ன வயசுல இருந்து ஆடிப்பாடி சந்தோஷமா இருந்தது காலகட்டம். நாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே அவங்க போலீஸ் வேலை அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும். போன டயத்துல எங்களால முடிஞ்சதே ஒரு சின்ன உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு 10 பேர் மூலியமா ஆரம்பிச்சோம். இப்ப மக்கள் எல்லாமே சேர்ந்து அவங்களால முடிஞ்ச நன்கூட எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் நாங்க வேணாம்னு நிராகரிக்காம எல்லாமே சேர்ந்து செய்வோம்ன்றதுனால அவங்களோடையும் ஏத்துக்கிறோம், பிளஸ் எங்கடையும் சேர்த்து போட்டு எப்பயும் போல பண்ணி எல்லாம் ஈவனா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்தே பண்ணி வச்சிருக்கோம்.
1: ரொம்ப அன்னதான
2: ஆமா அன்னதான குழுனாலே நாங்க தான். அது ஒரு ஸ்பெஷல்
1: வந்துட்டு ஒரு ஒரு வருடமும் ஒரு ஒரு மாதிரி புதுமையா நம்ம அம்மன் தரிசிக்கும் போது அம்மனுடைய அலங்காரங்கள்ல எப்படி வந்து புதுமை பாக்குறோமோ அதே மாதிரி இந்த உணவு அன்னதானம் வழங்குறதுலயும் நிறைய இடங்கள்ல புதுமைகளை பாத்துட்டு இருக்கோம். இப்ப அந்த மாதிரி நீங்க வருடம் வருடம் ஏதாவது புதுமையான அன்னதானங்கள் கொடுக்குறீங்களா?
2: ஆமா வருடம் ஒரு வருடமே சேஞ்ச் பண்ணிடுறோம். ஏன்னா கொஞ்சம் தடுமாறினாலே மற்றவங்க எல்லாமே கொடுத்த அன்னதானம் கொடுத்தவங்க வந்து முகம் சொலுத்திடக்கூடாது. நம்ம கொடுத்தோம் இந்த மாதிரி 1000 நிமிஷம் மௌன் சொல்லிட்டு கூட அதனால அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக தான் பண்ணணும்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோம். அடுத்தாட்டி இன்னும் சிறப்பாக வருவோம். சிறப்பாக என்னென்னமோ மக்களுக்கு என்ன முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம்.
1: ரொம்ப சந்தோஷம். நான் மகிழ்ச்சி நீங்க சொன்னதுல. ஆனா உங்களுக்கு பர்சனலா இந்த அம்மன் என்ன விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க?
2: அம்மன் வந்து அவ சொல்ல முடியாது மேடம், அவ எல்லையெல்லாம் சக்தி உள்ளவ சரிங்களா. எனக்கு சின்ன வயசுல சின்ன சின்ன நோய் வந்ததுனால அவங்ககிட்ட அம்மாட்ட தான் ஆயனகன் பண்ண முளப்பயிலாம் அக்கா அவங்க எடுத்திருந்தாங்க. அவங்கள எடுத்ததுனாலதான் அந்த நிவர்த்தினா குணம்லாம் நோயினா குடும்பம். இப்ப கூட ரீசெண்டா கூட என் அக்கா பையனுக்கு அம்மா போட்டு அது இன்னும் சரியாகாம இருந்துச்சு. இன்னைக்குதான் ஆயிரங்கன் பணம் எடுத்து கொடுத்து அவர்கிட்ட அது கும்பிட்டு வந்ததுனாலதான் அவன் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கா. அந்த இது வந்து இந்த வந்து அவதான் சொல்றல எல்லையெல்லாம் சக்தி இல்லாத எப்பயுமே எங்களுக்கு செத்த தாயா இருந்து காப்பாத்துச்சு.
1: ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா ஒரு ஒருத்தரும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர்?
2: என் பேர் சுரேன்.
1: சொல்லுங்க
2: சார், நீங்க கோவில் விழா குழுல இருக்கீங்களா? என்ன மாதிரியான விளையாட்டு குழுவா தான் இருந்துச்சு. இப்ப வந்துதான் இப்ப நாளடைவுல வந்து இது ஒரு பணி குழுவா வந்து மாத்திருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி திருவிழானாலே ஒரு நாடகம் ஆடல் மாடல் இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் பிற்காலத்துல நம்ம இது ஒரு இந்த சேவையை எடுத்து பண்ணுவோம் சொல்லி இப்போ ரீசெண்டா ஒரு 10 வருஷத்துக்கு மேல இந்த சேவையை நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்.
1: ஒரு விளையாட்டு குழு சடனா வந்து ஒரு சமூக சேவையில இறங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எடுத்து இப்ப அன்னதானம் மக்களுக்கு குடுக்கறது. அதுவும் நீங்க கோவிலுக்கு வரவங்க இல்லாம பொதுமக்கள் யாரு வந்து கேட்டாலுமே அன்னதானம் இருக்கு அப்படிங்கறத குடுத்துட்டு இருக்கிறதா சொன்னீங்க. உங்களுக்கு பர்சனலா இந்த அம்மன் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வழங்கி இருக்கோ அதை பத்தி?
2: எங்க வீட்டுல எங்க அம்மாவும் சரி எங்க அப்பாவும் சரி நேற்று கடனா ஏதாச்சும் ஒரு நேர்ந்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி நல்லது நடந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் முளப்பாரி எடுக்கிறோம், ஆயிரங்கன்னு பானை எடுக்கிறோம், வெள்ளக்கட்டி சூறா விடுறத பாத்துருக்கீங்க, உள்ள சாக்லேட் சூறா விடுவாங்க, பாலப்பழம் சூறா விடுவாங்க, இதெல்லாம் ஒன்று ஒன்று மனசுல அவங்க நேர்ந்துக்கிறது, சாவடி எடுப்பாங்க, இந்த மாதிரி மனசுல நேர்ந்துக்கிட்டு அதை அந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த நேர்த்தி கடனை அந்த வருஷமே வந்து நிறைவேற்றிடுவாங்க.
1: ஆடல் பாடல் பொழுதுபோக்கு நாடகம் இதெல்லாம் தாண்டி நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி அன்னதானம் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த செயல் வந்து பாராட்டத்தக்கக்கூடியது. மீண்டும் மீண்டும் மென்மேலும் உங்களுடைய சேவைகள் தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சி. கருமாத்தூர் அருள்மிகு வடக்கு ஆட்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் திருவிழாவை ஒட்டி நேரலையில தான் நேயர்களை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து ஒரு பாடலும் கேட்டு வந்தெல்லாம் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு இணைந்திருக்கிறது ஆலய தரிசனம். கருமாத்தூர் அருள்மிகு வடக்கு வாச்சி செல்லியம்மன் திருக்கோவிலிருந்து நேரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. தொடர்ந்து நேரலையில் இணைவோம்.
1: கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் திருவிழா ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருக்கு. குறிப்பா நேரம் ஆகமாக கூட்டம் எல்லாம் கலையும் சொல்லுவாங்க, ஆனா இங்க நேரம் ஆக ஆக கூட்டம் வந்து அலைக்கடல் போல அலமோதுது அப்படின்னு தான் சொல்லணும். 18 பட்டி மக்கள்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஊர் கிராமங்கள்ல இருந்துமே ஒரு ஒரு மக்கள் முதன்மை தெய்வமா இருக்கக்கூடிய கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மனை வந்துட்டு வழிபடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. வித்தியாசமான வேண்டுதல்கள் எல்லாமே இங்க பார்க்க முடியுது. அந்த வேண்டுதலுக்கான நேர்த்தி கடன் அப்படிங்கறது வந்து இங்க ஒரு ஒருத்தருமே வந்து மனமுருகி அம்மனுக்காக, அம்மன் இதை பண்ணினாதான் எனக்கு இதை பண்ணுவாங்கன்னு கிடையாது, அவ எதுவுமே செய்யாம அவகிட்ட நம்மளுடைய குறைகளை எடுத்து சொன்னோனாலே போதும், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்த அவ ரொம்ப தெளிவா செஞ்சு கொடுத்துருவான் நம்மளுக்கு. இன்னும் சொல்ல போனா அவளுடைய காலடி மண் இங்க இருக்கு, நம்மளுடைய காலடி வந்து இங்க பற்றிருச்சு அவளுடைய மண்ல அப்படின்னாலே நமக்கு என்ன குறைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு தரக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன் நம்மளுடைய கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் அப்படின்னு இங்க வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிறைய பேர் அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு பக்கம் வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசலாம்.
2: அதாவது என்ன நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்லவுமே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்த உடனே அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது, ரொம்ப ஒரு கண்கொள்ளா காட்சி. வந்த உடனே அந்த அம்மனுடைய வாசல்ல கால் பதித்த உடனே நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது போல இருந்துச்சு. உள்ள நுழைந்த உடனே வெள்ளக்கட்டி சூறையிட்டாங்க, அது மட்டும் இல்ல அம்மனுக்கு படைத்ததே அந்த வெள்ளக்கட்டி தான் படைச்சாங்க, அதுலயும் ஒரு பிரசாதம் நம்மளுக்கு ஒரு இனிப்பு கிடைத்தது அப்படின்றது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான தருணமாகவும் இருக்கு. அம்மனிடம் நேர்ந்து கொண்ட பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்துற இந்த தருணத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிலிர்ப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். டீ சட்டி எடுத்து அது மட்டும் இல்லாம மாவிளக்கு ஏந்தி பக்தர்கள் அன்னையின் பிரகாரத்தை சுற்றி வராங்க. சுற்றி வரும்போது அம்மா செல்லியம்மா எங்களை என்றும் கைவிடாம காத்தருள்வாய் தாயே அப்படின்ற ஒரு முழக்கத்தோட கண்கள்ல ஒரு கண்ணீர் வெள்ளம் பொங்க இந்த கருமாத்தூர் மண்ணையே சிலிர்க்க வைக்கிறது இந்த ஒவ்வொருத்தவருடைய வேண்டுதலும். குடும்பத்தின் நலன், பிள்ளைகளின் கல்வி, விவசாயம் செழிப்பு, தொழில வெற்றி என அனைத்துக்காகவும் அன்னையின் பாதங்கள்ல பூக்களை தூவி மக்கள் வேண்டி நிற்கிறாங்க. இந்த சூரியன் மறையும் இந்த அந்தி மாலை பொழுதுல நம்ம இன்னைக்கு வடக்கு வாசி செல்லியம்மன் திருக்கோவில்ல இருக்கோம். இப்ப நம்ம நிறைய பெரியவங்க எல்லாம் மீட் பண்ணிட்டோம், நாங்களும் பேசுவோமே அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு குட்டி அழக காத்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசலாம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
3: வெங்கடேசன்.
1: உங்க பேரு? விஸ்வா. என்ன படிக்கிறீங்க? சொல்லுங்க. வடக்கு வாச்சி செல்லியம்மன் திருவிழா பார்க்கவும் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த திருவிழாக்காண்டி எவ்வளவு நாள் வெயிட் பண்றீங்க?
3: ரொம்ப நாள் வெயிட் பண்றேன், நல்லா ஜாலியா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்றேன்.
1: நீங்க என்ன இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா?
3: போயிட்டு வந்துட்டேன்.
1: போயிட்டு வந்து அம்மனை தரிசிக்க வந்தாச்சு. சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு திருவிழா? நல்லா தான் என்னென்னலாம் நீங்க பண்ணுவீங்க திருவிழான்னு வந்துட்டாலே? எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவீங்க?
4: ஜாலியா
1: இருப்பீங்க. ஒன் வேர்டு மாதிரி ஒரே க்வெஸ்டின், ஒன் வேர்ட்ல பதில், அதை தவிர நாங்க பதிலே பேசணும்.

0: நீ சொல்லுப்பா.
1: ஆ நல்லா என்ஜாய் தாங்க பண்றோம். இப்ப போய்கிட்டாங்க வந்தோம், பாட்டு நல்லா பாட்டு போட்டாங்க, நல்லா
0: ஆடுனாங்க. அம்மன் பாடலும் கணேசன் பாடலும் அப்படியே விநாயகர் பாடல் இப்படிலாம் எப்படியே திப்பிக்குது. அதை பார்த்துட்டு ஒரு ஆட்டம் பாட்டத்தோட தான் இருக்கீங்க என்ன தம்பி. இருந்தாலும் நான் கேட்டதுக்கு நீ ஒரு வார்த்தையில பதில் சொன்னனால நீ
2: எல்லாரும் பரிச்சு எழுதி டயர்டா இருக்காங்க. இருந்தாலும் விடக்கூடாது, நம்ம ஊர் திருவிழாவா நம்ம கொண்டாடாம வேற யாரு கொண்டாடுவா அப்படின்னு சொல்லி அந்த டயர்ட்னஸோடயும் பசங்க ஆட்டமும் பாட்டமும் ஜாலியா சுத்தி சுத்தி வர்றாங்க. இன்னும் இது இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எது என்ன எதிர்பார்க்கறீங்க திருவிழால? நாங்க வளர்ந்து வந்தோடனே கட்டாயமா நாங்க இதை விடாம பின்பற்றுவோம்னா உங்களுக்கு எந்த விஷயத்த சொல்லுவீங்க?
1: இந்த கோயில் திருவிழா வச்சா மிஸ் பண்ணுவேன்.
0: இந்த கோயில் திருவிழா
1: மிஸ் பண்ண மாட்டான்.
0: அதாவது அவங்க பிளான் பண்ணி வச்சாங்க, நாங்க எந்த ஊருக்கு எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும்
3: எந்த ஊர் போனாலுமே எங்க ஊர் திருவிழா அவங்க நான் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வடக்கு வாசி செல்லியம்மன் திருக்கோவில்ல இருந்தா நேரலை நிகழ்ச்சியில வந்து இணைந்திருக்கிறோம். இப்ப நம்ம கூட முதல்ல நம்மளுக்கு வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க, அதே போல நன்றியுறையும் நாங்க தான் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட காத்திருக்காங்க. வடக்கம்பட்டி டிவிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சி தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். உரிமையாளர் துரைப்பாண்டி ஐயா தான் நம்மளுக்கு நிகழ்ச்சி ரொம்ப அருமையா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 54 நிமிடங்கள் ஓடி செய்யா எப்படி போனதுன்னு எங்களுக்கு தெரியல. நன்றியுறையும் நீங்க இருவருமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ணிடலாம்.
4: ஆகாசவாணி மதுரை பண்பலைக்கு வணக்கம், நன்றி. இதை ஏற்பாடு செய்த பூச்சலத்துக்கு கோடாரவோட நன்றி. இந்த அம்மன் அருள் உங்களுக்கு எப்படி இருக்கு, எங்களையும் காப்பாத்து உங்களையும் நல்லபடியாக காக்கும். இது நன்றி உரையே மாப்பிள்ளை கண்ணன் அவர்கள் உரையாற்றுவார்.
5: இப்பொழுது உண்மையிலே வந்து இந்த நிகழ்ச்சி வந்து மதுரை ஆகாசவாணி கொடுத்த இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு, அதாவது நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாமே வந்து காதல வானொலி அப்படி கேட்டு இன்னைக்கு நேரடியா பேசும்போது எங்களுக்கு உண்மையிலே மிக சந்தோஷம். ஏன்னா உள்ளத்துல உள்ளத அப்படியே சொல்லும் போது அது இதுவும் பல காதுகளுக்கு போய் சென்றடைந்த போது உண்மையிலே இந்த ஆகாசவாணிக்கு வந்து நாங்க ரொம்ப ரொம்ப நாங்க ஒரு நன்றி கடன் பட்டிருக்கோம். அதுபோக எங்களுடைய இந்த மண் சார்ந்த விஷயங்களை நீங்க இந்த வெளி உலகத்துக்கு எடுத்து இந்த அளவுக்கு நீங்க சொன்னது எங்களுக்கு உண்மையிலே வந்து நாங்க இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ்ந்ததுக்கு சமமாகவே நாங்க எண்ணுகிறோம். ஏன்னா உண்மையிலே எங்களுக்கு அது ஏன்னா நாங்கள் குடத்துக்கு லிட்டர் விளக்காக இருந்தது, இப்போ குண்டின் மேல் லிட்டர் விளக்காக நாங்கள் இருந்ததுக்கு இந்த கருமாத்தூர் 18 பட்டி மக்கள் சார்பாக மதுரை ஆகாசவாணிக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஐயா அதுபோக அதாவது 5-6 தலைமுறைகளாக பிபிஎம் பட்டாசு அவங்களுடைய அந்த மூத்த அந்த அந்த தொழிலும் இங்கே மூத்த தொழிலும் அதிலும் மூத்த ஒரு சகோதரான திரு துரைப்பாண்டி அவர்கள் பிபிஎம் ராசி அவர்கள் அவரு பேர் மட்டும் ராசி இல்லை, அவர் எப்ப போனாலும் எங்க போனாலும் ராசிதான். அவரு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு அமைதியா இருந்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வெடி வெடிக்க அது சிரிப்பு மக்கள் சந்தோஷம் பொங்கி எழும். அந்த அளவுக்கு வந்து மக்களை எல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நபர் எங்க கருமாத்தூருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு புன்னகை மன்னன் அவர் வந்து ராசி பட்டாசு தரதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். மற்றும் இதில் சகோதரிகள் அனைவருக்கும் எங்களால் வந்து இந்த கூட்டத்துக்குள்ள உங்களை நான் எதுவும் சரியா எதுவும் கவனிக்க முடியல. இருந்த போதிலும் நாங்கள் எங்களுடைய நன்றியும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதை தெரியப்படுத்துகிறோம். நன்றி.
0: உங்களுடைய வார்த்தைகளே எங்களுக்கு போதுமானதுன்னு சொல்லலாம். உங்க நம்ம அனைவருக்குமே மகிழ்ச்சி செழிக்கட்டும், வாழ்க்கை வந்து உயரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கம்பட்டி பிபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சி கருமாத்தூர் அருள்மிகு வடக்கு வாசி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் திருவிழாவை ஒட்டி திருக்கோவில் வந்து நேரலை மிக சிறப்பாக நிறைவு பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமா, ஏன்னா நிறைவா பேசினவர் வந்துட்டு எல்லாருக்கும் அவர் வந்து அழகா பட்டம் எல்லாம் கொடுத்து எதுவுமே கவனிக்கலாம் அப்படிலாம் இல்ல, உங்களுடைய புன்னகையே வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய இதுன்னே சொல்ல முடியும். இந்த 1 மணி நேரமும் நீங்க கொடுத்த ஒத்துழைப்பும் ஆதரவுக்குமே உங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சி நேரலையிலிருந்து ரோசி, ஹரிணி, கருமாத்தூர் அருள்மிகு வடக்கு வாசி செல்லியம்மனுடைய அருள் எல்லாருக்கும் நிச்சயம் இன்னைக்கு கிடைச்சிருக்கும், இன்னும் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நித்யா,
2: லாவண்யா, நந்தினி,
0: பூச்சரம், நன்றி நேயர்களே.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை கருமாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் புரட்டாசி பொங்கல் விழா நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி. உற்பத்தி விலைக்கு பட்டாசுகள் விற்பனை கருமாத்தூர், வடக்கம்பட்டி, தீனாவிளக்கு மற்றும் நாகமலை புதுக்கோட்டை. விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வந்தாச்சு வந்தாச்சு, தீபாவளி வந்தாச்சு. விபிஎம் ராசி பட்டாசுகளுடன் பண்டிகை கொண்டாடி மகிழுங்கள்.

0: எங்களிடம் குழந்தைகள் வெடித்து மகிழும் கம்பி மத்தா பூ ராக்கெட் பூச்சட்டி சங்கு சக்கரம் லட்சுமி வடி சரஸ்வதி வடி பெரியவர்கள் வெடித்து மகிழும் 1000 மாலை 5000 மாலை 10000 மாலை சரம் அணுகுண்டு வானத்தை வண்ணமயமாக்கும் மத்தாப்பு வெடிகள் பசுமை வெடிகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி கருமாத்தூர் வடக்கம்பட்டி கிளை நாகமலை புதுக்கோட்டை தொடர்புக்கு 94 433 87 965. விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வந்தாச்சு வந்தாச்சு தீபாவளி வந்தாச்சு. விபிஎம் ராசி பட்டாசுகளுடன் பண்டிகையை கொண்டாடி மகிழுங்கள். எங்களிடம் குழந்தைகள் வெடித்து மகிழும் கம்பி மத்தா பூ ராக்கெட் பூச்சட்டி சங்கு சக்கரம் லட்சுமி வடி சரஸ்வதி வடி பெரியவர்கள் வெடித்து மகிழும் 1000 மாலை 5000 மாலை 10000 மாலை சரம் அணுகுண்டு வானத்தை வண்ணமயமாக்கும் மத்தாப்பு வெடிகள் பசுமை வெடிகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி கருமாத்தூர் வடக்கம்பட்டி கிளை நாகமலை புதுக்கோட்டை தொடர்புக்கு 94 433 87 965.
1: ஆகாஷ்வாணி.

जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब।

0: मुर्मू की गरिमामयी उपस्थिति में आयोजित हुए 72वें राष्ट्रीय फिल्म पुरस्कार समारोह का सजीव विवरण सुन रहे थे। विवरण दे रहे थे नीलम थपलियाल हिंदी में और शैलेंद्र सिंह जडेजा अंग्रेजी में।
1: You are listening to the live broadcast of the 72nd National Film Awards Ceremony, organized in the gracious presence of the Honorable President of India, Srimati Draupadi Murmu, at Ekta Nagar, Kevadia, Gujarat. Our commentators were Nilan Thapliyal in Hindi and Shailendra Singh Jadeja in English. Originated by Akashvani Vadodara, Gujarat, this broadcast came to you from the Delhi station of Akashvani.
2: இதுவரை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற விழாவில் 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வென்றவர்களுக்கு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் விருது வழங்கும் விழாவின் நேரடி நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக நேரமாய், இது விளக்கேற்றும் வேளை.

0: ஆன்மீக நேரமாய் கேட்டீர்கள் விளக்கேற்றும் வேலை. நேரம் மாலை 6:25. இனி நம் அலைவரிசையில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். மாலை 6:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 6:35 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள். செல்ல குழந்தைகளின் நேரமாக பட்டாம்பூச்சிகள் கேட்கலாம். 8:30 இளையோர் உலகம், NMS சேர்மத்தாய் வாசன் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சி கேட்கலாம். அதில் பெண்களும் பெரியாரும் உரை வழங்குகிறார் மாணவி எஸ் கௌசியா ரிஸ்பானா. மரத்தின் குரல் பற்றிய உரை வழங்குகிறார் மாணவி விந்தியா. எங்கள் இந்தியா குறித்து மாணவிகள் வழங்கும் குழு பாடல் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து மிக்ஸ்அப் சாங் வழங்குகிறார் மாணவி ஜெய் ஹர்ஷிதா. அதைத் தொடர்ந்து இளையோர் உலகத்தில் வேலை வாய்ப்பு செய்திகள் தகவல் இதுபோது கேட்கலாம். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:20 பட்டுச்சிறகு. 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பட்டுச்சிறகு 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும் காவிய கானங்களின் தொகுப்பாக தேனும் பாலும் கேட்கலாம். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்கள்

0: பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

மனதிற்கு உற்சாகம் தரும் பாடல்களை காற்றலைகள் இசைத்துக் கொண்டிருக்கிறது அந்திப்பூக்கள். 6:41 நம்ம கேட்டு ரசிக்க போறோம் அடுத்த பாடல். சுரா திரைப்படத்திலிருந்து மணி சர்மாவுடைய இசையை.

0: பதம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரமலை 6:47 நிமிடம் கேட்டு ரசிக்கிறோம். உற்சாகம் தரும் பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது அந்தி பூக்கள். வரும் பாடல் சிங்கம் 1 திரைப்படத்திலிருந்து.
5: Everybody listen to

0: இதுவரை காற்றலைகளில் உற்சாகமான பாடல்களை இசைத்து சென்றது அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சியை நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: Yeah, Akashvani, that's lit.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இப்போ கேட்க போகிறது சூப்பரான துள்ளலான பாட்டு. இது ஹிட்டு, சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சி வழங்க நான் அபிராமி. சரி, பாட்டு கேட்கலாமா? தேவராட்டம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. இது பாட்டு, அது ஹிட்டு. சரி, இப்போ அடுத்த தடவை நம்ம கேட்க இருக்கிற பாடல் சுண்டாட்டம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது சூப்பரான பாட்டு இது ஹிட்டு. சரி, பாட்டு இது ஹிட்டில் இப்போ ஒரு பீட்டான சாங் கேட்க போகிறோம். தசரா திரைப்படத்துலேருந்து கேட்டலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது சூப்பரான பாட்டு. இது ஹிட்டு, ஒரு பீட்டான சாங் கேட்டு வந்தோம். கொஞ்சம் மனசுக்கு இதமா சில்லுன்னு இருக்கிற மாதிரி அழகா ஒரு மெலடி கேட்டு வந்துடலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இது பாட்டு, இது ஹிட். மனசுக்கிதமான ஒரு மெலோடி கேட்டோம் கருப்பன் திரைப்படத்துல. அடுத்த சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு விடாமுயற்சி திரைப்படத்துல இருந்து, கேட்டு வைப் பண்ணலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பாட்டு. இது கேட்டு நம்ம கேட்க இருக்கிற பாடல் வீரதீரசுரன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டுல அடுத்ததா வர பாட்டு குட் பேட் அக்லி திரைப்படத்துல இருந்து கேட்கலாமா?
2: Thank you.

0: அது
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பாட்டு, இது ஹிட். ஹிட் சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. நேரம் 7:40. ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் கட்டா குஸ்தி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பாட்டு. இது ஹிட், அடுத்த ஒரு ஹிட்டான பாட்டு கேட்கலாமா?

நேரம் 7:47 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பாட்டு இது ஹிட்டு. அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கிற பாடல் பரிமளா அன்கோ திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. நேரம் 7:50. இரவு நேரத்தில் நல்ல வைபான சாங்ஸ் கேட்டு ரசிக்கிறதே ஒரு சுகமான ராகம் இல்லையா? சரி, அடுத்ததாக நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா ஒரு பீட்டான சாங்ஸ் தான் கேட்க போகிறோம். கோட் திரைப்படத்துலேருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது அபிராமி. இனி 8:05 இருக்கு. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி நம் வீட்டு செல்ல சிட்டுகளின் குரலாய் ஒழிக்க காத்திருக்கு. குழந்தைகளே, நீங்கள் ஃபோன் பண்ணணும் அப்படின்னா 0452 அப்படிங்கிற மாதிரி முன்னினைப்போடு 25 30 170 அறிமுகமாகக்கூடிய குழந்தைகளும் 25 30 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் வரலாம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கொடுப்போம். நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசுகிறதுக்காக தயாராக இருக்கிறாங்க ஜானகி. சரி, அவங்க கூட பேசுகிறதுக்கு முன்னாடி நாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை அலைவரிசைகளோடு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற விழாவில் கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும், சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட ராயன் படத்திற்கான விருதையும் நடிகர் தனுஷ் பெற்றுக்கொண்டார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது. அமரன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற்றார். மகாராஜா படத்திற்காக அனல் அரசுக்கு சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருது வழங்கப்பட்டது. சிறந்த ஒலிப்பதிவிற்கான விருது மெய்யழகன் படத்திற்காக ஜி சுரேனுக்கும், சிறந்த குறும்படத்திற்கான விருது ப்ளூ படத்திற்காக ஹரிஹரசுதனுக்கும் வழங்கப்பட்டது. மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலின் நீர்வள பாதுகாப்பு குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தண்ணீரை சேமிப்பதற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்கவும், நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான விஞ்ஞான ரீதியான தீர்வுகள் குறித்தும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரையில், பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்தும் ஜல்ஜீவன் இயக்கம், நவாமி கங்கா இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நீர் சேமிப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பங்களிப்புடன் நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வதால் எதிர்கால சந்ததியினருக்கான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தரமான நிர்வாகம் மற்றும் சேவையின் அடிப்படையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய நிர்வாகிகள் சங்க தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு தொழிற்சாலை, சேவை மையங்கள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சிக் கூடங்களில் உயர்தரத்திலான நிர்வாக கட்டமைப்பை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் 8% வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாகவும் நிலையாகவும் உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 படிப்படியாக நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள 27000 பேரில் 2708 பேருக்கு பணி வழங்கப்படும் என்றும், 2வது மற்றும் 3வது கட்ட தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா 3000 பேர் என்ற அடிப்படையில் மொத்தம் உள்ள 9000 காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பேராசிரியர்களாக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உலக தரத்திலான உயர்கல்வியை உறுதி செய்யும் நோக்கில் தனியார் பல்கலைக்கழக மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலுவையில் உள்ள பணி மூப்பு தொடர்பான அரசாணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும், பேராசிரியர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறைப்பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்ததும் கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அரசு சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டத்தில் 120 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க இடம் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் பொதுவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 500,000 நெல் மூட்டைகள் தார்பாய் கொண்டு மூடப்படவில்லை என்றும், இதனால் கடந்த 2 பெய்த மழையில் நெல் மணிகள் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அக்கறையோடு சுட்டிக்காட்டும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆளும் தாவைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியா

ரோஷி வினாதேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 56 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:06 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது குழந்தைகளின் நேரமாய் பட்டாம்பூச்சிகள். சில குழந்தைகளே, உங்களுக்கான நேரம் இது. உங்களுக்கு பிடிச்ச கதையா பாட்டா எதுனாலும் நம்ம வானொலியில் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ தான் முதல் முறையாக நம்ம மதுரை பண்பலை 103.3 பேச போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான எண்கள் 25, 30, 170. நான் எப்பயுமே பேசுவேன், எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு 25, 30, 171, 0, 4, 5, 2 அப்படின்ற மாதிரி முன்னணி போடுவாங்க. இன்னைக்கு பேசலாம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். 8:06 நம்மளோட பேச காத்திருக்கும் சில குழந்தை யார் எங்கிருந்து கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க. ஓ, ஏ செக்ஷனா?
2: ஆமா.
1: சரி, ஓகே. அகிலன் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு எல்லாம்?
2: ஒரு தமிழ் பாட்டு, மின்னி மின்னி.
1: பாடுங்க, கேட்டுருவோம். ரொம்ப அருமையா பாடுனீங்க அகிலன். அகிலன், நாங்க கிளாப் பண்ணது கேட்டுச்சா? எஸ். சந்தோஷமா இருக்கா?
2: சந்தோஷமா இருக்கு.
1: சரி, இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ்ல கிளாப் பண்ணிருக்காங்களா?
2: என்ன
1: பாட்டு கேக்கலாம் நிகழ்ச்சியில? ஜூட் படத்துல இருந்து பாட்டு கொடுத்துடலாமா? நன்றி, நன்றி இணைப்புல வந்ததுக்கு. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இது பாடல் வந்துட்டே இருக்கு, டியூட் திரைப்படத்துல இருந்து.

0: குழந்தைகளை நேரமாக கேட்டுட்டு இருக்கோம் பட்டாம்பூச்சிகள். 8:12 இப்ப நம்மளோட இணைப்புல காத்திருக்கும் அடுத்த சில்ல குழந்தை யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ராமநாதபுரம் கமிஜி வட்டத்துல
0: சொல்லுங்க அஜித் பாண்டி, இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்? அஜித் பாண்டி இணைப்புல இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்னு வந்திருக்கீங்க இன்னைக்கு பட்டாம்பூச்சிகள்ல?
1: ஐந்தான் படத்துல இருந்து ஏக் டோ தீன் சா.
0: சரி, அந்த பாட்டு கொடுக்கணும்னா அஜித் பாண்டி உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ஒரு இது சொல்றேன், ஒரு காலக்கோடு.
0: சொல்லுங்க, கேட்டலாம். அஜித் பாண்டி.
1: 1905 வங்க பிரிவினை, 1916 1918 கேரா சத்தியாகிரகம், 1919 ரவுலட் சட்டம், 1920 ஒத்துழைமையாமை இயக்கம், 1930 முதல் வட்டமேசை மாநாடு, 1931 இரண்டாம் வட்டமேசை மாநாடு, 1932 மூன்றாம் வட்டமேசை மாநாடு, 1935 இந்திய அரசு, 1947 இந்தியா விடுதலை பெறுதல்.
0: வரலாறுலாம் ரொம்ப பிடிக்குமோ?
1: எனக்கா
0: வரலாறு வரலாறு ரொம்ப பிடிக்குமோ? ஹிஸ்டரி
1: பிடிக்கும்.
0: அது தவிர வேற என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு முக்கியமா சொல்லணும்னா சயின்ஸ் தமிழ் ரெண்டு சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, சயின்ஸ் தமிழ். சரி, வானொலியில பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு, எப்பல இருந்து நீங்க வானொலியில பேச ஆரம்பிச்சீங்க?
1: சரியா ஒரு 1 மந்த்க்கு முன்னாடில இருந்து பேச ஆரம்பிச்சறேன்.
0: வானொலி எப்பவுமே கேப்பீங்களா? எதிர்காலம் உங்களுக்கு அமைய நம்ம ஆகாஷ்வாணி வானொலி சார்பா வாழ்த்துக்கள். சொல்லுங்க.
1: இது ஆகாஷ்வாணி 103.3 என் இனிய இரவு வணக்கம். இது சொல்லதாங்க கூப்பிட்டேன். நன்றி,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள்ட்ட பேசினதை எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இதோ பாடல், நீங்க கேட்ட பாடல் அஞ்சான் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு நேர்ந்திருங்கள்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு

மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள் கேட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில பங்கு பெற முயற்சித்த கேட்ட அனைத்து செல்ல குழந்தைகளுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்டு ரசிக்கலாம் இளையோ உலகம். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில நம்ம 3 பகுதிகளாக பல்வேறு தகவல்களை கேட்க இருக்கோங்க. முதல் பகுதியில இனம சேர்மத்தை வாசன் மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி தாங்க கேட்க போறோம். பல்சுவை நிகழ்ச்சியில பெண்களும் பெரியாரும் மரத்தின் குரல்னு பல்வேறு தலைப்புகள்ல மாணவிகள் உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, எங்கள் இந்தியா என்ற தலைப்பிலையும் மிக்சப் பாடல்களையும் வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க மாணவிகள். இளையோர் உலகம் நிகழ்ச்சியின் 2 பகுதியாக கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்திகள், மற்றும் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக கேட்கலாம் தகவல் இது புதுசு. வாங்க நேரிலே இளையர் உலகம் நிகழ்ச்சியை சிறப்பாக ஆரம்பிக்கலாமா?

0: பிளேயர் உலகம் நிகழ்ச்சியின் முதல் பகுதியா என்ன சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி தாங்க கேட்க போறோம். முதலாவதாக பெண்களும் பெரியாரும் என்ற தலைப்புல உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க மாணவி எஸ் கவுசியா ரிஸ்வானா.
1: அன்று பெண்ணின் குரல் நான்கு சுவர்களுக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. அவளின் கனவுகளுக்கு எல்லைகள் விதிக்கப்பட்டிருந்தன. பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சமூகம் எழுதி வைத்த விதிகளுக்குள் அவளது வாழ்க்கையும் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அமைதியின் நடுவில் ஒரு குரல் இடி முழக்கமாய் எழுந்தது. அது தந்தை பெரியாரின் குரல். பெண்ணும் மனிதரே என்ற உண்மையை உலகம் உணர, பெண்ணின் வாழ்வில் விடுதலை மலர வேண்டும் என்று சமூகத்தின் வேர்களையே கேள்வி கேட்டார். கல்வி வேண்டும் என்றார், சுய மரியாதை வேண்டும் என்றார், சொத்துரிமை வேண்டும் என்றார், குழந்தை திருமணம் ஒழிய வேண்டும் என்றார். பெண்ணை யாரோ ஒருவரின் மனைவி என்று மட்டும் பார்க்காமல் தனக்கென சிந்தனையும் அறிவும் உரிமையும் கொண்ட முழுமையான மனிதராக பார்க்க வேண்டும் என்றார். அவர் எழுப்பிய கேள்விகள் அன்று சிலருக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று ஒரு பெண் தன் உரிமைக்காக துணிந்து நிற்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த கேள்விகளின் எதிரொலி கேட்கிறது. பெண்ணே, உன் சிறகுகளை நீயே விரி, உன் வாழ்க்கையின் பாதையை நீயே தேர்ந்தெடு. பெண்ணின் விடுதலை என்பது ஒரு பெண்ணின் தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் முன்னேற்றம். பெண் எழுந்தால் குடும்பம் எழும், பெண் சிந்தித்தால் சமூகம் சிந்திக்கும், பெண் வென்றால் தலைமுறையே வெல்லும்.
0: மரத்தின் குரல் என்ற தலைப்புல உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க மாணவி விந்தியா.
2: ஹலோ ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு வித்தியாசமான குரலை கேட்க வைக்க போறேன். இது ஒரு மனிதனோட குரலும் இல்ல, ஒரு குழந்தையோட குரலும் இல்ல, நம் வாழ்க்கை முழுக்க நமக்காகவே நின்று கொண்டிருக்கும் ஒரு மரத்தின் குரல். இன்னைக்கு ஒரு மரத்தின் குரல் என்ன சொல்லுது என்று கேட்போமா? விதையாய் விழுந்தேன், விருட்சமாய் வளர்ந்தேன், மண்ணுக்கு மனம் தந்தேன், மனிதனுக்கு உயிர் தந்தேன், காற்று வீச கிளை தந்தேன், கனிகள் தந்து பசி தீர்த்தேன், பறவைகளுக்கு வீடு தந்தேன், பாதையில் நடந்தவனுக்கும் நிழல் தந்தேன், வெயிலில் நீ வாடிய போது என் நிழலில் வந்து நின்றாயே, தாகத்தில் நீ தவித்த போது மலை துளியாய் நான் வந்தேனே, உன் வீட்டு வாசலிலும் நான் இருந்தேன், உன் வாழ்க்கை சுவாசத்திலும் நான் இருந்தேன், இத்தனை கொடுத்த என்னை இன்று மட்டும் ஏன் மறந்தாயோ? என் கிளைகளை வெட்டுகிறாய், என் வேர்களை அழிக்கிறாய். ஒரு மரத்தை வெட்டும் போது மரத்தை மட்டும் வெட்டவில்லை, உன் நாளைய மலை துளியையும் வெட்டுகிறாய், உன் குழந்தை சுவாசத்தையும் வெட்டுகிறாய். நான் கேட்பது ஒன்றே ஒன்று, என்னை காப்பாற்று என்று அல்ல, உன்னை நீயே காப்பாற்றிக்கொள். இன்று ஒரு மரம் நடு, நாளை ஒரு தலைமுறை சுவாசிக்கட்டும். மரம் வளர்ப்போம், மண்ணை காப்போம், மனிதனையும் காப்போம். நன்றி.
0: எங்கள் இந்தியா என்ற தலைப்புல மாணவிகள் குழுவா சேர்ந்து பாட காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் இனி இரண்டாம் பகுதியாக கேட்கலாம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி உதவி பேராசிரியர், உதவி அரசு வழக்கறிஞர், சட்ட அதிகாரி, அசிஸ்டன்ட் எடிட்டர் உட்பட மொத்தம் 212 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக MBBS அல்லது BL முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 9/10/2026 21 வயது முதல் 50 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹25 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 9, 2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய upsc.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். மத்திய அரசின் கீழ் செயல்படும் கனிவ ஆய்வு ஆலோசனை நிறுவனத்தில் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. டெக்னீசியன், அசிஸ்டன்ட், மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், அக்கவுண்டன்ட், டிரைவர் உட்பட பல பதவிகளுக்கு மொத்தம் 122 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக ITI, டிப்ளமோ, பட்டப்படிப்பு, CA இதில் ஏதேனும் ஒரு படிப்பை முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 11/10/2026 18 வயது முதல் 30 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. SC ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 11, 2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் எரிய MECL.CO.IN என்ற இணையதள முகவரியை அணுகலாம். மத்திய அரசில் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை SSC தேர்வாணையம் வெளியிட்டிருக்காங்க. கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 2536 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். இதற்கான தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியன நடைபெறும். தேர்வு மையமாக சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர், சேலம், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் உள்ளன. இதற்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹100 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 7, 2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய SSC.GOV.IN என்ற இணையதள முகவரியை அணுகலாம். பொதுத்துறையைச் சேர்ந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நிர்வாக அதிகாரி பிரிவில் ஜெனரலிஸ்ட் பதவிக்கு மொத்தம் 225

இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக நீங்க பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். 30/6/2026 21 வயது முதல் 30 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக பிரிலிமினரி, மெயின் தேர்வு, நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த வேலை வாய்ப்பிற்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹1000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250 விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் செப்டம்பர் 28/2026. இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய UIIC.co.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். மத்திய அரசின் கீழ் செயல்படும் முதுநிலை மருத்துவ கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலிப்பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. MTS, மெடிக்கல் ஆபீசர், பார்மசிஸ்ட், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் உட்பட பல்வேறு பதவிகளுக்கு மொத்தம் 60 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு, டிஃபார்ம், MBBS இதில் ஏதேனும் ஒரு படிப்பை முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 19/10/2026 18 வயது முதல் 30 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இதற்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹1500 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எஸ்டி எஸ்டி பிரிவினருக்கு ₹800 விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் October 19/2026. இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய PGIMER.EDU.IN என்ற இணையதள முகவரியை அணுகலாம். வேலைவாய்ப்பிற்காக விண்ணப்பிக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் வெற்றி பெற வாழ்த்துகள்.

இளையோர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக இனி கேட்கலாம் தகவல் இது புதுசு. சர்வதேச அணுசக்தி முகமையானது பொது போக்குவரத்து கப்பல்கள் மற்றும் மிதக்கும் அணுமின் நிலையங்களில் அணுசக்தியை மேம்படுத்துவதற்காக அட்லஸ் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட 26 நாடுகள் அட்லஸ் திட்டத்தை ஆதரித்து ஒரு கூட்டு அறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளனர். ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து ஆகியவை வெஸ்ட்மினிஸ்டரிலிருந்து அதிக சுயநிர்ணய உரிமை மற்றும் அரசியலமைப்பு மாற்றத்தை கோரும் வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமானது செயற்கை நுண்ணறிவு மற்றும் நிகழ்நேர இருப்பிட கண்காணிப்பு ஆகியவற்றை பயன்படுத்தி அதன் 1033 தேசிய நெடுஞ்சாலை உதவி எண்ணை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது. உள்நாட்டு பெருங்கடல் ஆராய்ச்சி திறன்களை வலுப்படுத்தும் நோக்கில் கொல்கத்தாவில் உள்ள ரிஷி பங்கிம் கப்பல் கட்டும் தளத்தில் சாகர் மந்தன் என்ற பெருங்கடல் ஆய்வுக் கப்பலை இந்தியா அறிமுகப்படுத்தியது. பெங்களூரு விண்வெளி கண்காட்சியில் பெங்களூருவைச் சேர்ந்த ஆஸ்ட்ரோகேட் லேப்ஸ் நிறுவனம் இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஒளியியல் செயற்கைக்கோள் இடைத்தொடர்பு முனையத்தை அறிமுகப்படுத்தியது. இபிஎஃப்ஓ அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் ஊதிய உச்சவரம்பை மாதம் 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த மாற்றத்தின் மூலம் கூடுதலாக 51 லட்சத்திற்கும் அதிகமான ஊழியர்கள் கட்டாய இபிஎஃப்ஓ வரம்பின் கீழ் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அசாமின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படும் இந்திய காவல் பணி அதிகாரியான சஞ்சுக்தா பராஷர் மத்திய சேம காவல் படையின் சிறப்பு பிரிவான கோப்ரா கமாண்டோ பிரிவின் தலைவராக பதவியேற்ற முதல் பெண் அதிகாரி என்ற பெருமையை பெற்றுள்ளார். மெக்சிகோவில் உள்ள சால்டில்லோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய ஆடவர் ரிகவ் வில்வித்தை வீரர் என்ற பெருமையை இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அவர்கள் பெற்றுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற குளோபல் செஸ் லீக் தொடரில் நடப்பு சாம்பியனான ஆல்பைன் ஏபிஎல் பைப்பர்ஸ் அணியை வீழ்த்தி கங்கை கிராண்ட் மாஸ்டர்ஸ் அணி தங்களது முதல் பட்டத்தை வென்றது. விழுப்புரம் மாவட்டம் பூத்துறையில் முதன்முறையாக நாடோடி வண்ணத்து பூச்சியின் அரிய வகையான ஃபிலோமேலா வடிவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று வரை இந்த வண்ணத்து பூச்சி இனம் வரலாற்று ரீதியாக பெரும்பாலும் வடகிழக்கு இந்தியா மற்றும் அதையொட்டிய பகுதிகளுடன் தொடர்பு படுத்தப்பட்டு வந்துள்ளது. ஓஃபியோ போகன் ஜஃபோனிக்ஸ் இது ஒரு பசுமையான வற்றாத தாவரமாகும். இது இந்தியாவில் முதல் முறையாக அருணாச்சல பிரதேசத்தின் மேற்கு காமெங் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பொதுவாக குள்ள லிட்டோஃப் அல்லது மாண்டோபுல் என்று அழைக்கப்படுகிறது. 2026 செப்டம்பர் மாத நிலவரப்படி அசாமில் 3,260 ஒற்றை கும்பை காண்டா மிருகங்கள் உள்ளன. இது உலகளாவிய எண்ணிக்கையில் சுமார் 80% சிறுத்தை மறு அறிமுக திட்டம் தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் பிறந்த 32 சிறுத்தைகள் உட்பட இந்தியாவின் சிறுத்தைகளின் எண்ணிக்கை 52 அதிகரித்துள்ளது. தற்போது 49 சிறுத்தைகள் மத்திய பிரதேசத்தின் குனோ தேசிய பூங்காவிலும் 3 சிறுத்தைகள் மத்திய பிரதேசத்தின் காந்தி சாகர் சரணாலயத்திலும் உள்ளன. இன்றைய இளையோர்களும் நிகழ்ச்சியில் 3 பகுதிகளாக நம்ம பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இளையோர்களும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் இன்றைய இளையோர்களும் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி ஸ்ரீநாத், நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

இனிய இரவு வணக்கம். இப்போ நாம கேட்க இருக்கிற நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடித மலர்கள். நேர்களாகிய உங்களது கடிதங்கள், விமர்சன கடிதங்களாகட்டும் விருப்ப பாடல்களாகட்டும், காற்றலைகளில் உங்களோட விருப்பத்தின் பேரில் உங்கள் பெயரை சொல்லி நம்ம ஒளிபரப்ப இருக்கோம். சரி, இதை நான் முதல் தடவையாக கேட்குற இந்த நிகழ்ச்சிக்கு நான் எப்படி கடிதம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிற நேர்களுக்காக நம்ம நிலையத்தின் முகவரி சொல்லிடலாம். நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி, சொக்கிகுளம், மதுரை 625002. இந்த முகவரிக்குத்தான் நீங்கள் கடிதம் எழுதி அனுப்பணும். இதுக்கு முன்னாடி நிறைய நேர்கள் கடிதம் எழுதி அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரோட பாடல்களும் விமர்சனங்களும் ஒலிக்க காத்திருக்க நேர்களே. இப்போது நம்ம ஒரு பாட்டு கேட்டுடலாம். யாரோட விருப்ப பாடல் அப்படின்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில் குமரன் கேட்டிருக்கிறாங்க. சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து பூக்காரா அப்படிங்கிற பாட்டு. பாடல் கேட்ட நேயருக்காகவும், கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்காகவும் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இது காற்றில் விரியும் கடித மலர்கள், காற்றலைகளில் நேயர்களின் விருப்ப பாடல்களும் விமர்சன கடிதங்களும் உலாவரும் நிகழ்ச்சி. அடுத்ததா இப்போ நம்ம கேட்க இருக்கிறது ஒரு விமர்சன கடிதம். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 வணக்கத்தோடு மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா எழுதுவது. காலத்தால் அழியா காவிய கானங்கள் இடம்பெறும் வசந்த கானங்கள் கேட்டேன், மிகச் சிறப்பு. 55 நிமிடங்களில் 12 பாடல்கள் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக சிறப்பாக நிகழ்ச்சியை வழங்கிய ஜானகி அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க மதுரை சந்திப்பேட்டையிலிருந்து ஓகே சிவா. பாடல் எவ்வளோ அருமையாக ரசிச்சிருந்தா இவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க இந்த கடிதம் எழுதிய நேயருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லிட்டு, அடுத்ததான் ஒரு விருப்ப பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறது யார் எங்கேருந்துன்னா, ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, நந்தினி இப்படி நிறைய பேர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மதுரை கைத்தறி நகர குமலன் காலனிலிருந்து கேட்ட நேயர் என்ன பாட்டு அப்படின்னு சொல்லவே இல்லையோ, தலைநகரம் திரைப்படத்திலிருந்து ஏதோ நினைக்கிறேன் அப்படின்ற பாட்டு, ரொம்ப சூப்பரான பாட்டு. கேட்டு இணைந்திருங்கள். கேட்ட நேயருக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ பாடல்.

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. நமது காட்சியில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அழகழகாக கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அருமையான பாடல்கள் கேட்டிருக்காங்க. இப்போ கேட்ட பாட்டு ரொம்ப சூப்பரான பாட்டில், அதே மாதிரி இப்போ ஒரு பாட்டு கேட்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து மஞ்சள் பூசும் அப்படின்னு ஒரு சூப்பரான பாட்டு.

யார் யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, எம் சிங்காரவேல், மம்சாபுரம் மீனா இவங்க கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயலிருந்து கேட்டிருக்கிறாங்க. பாடல் இதோ காற்றலைகளில். கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்காகவும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருங்கள்.

இரவு 9:20 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. இது உங்களின் நேரமாய் காற்றில் விரியும் கடித மலர்கள். உங்களுடைய விருப்ப பாடல்களும் விமர்சன கடிதங்களும் இடம்பெறும் நிகழ்ச்சி. சரி, இப்போ ஒரு விமர்சன கடிதம் கேட்டுருவோமா? யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். 16/8/2026 காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டோம். மனதில் வைத்து மரணம் வரை தொடர்வதுதான் நட்பு. அடுத்த மனதை புண்படுத்தாமல் அன்பை பகிர்ந்து கொள்வோம் என்று சிறப்பான சொற்களை வெளிப்படுத்தியது சிறப்பு நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்தோம். மிக்க நன்றி. வழங்கிய விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கும் மதுரை ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்துக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. கலை துரைராஜன் சுந்தரப்பெருமாள் கோவிலிருந்து கடிதம் எழுதிய நேயருக்கு நன்றிகளும் பாராட்டுக்களும். அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கிறது ஒரு விருப்ப பாடல். இந்த விருப்ப பாடலை விரும்பி கேட்டிருக்கிற நேயர் யார் அப்படின்னா, தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி சக்தி மணிகண்டன் மேனகா சரிகாஸ்ரீ. ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து மல்லிகை பூவுக்கு கல்யாணம் அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்கிறாங்க. பாடல் இதோ காட்சலைகளில். கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கிற அத்தனை நேயர்களுக்காகவும் கேட்டு ரசிக்கலாமா?

மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம், மண்ணில் இறங்குது ஆகாசம், ஆனந்த கண்ணீரு அள்ளி சிந்து பன்னீரு மாலையோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டு ரசித்து கொண்டிருப்பது காட்சியில் விரியும் கடித மலர்கள். நீர்களே, அடுத்ததாக நாம் கேட்க இருக்கிறது ஒரு விமர்சன கடிதம். யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, பிஎம் சுவாமிநாதன் ஆண்டாள்புரத்திலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 14/8/2026 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் டி ராஜேந்தர் இசையில் வந்த பாடல்கள் அருமை. அதுவும் வந்த படங்களின் விவரம் அனைத்தும் சொல்லி வழங்கியது அருமை. நிகழ்ச்சியை அருமையாக தொய்வு இல்லாமல் வேகமாக வழங்கிய பண்பலையின் பாச சொந்தம் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. கடிதம் எழுதிய நேயருக்கும் கேட்டுட்ருக்கவங்க எல்லோருக்கும் நன்றிகள். அடுத்ததாக தீர்த்தக்கரை நிலை திரைப்படத்திலிருந்து கொட்டி கிடக்குது பூமியில் அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன். கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் இரவு 9:33. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இது காட்சியில் விரியும் கடித மலர்கள். இனிமையான கடித பாடல்கள் நம்ம கேட்டுட்ருக்குறோம். கடிதம் எழுதுவது அப்படின்றதே ஒரு சந்தோஷமான விஷயம். இப்படி கடிதம் எழுதி அதை ஒருத்தவங்க வாசித்து கேட்குறது அப்படிங்கிறது இன்னும் இனிமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்களும் மறக்காமல் உங்களுக்கு பிடித்த பாடல்களை அந்த திரைப்படத்தின் பெயரோடு எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். கட்டாயமாக கடிதம் எழுதுங்க, பாடல் கேட்கலாம். அட்ரஸ் வந்து நிலைய இயக்குனர் காட்சியில் விரியும் கடித மலர்கள் பகுதி, மதுரை பண்பலை 103.3, சொக்கிக்குளம் மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் கடிதம் எழுதலாம். இப்போது அப்படி கடிதம் எழுதி வந்திருக்கிற நேயர்களோட பாடல்கள் கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கிறது ஒரு தொட்டில் சபதம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து பூஞ்சீட்டு குருவிகளா அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்கிறாங்க. திருச்சி கருமண்டபம், வி வேலாயுதம் திரவியமலர், துர்காதேவி, தன்விக் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை விருப்பமாக கேட்டிருக்கிறாங்க. பாடல் கேட்ட நேயருக்காகவும் கேட்டுட்ருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் இதோ காட்சலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றலைகளில் நேயர்களின் விருப்ப பாடல்களும் விமர்சன கடிதங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நேயர்களே, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் சாத்தியப்படாது. பலருக்கு பண தேவை இருக்கலாம், ஆனால் அதை எல்லாராலையும் கொடுத்துட முடியாது. பணத்தேவையையும் தாண்டி ஒரு மன ஆறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதையும் எல்லாராலையும் கொடுத்துட முடியாது. நம்மளால் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுத்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நம்மக்கிட்ட என்ன கொடுக்கறதுக்கு இருக்கோ, நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ அதை பிறருக்காக, பிறரின் நலனுக்காக கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை உண்மையில் அர்த்தமுள்ளதாகிவிடும். சின்ன கருத்து தான், ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. சரி, இப்போ ஒரு நேயரோட விருப்ப பாடல் கேட்டுருவோமா? நினைப்பது நிறைவேறும் திரைப்படத்திலிருந்து நினைப்பது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு பாட்டு கேட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல, மோட்டிவேட்டடான வேர்ட்ஸ். இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டுருவோம். யார் எங்கேருந்து அப்படின்னா, எஸ் கெனடி கோமகன் மதுரையிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. பாடல் கேட்ட நேருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கிற அனைத்து நேர்களுக்காகவும் இதோ காற்றலைகளில்

இப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு முற்றுப்புள்ளி எது தெரியுமா? இந்த ஆமோ அப்படின்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த எண்ணத்தை விட்டுட்டு அப்போவே அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது தான். எப்போவுமே ஒரு காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளால் அதை செய்ய முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை செய்யணும்னு நம்ம நினச்சி செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதுக்கு வர்ற பின்னாடி வர விளைவுகளை நம்ம அப்போவே பார்த்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மனசில் நினச்சிட்டு அதை செய்யாமல் விட்டுட்டோன்னா கடைசி வரைக்கும் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கணும். இப்படி நிறைய விஷயம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் கனெக்ட் ஆகும். அப்படி ஏதாவது ஒன்று பாக்கி வச்சுருக்கோம், அதை திரும்ப நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதை செஞ்சு முடிச்சுருங்க. ஏன்னா நாளை அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம யாருக்குமே கிடையாது, அப்படி தானே? சரி, இப்போ ஒரு விமர்சன கடிதம் கேட்டிருப்போம். வசந்த கானங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற விமர்சன கடிதம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலைகளில் உழவ விட்டு வசந்த கானங்களுக்கு வாசம் சேர்த்த கிளாராவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி. கடிதம் எழுதிய நேருக்கு நன்றியும் பாராட்டுகளும் சொல்லிட்டு அதே நேரோட விருப்ப பாடல் தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து முத்துக்களோ கண்கள் அப்படின்ற பாட்டு. டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரல் கொடுக்க கண்ணதாசன் வரிகளோடு அப்படின்னு நேரே எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நேருக்காகவும் கேட்டுட்ருக்கிற உங்கள் அனைவருக்காகவும் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. காட்சியில் விரியும் கடித மலர்கள் நேர்களின் விருப்ப கானங்களும் விமர்சன கடிதங்களும் கேட்டு இணைந்திருக்கிறோம். சரி, நாம் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது எங்கேயாவது இந்த விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கணும் அப்படின்னு தோணியிருக்கோம் இல்லையா? நல்லா கண்ணு மூடி யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தோணியிருக்கோம், நாம் இங்கே இந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்கலாமோ, நாம் இந்த இடத்துல இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நின்றுருக்கலாமோ, நாம் இதை பேசியிருக்கணும்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 9:53. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கிற பாடல் திருமகள் திரைப்படத்திலிருந்து உள்ளங்கள் பலவிதம் அப்படிங்கிற பாடல். அன்புள்ள மதுரை பண்பலைக்கு இந்த பாடலை காட்சியில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கிற நேயர் யார் அப்படின்னா, பி எஸ் ஜனார்த்தனன், மகாலட்சுமி காலனி, திருநகர்லேருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாடல் கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்காகவும் இதோ காட்சியலைகள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இது காட்சியில் விரியும் கடிதமலர்கள். நிறைவாக ஒரு விமர்சன கடிதம் நம்ம கேட்க இருக்கிறோம். மதுரை ஆகாஷ்வாணி பண்பலை வானொலிக்கு வணக்கம். 24/8/2026 11:05 கண்ணாடி மாளிகை, மாறிவிட்ட மனித உறவுகள் என்ற தலைப்பில் ஒளிபரப்பானது கேட்டேன். தற்கால வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து கொடுக்கப்பட்ட நல்ல தலைப்பு, பாராட்டுக்கள். தற்காலத்தில் மிக பரபரப்பான இயந்திர கதியிலான வாழ்க்கை சுழல்தான் மாறிவரும் உறவின் மாற்றங்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பதை பங்கு பெற்ற நேயர்கள் நன்கு பகிர்ந்து உரைத்து சென்றனர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அன்பின் அறிவிப்பாளர்கள் அம்பிகா, வயலட் மேரியும் தாம் கண்ட, கேட்ட, பார்க்கும் தற்காலத்திய வாழ்வியல் முறைகளை நேயர்களுடன் பகிர்ந்து நேயர்களுக்கும் உற்சாகம் கொடுத்து உற்ற கருத்துக்களை கூறச் செய்தது நன்று. இருவருக்கும் வானொலிக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. கடிதம் எழுதிய நேயருக்கு நன்றியும் பாராட்டுகளும் நாம் தெரிவிச்சிடலாம். யார் எங்கேருந்து அப்படின்னா, மா தவமணி குண்டேந்தல்பட்டியிலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் ஒன்று இடம்பெற காத்திருக்கு. ஆலயமணி திரைப்படத்திலிருந்து இதோ காற்றலைகளில் பாடல்.

நிறைவு பெறுகிறது காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது அபிராமி. நன்றி நேயர்களே. இனி நாம் கேட்கவிருப்பது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்புகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். நேரம் 10:20.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவு வணக்கம் நேயர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி நாம் கேட்கலாம்.

பட்டிச்சிறகு. நிகழ்ச்சி தொகுப்பில் இன்று ஜெயச்சந்திரன். நிகழ்ச்சியில் நான் தரும் முதல் பாடல், மனதில் தோன்றும் உதயம் அவள், வட்டமிடுகின்றாய் வானவில் வண்ணம் கொண்டு என்னிடத்தில்

100.9 பட்டிச்சிறகு. நிலவு போன்ற முகம் அவன் இதயத்தில், அவள் வளம் வருகின்றாய் முதல் முறை.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இரு விழிகள் விடை தேடுகின்றது, மனம் விரும்பும் உன்னை மனதில் நிறுத்திட.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டிச்சிறகு. அன்பே, எப்போதும் தேடலாகவே இருக்கின்றேன் உன்னை பற்றி நிஜமாக.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டிச்சிறகு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சொல்லிவிட வேண்டும் நினைக்கும் போதெல்லாம் ஒருவித புதிர் போடுகின்றது மனதுக்குள், ஒவ்வொன்றும் இன்னொன்றுமாக நினைவுகள்.

மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த இனிய இரவு வேளையில் பட்டுச்சிறகு விழிகளுக்கு சொல்ல தெரியாது, ஆனால் பேச முடியும். என் விழிகளும் உன்னிடத்தில்

103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு ரசிக்கின்றோம் பட்டுச்சிறகு. கண்ணீர் துளிகள் காரணம் சொல்கின்றது, காலமெல்லாம் நீ மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் என்று.

0: மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகில் பாடல்கள் தந்த நினைவில் விடைபெறுகின்றேன். ஜெயச்சந்திரன். நன்றி, நன்றி. வணக்கம் நேயர்களே, வணக்கம் நேயர்களே.
1: ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். நன்றி நேயர்களே.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:01. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நமது நிலையத்தில் நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியின் நேரங்களை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 4:45 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் காலை ஒளிபரப்பு நிதி ஆரம்பமாகிறது. அதனைத் தொடர்ந்து மங்கள இசை நாளொரு குரல் குரலின் 394 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். காலை 5:00 பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6:00 செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சலாக. 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன்.

6:35 ஒரு சொல் கிளிர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி, இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து. தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி தரும் தகவல்களை கேட்கலாம். 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகைப்புகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலை அற்புதங்கள், நாகர்கோவில் ஸ்ரீ நவநீத கிருஷ்ண திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகைப்புகளின் தொடர்ச்சி, 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக ஒழிக்கவிருக்கிறது, 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 டிராவிடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 9:30 10:30 11:30 பிற்பகல் 12:30 1:30 3:30 4:30 மாலை 5:30 6:30 இரவு 7:30 இந்நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் 2026 அண்மை நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்பகானங்கள் என் விருப்பமாய் ஒழிக்கவிருக்கிறது, 10:30 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கன்னடி மலைகள், இன்றைய கன்னடி மலைகள் கல்லூரி கலாட்டா, மதுரை பாத்திமா கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். 12 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 சிநேகிதியே, பிற்பகல் 1 வசந்த கானங்கள், பிற்பகல் 2 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி, 2:30 பன்மொழி பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 3 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 3:02 மெல்ல வரும் பாட்டு மாலை 4 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:35 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம், மாலை 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, மாலை 6:25 நிகழ்ச்சி நேரமும், 6:35 அந்திப்புகள், 7 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கப்பாண்டி அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் கேவல் முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம், கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் தரமான நோயற்ற நடவு பொருள் தேர்வு குறித்து கலந்துரையாடுகிறார்கள் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி மாணவிகள் கிருஷ்ணபிரியா அமிர்த கார்த்திகா கல்கி. 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தொடர்பான தினசரி முக்கிய நிகழ்வுகளின் சிறப்பு தொகுப்புகளை கேட்கலாம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக, 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்புகள் நிறைவு பெறுகிறது, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:15 தேனும் பாலும், 11:59 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையிலிருந்து சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

உறங்கும் முன் ஒரு சிந்தனை. நம்பிக்கை என்பது நங்கூரமாய் தாங்கிடில், எத்துன்பம் வந்தாலும் இலக்கை அடையலாம், வாழ்வை வளமாக்கலாம் என்ற சிந்தனை துளியோடு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது அன்பிற்கினியன் பிரபு. வணக்கம் நேயர்களே. காற்றோடு காணம் மனதோடு ரீங்காரம் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில். இனி கேட்கவிருப்பது இனிமை தரும் இரவு வேளையில் இனிமையான மனதை விட்டு நீங்கா காலத்தால் அழியா காவிய கானங்களின் தொகுப்பாய் வளம் வர இருக்கிறது காற்றலையில் தேனும் பாலும். இன்றைய தேனும் பாலும்

நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது 1962 வெளிவந்த அசாரதா திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவனுடைய இசையில பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலாவோட குரல்களில் பாடல் இதோ காற்றலைகளில்.

தேனும்பாலம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக 1961 வெளிவந்த பனித்திரை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலாவின் குரல்களில் இதோ பாடல் பண்பலையின் காற்றலைகளில்

வானில் வெண்ணிலா வளருதே, பண்பலையில் தேனும் பாலும் மிளிருதே. ஆமாங்க, நம்ம வந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்து அப்படி ஓய்வெடுக்கிற நேரத்தில் சில பாடல் வந்து நம்ம மனதை தேற்றும், மனதில் இருக்கக்கூடிய சில காயங்களை ஆற்றுங்க. அந்த மாதிரி பாடல்களை தான் நம்ம பண்பலையில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் 1963 வெளிவந்த இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து. வாளியின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலாவின் குரல்களில். பாடல் இதோ காற்றலைகளில்.

0: நேரம் இரவு 11:19. தேனம்பழம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். 1966 வெளிவந்த குமரிப்பெண் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரியின் குரல்களில் பாடல். இதோ காற்றலைகளில்.
1: நீயே சொல்லு.

காற்று மண்டலங்களை இசை மண்டலமாய் செவிக்கு சுவை படைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனும் பாலும். அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் 1964 வெளிவந்த காதலிக்க நேரமலை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலாவின் குரல்களில்.

நேரம் இரவு 11:26. தேனம்பாலம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் 1964 ஆண்டு வெளிவந்த சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளுக்கு

காற்றலையின் வழியே நுழைந்து வானொலியின் வழியே நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ். காவிய கானங்களை கேட்டு மனம் அசைப்பட்டுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் 1962 ஆண்டு வெளிவந்த போலீஸ்காரன் மகள் திரைப்படம்.

நேரம் இரவு 11:35. மனமயக்கும் பாடல்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் 1962 ஆண்டு வெளிவந்த பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசனின் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க, பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் காற்றலைகளில்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மனம் மயக்கும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேனும் பாடும் தேனும் பாடும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். 1962 வெளிவந்த வீரத்திருமகன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சி. சுலாவின் குரல்களில்.

நேரம் இரவு 11:45. நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் மனம் மயக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் 1962 வெளிவந்த பாசம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில், பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் பாடல், பண்பலையின் காற்றலைகளில்.

தேனுப்பாலம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் 1961 வெளிவந்த திருடாது திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசனின் வரிகளில் எஸ் எம் சுப்பையா, நாயுடுவின் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலாவின் குரல்களில். பாடல் இனித்திடும் காற்றலைகளில்.

தொடரும் பாடல். 1964 வெளிவந்த இதய கமலம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையமைக்க, பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலாவின் குரல்களில் பாடல். பண்பலையின் வானலையில்

இன்றைய தேனும் பழம் நிகழ்ச்சி நிறைவுப்படலாக ஒலிக்கவிருப்பது 1960 வெளிவந்த சுமைதாங்கி திரைப்படத்திலிருந்து பிபி சீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில், கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாத ராமமூர்த்தியோட இசையில.

இன்று பி பி சீனிவாசோட காதல் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பிற்கினியின் பிரபு. நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 MHz இல் ஒளிபரப்புகளை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6. காற்றின் மொழி.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்க்க தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: என்ன பாரு,

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், நான் பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

பூமி முயில் வந்து திரக்கடனானா விருந்தி பூமியில் வந்து திறக்கவில்லைங்க எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க நீங்க நானும் கூட ராஜாத்தாரே.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய். வாசமுள்ள பூவெடுத்து தூளி.

கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆகாஷ் வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். நாகஸ்வர இசை இன்றைய பொங்கு மங்களம் நிகழ்ச்சியில் கடலூர் எம் பி பாலச்சந்தர் நாகஸ்வரம், கொங்குப்பட்டு ஏ வி முருகையன் தவில்.
1: பொங்கு மங்களம் நிகழ்ச்சியில் கடலூர் எம் பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.
1: கூவி அழைத்தால் என்று தொடங்கும் கவிஞர் வாலி ஏற்றிய பாடல்.

நேயர்கள், இதுவரை கேட்டு மகிழ்ந்தது சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகா ஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: சக ஆண்டு 1948, அஸ்வினா 1, பிராபவ வருடம், புரட்டாசி மாதம் 6 நாள், செப்டம்பர் மாதம், புதன்கிழமை 23 தேதி 2026 ஆண்டு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. அதிகாலை வணக்கம் நேயர்களே, இந்நாள் இனிய நாளாய் அமையட்டும்.

0: மகிழும்படியாக ஒன்று கூடி அளவலாவதலும் பின்னர் பிரியும் போது நினைவை பதிய வைத்து பிரிதலும் கற்றவர்களின் செயற்பாடுகள். குறள் எண் 394, அதிகாரம் கல்வி.
1: உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில்.
0: மகிழும்படியாக ஒன்று கூடி அளவலாவதலும் பின்னர் பிரியும் போது நினைவை பதிய வைத்து பிரிதலும் கற்றவர்களின் செயற்பாடுகள். குறள் எண் 394, அதிகாரம் கல்வி.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நமது நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியின் நேரங்களை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இவ்வறிவிப்பினை தொடர்ந்து காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சலாக 6:02 புதிய காலை. 6:10 இணையதளம் நிலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். 6:15 புதிய காலை. 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கலீர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தி இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவ செல்வி தரும் தகவல்களை கேட்கலாம். காலை 6:45 திரையசை, 6:55 பூந்தலில், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் உபயோகிப்புகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், நாகர்கோவில் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் உபயோகிப்புகளின் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடலாக ஒழிக்கவிருக்கிறது, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரையசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம்.

பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 9:30, 10:30, முற்பகல் 11:30, பிற்பகல் 12:30, 1:30, 3:30, மாலை 4:30, 5:30, 6:30, இரவு 7:30 இந்நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் பற்றிய தகவல்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 10 மணிக்கு செய்து சுருக்கம் சென்னை நிலையாக 10:02 விருப்ப கணங்கள் என் விருப்பமாக ஒழிக்கவிருக்கிறது. 10:35 இருபட பாடல்கள். முற்பகல் 11 மணிக்கு செய்து சுருக்கம் சென்னை அஞ்சலாக 11:02 கன்னடி மளிகை. கல்லூரி கலாட்டாவாக வளம் இருக்க இருக்கிறது. மதுரை பாத்திமா கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் 12 மணிக்கு செய்து சுருக்கம் சென்னை அஞ்சலாக 12:02 சிநேகிதியே. 1 மணிக்கு வசந்த கணங்கள். 1:30 2026 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை குறித்து அவ்வப்போது நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 2 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:30 பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:35 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. இரவு 10 மணிக்கு

மாலை 6:25 நிகழ்ச்சி நேரமும் 6:30 2023 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குறித்து அவ்வப்போது நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 6:35 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாமூச்சிகள், 8:30 அச்சாணி பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கப்பாண்டி அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம் கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் தரமான நோயற்ற நடவு பொருள் தேர்வு குறித்து கலந்துரையாடுகிறார்கள் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி மாணவிகள் கிருஷ்ணபிரியா, அமிர்த கார்த்திகா, கல்கி அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தொடர்பான தினசரி முக்கிய நிகழ்வுகளை சிறப்பு தொகுப்பாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வர பண்பலையின் 100.9 MHz எமது நிகழ்ச்சியில் நிறைவு பெறுகிறது. 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 தேனும் பாலும். 11:59 நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவத் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி கேட்கலாம் பக்தி மாலை. இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக அமையட்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வந்து இறை உணர்வோடு கலந்துருக்கட்டுங்க.

நேரம் காலை 5:26. நாம் பக்தி மாலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பக்தி மாலையின் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது இப்பாடல்.

நேரம் அதிகாலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையமுதம். வணக்கம் நேர்களை, இசையமுதம் நிகழ்ச்சியில் திரைப்படத்தில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.